You're listening to CMR FM 101.3. Listen to us around the universe. www.cmr.fm. பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். இன்றைய தினம் மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தினை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-593-0055. அந்த வகையில் முதலிலே 9:30 இலங்கை இந்திய செய்திகள் இடம்பெறும். 10 மணிக்கு கனடா உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். 11 மணிக்கு உங்களுக்காக ஒரு தலைப்பினை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து இடம்பெற இருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சி. அது நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் இடம்பெறும் என்பதனையும் உங்களுக்கு அறிய தந்து கொண்டு இணைந்து சிறப்பிக்க ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 11 பாகையாக இருக்கின்றது. இன்று பின்னிரவு பொழுது வெப்பநிலை 6 பாகை வரை வீழ்ச்சியடையும். அதே நேரம் இன்று பின்னிரவு பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளைய நாளும் கூட நாள் முழுவதும் மழை பொழியும் என்று தற்பொழுது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை, குறைந்த வெப்பநிலை 4 பாகை. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலே தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா?
0: அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. Call Naveen Allstate.
2: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069. வன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
3: நேரம் இப்பொழுது 9:11. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் பலாலியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவர் தாக்கப்பட்டு தற்போது இந்தியாவின் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் விவகாரம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றத்தில் தமது கவலையை வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை மீறி அரிசியை விற்பனை செய்த வெள்ளவத்தை பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடி நிலையத்திற்கு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை ₹100,000 அபராதம் விதித்துள்ளது. விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த விஜய், தமது மக்களின் நல்வாழ்வே எங்களின் ஒரே குறிக்கோளாக திகழ்கின்றது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மாநிலங்களின் முன்னேற்றத்திலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனிலும் நாங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவோம். இம்முயற்சியில் மத்திய அரசின் ஆதரவை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். பிளேன்ஸ் ஆல் அமெரிக்கன் பைப் லைன் LB நிறுவனத்தின் கனேடிய இயற்கை வாயு திரவங்கள் வணிகத்தை வாங்குவதற்காக கியாரா கார்பரேஷன் முன்வந்துள்ள ஒப்பந்தத்திற்கு போட்டி ஆணையம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

எங்கு சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து வருகின்றது இந்த பாடல். எஸ்பிபி அவர்களோடு ஜானகி அம்மாவின் குரலினே செவல் கூவுற நேரமில்லை, இருந்தாலும் கேட்போம்.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு. உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க நீங்களும் ஆயத்தமாக கொள்ளலாம். எம்மோடு இணைந்து கொள்வதற்கான தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்த விடுகின்றோம். 416-593-0055. இந்த பொழுதிலே அடமான கடன் முகவர் பிரதி செல்வம் வழங்குகின்ற தகவல்களை உங்களுக்காக தருகின்றோம். உங்கள் வீட்டின் கிளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா என்ற ஒரு கேள்வியோடு, வங்கிகளில் மோர்கேஜ் பெறுவதில் இன்னும் சிக்கல்களை நீங்கள் சந்திக்கின்றீர்களா? கவலையே வேண்டாம், உங்களின் அனைத்து நிதி சிக்கல்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை வழங்குகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிபுணர் பிரதீஷ் செல்வம் அவர்கள். நீங்கள் பிரைவேட் மோர்கேஜ் மூலம் அதிக வட்டி செலுத்தி வருகின்றீர்களா? கவலைப்படாதீங்க, உங்களின் கடனை உடனடியாக வங்கிக்கு மாற்றி மிக குறைந்த வட்டி வீதத்தில் மோர்கேஜை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உடனே அழையுங்கள் பிரதீஷ் செல்வம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-268-0155. உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப்ட் கான்சலிடேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை நீங்க குறைக்கலாம். ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜஸுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல் பெற்று தருகின்றார்கள் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கு மோர்கேஜினை பெற்று தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் கூட ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம், மாற்று நிதி நிறுவனங்கள் மூலம் உங்களுக்கான தீர்வை அவர்கள் உறுதி செய்கின்றார்கள் என்பதனையும் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்புகளுக்கு உங்கள் நம்பிக்கைக்குரிய அடைமான கடன் ஆலோசகர் மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் அவர்களை நீங்கள் நாடலாம். மறுபடியும் தொலைபேசி எண்ணை தருகின்றோம். 416-268-0155. 416-268-0155.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபி செல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபி செல்வம்.
6: 8-1-0462.
7: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: வணக்கம். நேரம் 9:31. சிஎம்மா தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கதிரியக்க ரசாயனமான FDG பற்றாக்குறையின் காரணமாக மார்ச் 27 இடைநிறுத்தப்பட்டிருந்த பெட் கதிரியக்கம் சேவைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து விருப்ப ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பணியாளர்களுக்கு 2 நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளதாகவும் துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலசக்தி அமைச்சர் அன்னூர் கருணாதிலக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரேஷ் சோடங்கு தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: 2026 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண மீளாய்வு தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நாளை பங்குதாரர்களுக்கான பொது கருத்து கேட்பு கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின்சார உற்பத்தி செலவுகள் கூடியுள்ளதாக தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டாளர் சமர்ப்பித்துள்ள திருத்தப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த மீளாய்வு நடைபெறுகின்றது. 2026 முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண மீளாய்வு தொடர்பான பொது ஆலோசனைகளுக்கான வாய்மொழி அமர்வு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. 2026 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான திருத்தப்பட்ட மின்சார உற்பத்தி செலவு மீதான பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களின் கருத்துக்களை பெறுவது இதன் முக்கிய நோக்கமாகும். அனைத்து கருத்துக்களையும் பரிசீலித்த பின்னர் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மே 9 இறுதி முடிவை அறிவிக்கவுள்ளது. கதிரியக்க ரசாயனமான FDG பற்றாக்குறையின் காரணமாக மார்ச் 27 இடைநிறுத்தப்பட்டிருந்த பெட் கதிரியக்க சேவைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதன்படி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நாளை சேவைகள் மீண்டும் தொடங்கும். மேலும் மகரகமுவில் உள்ள அபோர் மருத்துவமனையில் மே 8 சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கதிரியக்க பரிசோதனை தேவைப்படும் நோயாளிகள் அந்த நடைமுறைகளுக்கு ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் கூற்றுப்படி பதிவு ஒப்புதல்களில் ஏற்பட்ட தாமதங்கள் தேவைப்படும் ரசாயனத்தின் இறக்குமதியை தடை செய்து எந்தவொரு நிறுவனமும் அதை நாட்டிற்கு கொண்டுவர முடியாமல் தடுத்ததால் இந்த இடைநீக்கம் ஏற்பட்டது. எதிர்வரும் 25 இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட உள்ள தீர்ப்பொன்றின் பிரகாரம் கைதாகலாம் என கொழும்பு பரபரப்படைந்துள்ளது. இது தொடர்பாக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: எதிர்வரும் 25 இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர்

0: எதிர்வரும் 25ஆம் தேதி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் நீதிமன்றத்தினால் வழங்கப்படவுள்ள தீர்ப்பொன்றின் பிரகாரம் கைதாகலாம் என கொழும்பு பரபரப்படைந்திருக்கிறது. அதனை கைதட்டி வரவேற்பதற்கு தயாராக இருக்குமாறு ஜனாதிபதி அனுகுமார திசநாயக்க தனது மே தின பொதுக்கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதனிடையே ஜனாதிபதியின் கூற்றானது சுதந்திரமான நீதித்துறை செயல்பாட்டின் மீது விடுக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தலாகும், அந்த கூட்டின் மூலம் நீதிமன்றத்தை நிறைவேற்ற அதிகாரத்தின் விருப்பத்திற்கு அடிபணியை செய்வதற்கு எடுக்கும் முயற்சியாகவே நாம் அதனை கருதுகிறோம். நீதிமன்றத்தினால் வழங்கப்படவுள்ள தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி முன்கூட்டியே அறிந்துள்ளார் என்பதை அவரது கூற்று உணர்த்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றம் அரசியலமைப்புக்கே பொறுப்பு கூற வேண்டுமே தவிர நிறைவேற்ற அதிகாரத்துக்கு அல்ல. இலங்கை நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் கிடைப்பது மக்களின் அரசியலமைப்பில் இருந்தி எந்த ஒரு ஜனாதிபதி அமைச்சர் அல்லது அரசியல் கூட்டணியின் விருப்பத்தின் பேர் அல்ல எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் முன்னாள் தேசிய புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷாலை ஆகியோரின் கைகளை தொடர்ந்து தற்போது சூத்திரதாரியை அண்மித்து விட்டதாக ஜனாதிபதி தலைவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவரும் பின்னர் ஜனாதிபதியாக இருந்த நபர் ஒருவர் சூத்திரதாரியாக கைதாகலாம் என கொழும்பு பரபரப்பு தொற்றியிருக்கிறது.
1: இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பணியாளர்களுக்கு 2 கட்டங்களாக நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பணியாளர்களுக்கான மொத்த நஷ்டஈட்டுத் தொகையில் 50% திரைசேரி நிதியிலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 50% தொகை குறுகிய காலத்திற்குள் வழங்கப்படும். முதற்கட்ட 50% தொகையை இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாரத்துக்குள் அதற்கு அனுமதி கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு 6 புதிய நிறுவனங்களாகும் பிரிக்கப்பட்ட நிலையில் இதற்கு இணங்காது சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த மார்ச் 9 விருப்ப ஓய்வு பெற்றனர். முறையான இழப்பீட்டுத் தொகை மற்றும் கொடுப்பனவுகள் வழங்கப்படாமல் இருந்தமையால் ஊழியர் சங்கம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடியிருந்தது. தற்போது அமைச்சரவை அனுமதியுடன் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் முதற்கட்ட 50% நஷ்டஈட்டுத் தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழியில் சர்ச்சைக்குரிய முறையில் புதைக்கப்பட்ட சவப்பெட்டி இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
0: செம்மணி புதைக்குழியில் சர்ச்சைக்குரிய முறையில் புதைக்கப்பட்ட சவப்பெட்டியொன்று இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சவப்பெட்டிக்குள் பெண்ணருடைய எலும்புக்கூடும் காப்பு நாணயக்குட்டி போன்ற பொருட்களும் காணப்பட்டுள்ளன. இதேவேளை இன்றைய நாள் அகழ்வின் போது மேலும் புதிதாக 5 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேவேளை அவற்றில் 2 எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட 5 எலும்புக்கூடு தொகுதிகளுடன் சேர்த்து புதைக்குழியில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 255 அதிகரித்திருக்கிறது. அங்கு இன்று புதிதாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் சேர்த்து அங்கு மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எண்ணிக்கை 249 அதிகரித்திருக்கிறது. இதனிடையே அங்கு கண்டறியப்பட்ட பச்சிளங்குழந்தையுடன் எலும்புக்கூடு தொகுதி மிக கவனமாக இன்றைய தினம் நிபுணர்களால் மீட்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நாட்டின் அரசு வைத்தியசாலை கட்டமைப்பை நவீன உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் வலுப்படுத்துவது குறித்து விசேட அவதானம் செலுத்தப்படும் என ரஷ்ய குடியரசின் சுகாதார அமைச்சர் மிகாயில் மொராஷ்கோ தெரிவித்துள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு சென்றிருந்த ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகாயில் தலைமையிலான தூதுக்குழுவினர் திங்கட்கிழமை கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகம் மருத்துவ பீடம் ஆகியவற்றுக்கு விஜயம் செய்து கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். தேசிய வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் விபத்து பிரிவு ஆகியவற்றை நேரில் பார்வையிட்ட ரஷ்ய குழுவினர் அங்கு பயன்படுத்தப்படும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சிகிச்சை அளிக்கும் முறைகள் குறித்து கேட்டறிந்தனர். வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் விசேட வைத்திய நிபுணர்களுடன் தொழில்நுட்ப ரீதியிலான கலந்துரையாடல்களிலும் அக்குழுவினர் ஈடுபட்டனர். அரசு வைத்தியசாலை கட்டமைப்பை நவீன உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய குடியரசு விசேட அவதானம் செலுத்தியுள்ளதாக இதன்போது அமைச்சர் மிகாயில் மொராஷ்கோ குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் நினைவாக இரு தரப்புக்கும் இடையில் நினைவு சின்னங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன.
2: இந்திய செய்திகள்.
1: தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோழங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து 108 இடங்களில் வென்றுள்ளது. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக வென்றிருப்பதன் மூலம் அக்கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வார கால அவகாசமும் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை எனும் சூழலில் 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க யார் ஆதரவு கொடுப்பார்கள் எனும் கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக நேற்று முன்னிலை விவரங்கள் வெளியான போது காங்கிரஸ் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர். குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்பியுள்ளனர். அதனால்தான் தமிழக வெற்றி கழகம் இத்தகைய பிரமாண்டமான வாக்கு எண்ணிக்கையை பெற்று வருகின்றது. இதுகுறித்த அறிக்கையை எமது காங்கிரஸ் தலைவர் கார்கி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அமைப்பு பொறுப்பு பொதுச் செயலாளர் வேணுகோபால் ஆகியோருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர்கள் அனைவரும் இணைந்து முடிவெடுப்பார்கள் என தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று மீண்டும் ANI செய்தி சேவைக்கு பேட்டியளித்த கிரிஷ், மக்களின் இந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் எம்மை அணுகவில்லை. கட்சியின் வேறு யாராவது அவர்களை அணுகியிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஆட்சி அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பனையூர் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை 7ஆம் தேதி அவர் தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கான பிரம்மாண்ட விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. விஜய் முதல்வராக பதவியேற்கும் அதே நாளில் அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கதிரியக்க இயக்கமான ரசாயனமான FDG பற்றாக்குறையின் காரணமாக மார்ச் 27 முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்த பெட் கதிரியக்க சேவைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து விருப்ப ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பணியாளர்

ஆதரிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோழங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கையின் நிறைவு பெறுகின்றது. இரவு 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: 101.3 FM. 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: நேரம் இப்பொழுது 9:51. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். நேர்களே, இந்த பொழுதிலே ஆல் ஸ்டேட் காப்புறுதி முகவர் நவீன் அவர்கள் வழங்குகின்ற தகவல்களை உங்களுக்காக தருகின்றோம். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமாக விளங்கக்கூடிய வாகனமும் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இருப்பதற்கு ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம் இல்லையா? அதைவிட மிக முக்கியமானது, உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை சார்ந்து வாழும் உங்கள் அன்புக்குரியவர்கள் எந்தவித நிதி நெருக்கடியுமின்றி அமைதியாக வாழ்வதை உறுதி செய்கின்ற ஆயுள் காப்புறுதி. உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் மிக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் நிறைவான பாதுகாப்பை தேடித்தர ஒரு நம்பிக்கைக்குரிய ஆலோசகர் வேண்டுமா? சரியான காப்புறுதியை தேர்வு செய்வதில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கின்றதா? இனி கவலையே வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிக சிறந்த முன்னணி காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார். உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அதிகாரம் பெற்று காப்புறுதி முகவர் நவீன் அவர்கள். இன்றே நவீனை அலையுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

சி அம்மா தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். கத்தி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். இந்த பொழுதிலே தலா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் வழங்குகின்ற தகவல்களை விரைவாக தருகின்றோம். வாகன விபத்துகளோ அல்லது எதிர்பாராத சறுக்கல்களோ, ஸ்லிப் அண்ட் ஃபால் உங்கள் வாழ்வின் நிம்மதியை குலைத்திருக்கலாம். நேயர்களே, அத்தகைய இக்கட்டான சூழலில் உங்களுக்கு தோள் கொடுத்து சட்ட ரீதியான தீர்வுகளை பெற்று தருகின்றது தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படும் சட்ட நிறுவனம் தலா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்தின் நீதிக்கான முகவரியாக அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகின்றது த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். இரு தசாப்தங்களாக தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்ற சட்ட நிறுவனம் என்ற பெருமையுடனும் உங்களின் மேலான ஆதரவுக்கு தமது நன்றியினையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபால் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனமாக த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் இருக்கின்றது. அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்குகின்றது த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தெளிவான சட்ட ஆலோசனைகளை பெற நம்பிக்கையுடன் இவர்களை நீங்கள் அணுகி கொள்ளலாம். தொடர்புகளுக்கு த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் 885 ப்ரோக்ரஸ் செவன்யூ ஸ்கேப்ரோ ஹாட்லைன் 416-271-5992 ஆபீஸ் 416-430-0044. மீண்டும் நினைவூட்டுகின்றோம், உங்கள் விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.

0: வணக்கம். நேரம் 2:12. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மார்க்கானி கனடாவின் அடுத்த ஆளுநர் ஜெனரலாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லோயிஸ் ஆர்பரி நியமித்துள்ளார். 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு குடியிருப்பாளர்களுக்கு கடிதங்கள் விரைவில் தபாலில் அனுப்பப்படும் என்று கனேடிய புள்ளிவிவரவியல் துறை தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக வெளி சக்திகளை சார்ந்திருப்பதை நிறுத்துமாறு அந்நாடுகளை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் வணிக கப்பல்களை தாக்கினால் அதற்கு பேரழிவு தரும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது.
1: கனேடிய செய்திகள்.
0: பிரதமர் மார்க்கானி கனடாவின் அடுத்த ஆளுநர் ஜெனரலாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லோயிஸ் ஆர்பரை நியமித்துள்ளார். ஆர்பர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் ருவாண்டா மற்றும் யூகோஸ்லாவியாவில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து வழக்கு தொடுத்துள்ளார். கனடாவின் முதல் பழங்குடி ஆளுநர் ஜெனரலாக மேரி சைமன் ஜூலை மாதம் தனது 5 பதவிக்காலத்தை நிறைவு செய்துள்ளார். இதை அடுத்து அவருக்கு பதிலாக லூயிஸ் ஆர்பர் பதவியேற்கின்றார். பிரெஞ்சு மொழியில் சைமன் சிரமப்பட்டதால் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து அடுத்த துணை ஆளுநர் பிரதிநிதி 2 அதிகாரப்பூர்வ மொழிகளையும் பேசுவார் என்று கார்னே கூறினார். சைமன் ஆங்கிலம் மற்றும் இனோக்டிகட் மொழிகளை பேசுகிறார். மேலும் தனது பிரெஞ்சு மொழியை மேம்படுத்தியுள்ளார். ஆனால் பயிற்சி வகுப்புகள் எடுத்த போதிலும் அவரால் சரளமாக பேச முடியவில்லை. ஆளுநர் ஜெனரல் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் இறையாண்மையாளரால் நியமிக்கப்படுகின்றார். மேலும் அவர் 5 இப்பதவியை வகிப்பார். மே 12 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளன்று கணக்கெடுப்புகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்த வழிமுறைகளை கொண்ட கடிதங்கள் வீடுகளுக்கும் பண்ணை வணிகங்களுக்கும் விரைவில் தபாலில் அனுப்பப்படும் என்று கனேடிய புள்ளிவிவரவியல் துறை தெரிவித்துள்ளது. கூட்டாட்சி புள்ளிவிவர சட்டத்தின்படி ஒவ்வொரு 5 ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் கனடாவில் உள்ள ஒவ்வொரு வீடும் பண்ணை நடத்துனரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை பூர்த்தி செய்ய தவறினால் $500 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று அந்த சட்டம் கூறுகின்றது. கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடத்தப்பட்டது. அதில் வயது, பாலினம், திருமண நிலை, குடும்ப அமைப்பு மற்றும் வசிப்பிட வகைகள் போன்ற மக்கள் தொகை குறித்த தரவுகளும், வருமானம், இன கலாச்சாரம் மற்றும் மத பின்னணி மற்றும் கல்வி போன்ற புள்ளிவிவரங்களும் சேகரிக்கப்பட்டன. இதன் முடிவுகள் ரகசியமாக வைக்கப்படுகின்றன என்றும் வேலைவாய்ப்பு, கல்வி, பொது போக்குவரத்து மற்றும் சுகாதார பாதுகாப்பு தொடர்பான அரசாங்க சேவைகளை திட்டமிட பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கனேடிய புள்ளிவிவரவியல் துறை தெரிவித்துள்ளது. காலப்போக்கில் தமது நாடு எவ்வாறு மாறி வருகின்றது என்பதை புரிந்து கொள்ள கனேடியர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பையே நம்பியுள்ளனர் என்று கனடாவின் தலைமை புள்ளிவிவரவியல் நிபுணர் ஆண்ட்ரே லோரன்ஷில் கூறினார். எனவே அனைத்து குடியிருப்பாளர்களும் தமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வினாத்தாள்களை பூர்த்தி செய்யுமாறு புள்ளிவிவரவியல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் வணிக கப்பல்களை தாக்கினால் அதற்கு பேரழிவு தரும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அதேவேளை தாங்கள் போரை நடத்தவில்லை என்றும் போர் நிறுத்தம் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாகவும் அது வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் தொடர்பான பதட்டங்களுக்கு மத்தியில் முக்கிய நீர்வழியான ஹார்மோஸ் நீரிணையை தடுக்க ஈரான் முயன்றதை தொடர்ந்து அந்த நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய வாஷிங்டன் பணியாற்றி வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெத் செவ்வாயன்று தெரிவித்தார். நாங்கள் போரை நாடவில்லை, ஆனால் ஒரு சர்வதேச நீர்வழியில் அப்பாவி நாடுகளையும் அவற்றின் பொருட்களையும் ஈரான் தடுப்பதை அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறினார். தேவைப்பட்டால் அமெரிக்க படைகள் மீண்டும் பெரிய அளவிலான நடவடிக்கைகளை தொடங்க தயாராகவே உள்ளன என்றும் அமெரிக்காவின் உயர்மட்ட ராணுவ அதிகாரி டான் கெய்ன் மேலும் தெரிவித்தார். எங்கள் தற்போதைய நிதானத்தை எங்கள் உறுதியின்மை என்று எந்த எதிரி நாடும் தவறாக கருதக்கூடாது என்று அவர் கூறினார். இதற்கிடையில் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க படைகளின் பொறுப்பாளரான பிராட் கூப்பர் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை தங்கள் படைகள் இடை மறித்ததாகவும் கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்த 6 சிறிய படகுகளை அழித்ததாகவும் தெரிவித்தார். வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக வெளிசக்திகளை சார்ந்திருப்பதை நிறுத்துமாறு அந்நாடுகளை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இப்பகுதியில் அமெரிக்க ராணுவத்தின் பிரசன்னம் ஸ்திரத்தன்மையை வளர்க்கும் ஒரு பொறுப்பற்ற நிலை என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஸ்மாயில் பாகாயி கூறினார். அரசு ஊடகங்களிடம் பேசிய பாகாயி ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை தொடங்குவதற்காக வளைகுடா நாடுகளில் உள்ள தளங்களையும் தளவாட ஆதரவையும் வாஷிங்டன் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் டெஹ்ரான் தனது அண்டை நாடுகள் மீது எந்த விரோத போக்கையும் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா மற்றும் ஸ்ட்ரேலியின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இப்பகுதியில் ஈரான் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்கள் தற்காப்பு நடவடிக்கைகளே என்றும் அவர் கூறினார். ஃபுஜைராவில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையம் உட்பட ஈரானில் இருந்து ஏவப்பட்ட குறைந்தது 15 ஏவுகணைகள் மற்றும் பல ஆளில்லா விமானங்கள் தங்கள் பிரதேசத்தை தாக்கியதாக ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவித்ததை தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வந்துள்ளன.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் சமீபத்திய வருடாந்திர தரவரிசை புதுப்பிப்பின்படி ஆண்களுக்கான T20 தரவரிசையில் இலங்கை அணி ஒரு இடம் பின்தள்ளி 9வது இடத்துக்கு சென்றுள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்கள் தரவரிசையில் முறையே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தங்கள் முதலிடங்களை தக்க வைத்துள்ளன. ஆண்களுக்கான T20 இன்டர்நேஷனல் தரவரிசையில் இந்தியா 275 புள்ளிகளுடன் முதலிடத்தில் தொடர்கின்றது. இதனை அடுத்து இங்கிலாந்து 262 புள்ளிகள் மற்றும் ஆஸ்திரேலியா 258 புள்ளிகளுடன் முறையே 2 மற்றும் 3வது இடங்களில் உள்ளன. இந்நிலையில் இலங்கை 6 புள்ளிகளை இழந்து 8வது இடத்திலிருந்து 9வது இடத்துக்கு சரிந்துள்ளது. இதன்படி பங்களாதேஷ் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தான் 10வது இடத்தில் தொடர்கின்றது. அத்துடன் பெண்களுக்கான T20 தரவரிசையில் ஆஸ்திரேலியா 287 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இதற்கமைய இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. குறித்த தரவரிசையில் இலங்கை 7வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மார்க் கார்னி கனடாவின் அடுத்த ஆளுநர் ஜெனரலாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லோயிஸ் ஆட்பரி நியமித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு குடியிருப்பாளர்களுக்கு கடிதங்கள் விரைவில் தபாலில் அனுப்பப்படும் என்று கனேடிய புள்ளியுபரவியல் துறை தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக வெளிசக்திகளை சார்ந்திருப்பதை நிறுத்துமாறு அந்நாடுகளை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் வணிக கப்பல்களை தாக்கினால் அதற்கு பேரழிவு தரும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் கலை விழாவும் பரிசளிப்பு வைபவமும் மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை மதியம் 1:30 முதல், இலக்கம் 1335 ஹாவுட் அவென்யூ நோத்தில் அமைந்திருக்கின்ற ஜே கிளாக் ரிச்சர்ட்சன் கொலிஜியத்தில் நடைபெறும். 6479849857.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: இப்பொழுது 10:14. 11 மணிக்கு நீங்களும் நாங்களும் ஒரு அற்புதமான தலைப்பிலே பேச போன்றோம். உங்களுடைய வருகையை நான் நிறையவே எதிர்பார்க்கின்றேன். ஆமாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி விடுகின்றோம். மறந்தாலும் கூட 416-593-0055. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 10 பாகையாக இருக்கின்றது. பின்னிரவு பொழுது 6 பாகை வரை வெப்பநிலை வீழ்ச்சியடையும். அதே நேரம் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. இந்த மழை பொழிவு நாளை இரவு வரைக்கும் நீடிக்கப் போன்றது. இருந்தாலும் நாளைய தினம் பகல் பொழுதிலே வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக உணரப்படும். இப்பொழுது காற்று 8 கிலோமீட்டர் வேகத்திலே மணித்தியாலத்துக்கு வீசிக் கொண்டிருக்கின்றது. தென்கிழக்கு திசையை நோக்கி வீசிக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திலிருந்து வருகின்றது இந்த அழகான பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு. அழகான அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனோடு வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருந்தார். இன்றைய இந்த இரவு பொழுதில் வழமை போல நாங்கள் வர்த்தக தகவல்களையும் வணிக பெருமக்களுடைய சேவைகள் தொடர்பான தகவல்களையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய சேவைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் நேயர்களே. அந்த வகையில் இப்பொழுது ஆல் ஸ்டேட் காப்பிரதி முகவர் நவீன் அவர்கள் வழங்குகின்ற தகவல்களை மறுபடியும் தருகின்றோம். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமாக விளங்குகின்ற வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அதைவிட முக்கியமானது உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை சார்ந்து வாழுகின்ற உங்கள் அன்பிற்குரியவர்கள். அது மிக மிக முக்கியமானது இல்லையா? எந்தவித நிதி நெருக்கடியுமின்றி அமைதியாக வாழ்வதை உறுதி செய்யும் ஆயுள் காப்புறுதி என்பது மிக முக்கியமானது. உங்களுடைய காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் மிக குறைந்த மாதாந்த கட்டணத்தில், அதுதான் மிக முக்கியம், மிக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் நிறைவான பாதுகாப்பை தேடித்தர ஒரு நம்பிக்கைக்குரிய ஆலோசகர் உங்களுக்கு வேண்டுமா? சரியான காப்புறுதியை தெரிவு செய்வதில் உங்களுக்கு குழப்பம் இருக்கின்றதா? இனி கவலையே வேண்டாம் என்று மகிழ்வோடு தெரிவித்திருக்கின்றார். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த முன்னணி காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாத அந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவராக இருக்கின்ற நவீன் அவர்கள். நவீனை இன்றைய நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-837-7795, 416-837-7795.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் இப்பொழுது 10:25, 11 நாங்கள் உரையாடப் போகின்றோம். பார்க்கலாம் யாரெல்லாம் இணைந்து கொண்டு அந்த தலைப்பினை சிறப்பிக்க போகின்றீர்கள், நிகழ்ச்சியை சிறப்பிக்க போகின்றீர்கள். ஒலித்த அந்த பாடல் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். சிவ சிதம்பரம் மற்றும் வாணிஜ்யராம் இருவருடைய அற்புதமான குரலிலே அந்த பாடல் ஒலித்தது.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக நாங்கள் அழகான பாடல்கள், எங்களுக்கு பிடித்த பாடல்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் அழகான பாடல்கள் என்ற நம்பிக்கையோடு அவற்றை தந்து கொண்டிருக்கின்றோம். தகவல்களையும் வணிக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக என்ன பாடல் தரலாம் என்று யோசித்தேன். அழகிய தமிழ் மகன் திரைப்பட பாடல், ஒரு அழகிய தமிழ் மகனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பாடல். நடிகர் விஜய் அவர்கள், இனி நடிகர் விஜய் என்றதா அல்லது முதலமைச்சர் என்றது, அந்த மாதிரி அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ரகுமான் அவர்களுடைய இசையமைப்பிலே, கவிஞர் வாலியின் வரிகளில் ரகுமான் அவர்களே பாடிய ஒரு அழகான பாடல். நிச்சயமாக தமிழக மண்ணினுடைய அரசியல் திசையை மாற்றி அமைத்து ஒரு வரலாற்று பெரு வெற்றியை நாங்கள் இப்பொழுது நேரிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா. இந்த இடத்துல எனக்கு ஒரு பழமொழி எல்லாம் அது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அது பழமொழி அல்ல, நன்னூலிலே இலக்கண நூல் இல்லையா. பவணந்தி முனிவர் இலக்கண மாற்றத்திற்காக சொன்ன ஒரு சூத்திரம் அது. இன்று தமிழகத்தினுடைய அரசியல் இலக்கணத்தையே மாற்றி அமைத்திருக்கிற மாதிரி அந்த சூத்திரம் அமைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. கண்டிப்பாக தமிழக அரசியலிலே அரை நூற்றாண்டு காலமாக நீடித்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்டமைப்பு இப்பொழுது காலாவதியாகிவிட்டதோ என்று எண்ணும் அளவுக்கு மக்கள் மத்தியிலே அந்த மாதிரி ஒரு எண்ணம் எழுந்திருக்கின்றதோ. ஏற்கனவே நாங்கள் செய்திகளிலும் வாசித்திருந்தோம் இல்லையா, குறிப்பாக இளைஞர்கள் இன்னும் பெண்கள் இன்னும் அதிகமாக இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பது அந்த காலத்தின் கட்டாயமாகவே தளபதி விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தையும் இந்த வெற்றியை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஈட்டியுள்ள இந்த வெற்றி வெறும் தேர்தல் வெற்றி மட்டுமல்ல, இது பல தசாப்தங்களாக நிலை பெற்றிருந்த இரு துருவ அரசியலின் அடித்தளத்தை அதிர செய்திருக்கின்ற ஒரு அரசியல் நடுக்கம், ஒரு அரசியல் நிலநடுக்கம் என்று சொல்லலாம். அப்படி சொல்ற பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுவரை நாங்கள் கண்டிராத ஒரு எழுச்சியை தமிழக மக்கள் ஒரு ஜனநாயக புரட்சியாக நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். தமிழக அரசியல் களம் உண்மையிலேயே தற்பொழுது மிக சூடு பிடித்திருக்கும், அதே சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றது. இருந்தாலும் என்ன எல்லாம் நடக்க போகிறது என்று பார்ப்போம். ஒரு பழைய அனுபவமும் புதிய வேகமும் மோதுகின்ற ஒரு இடமாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. சினிமா வாழ்க்கைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு ஆட்சியாளராக அவர் வெற்றி பெறுவது என்பது அவர் முன்வைக்கும் மாற்று அரசியல் கலாச்சாரம் நிர்வாக திட்டங்களை பொறுத்து தான். அவையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகிறது. அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவதே இப்போதைய பெரிய ஒரு சவாலாக தமிழக அரசியல் வானிலை இருக்கின்றது. இது ஒரு புதிய விடியலாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தினையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து வருகின்ற அடுத்த பாடல் என்ன அதே பாடலுத்தான் அழகிய தமிழ் மகன் திரைப்பட பாடல் வருகின்றது.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து $150 வரையும் 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து $1200 வரை கொடுக்கணும்
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
2: துபாய் சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்
4: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள் $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்ளுணர்வு செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவர் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
5: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3
6: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதிலே அடமான கடன் முகவர் பிரதி செல்வம் வழங்குகின்ற அவருடைய சேவைகள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு மறுபடியும் தருகின்றோம். உங்கள் வீட்டின் க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதான ஏற்களே வங்கிகளில் மோர்கேஜ் பெறுவதிலேனும் சிக்கல்களை நீங்கள் சந்திக்கின்றீர்களா? கவலையே வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். உங்களின் அனைத்து நிதி சிக்கல்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை வழங்குகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய பிரதி செல்வம் அவர்கள். நீங்கள் பிரைவேட் மோர்கேஜ் மூலம் அதிக வட்டி செலுத்தி வருகின்றீர்களா? கவலைப்படாதீங்க. உங்களின் கடனை உடனடியாக வங்கிக்கு மாற்றி மிக குறைந்த வட்டி வீதத்தில் மோர்கேஜை பெற்றுக் கொள்ள நீங்கள் அழையுங்கள் பிரதீஷ் செல்வம் அவர்களை. உடனடியாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-268-0155 என்பது அவருடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப்ட் கான்சலிடேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட் பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜஸுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவலும் பெற்று தருகின்றார்கள். அதே நேரம் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்று தருவார் என்று சொல்லியிருக்கின்றார். வங்கிகள் மறுத்தாலும் கூட ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மற்ற நிதி நிறுவனங்கள் இருக்குத்தானே, அவற்றின் மூலம் உங்களுக்கான தீர்வை அவர்கள் உறுதி செய்கின்றார்கள் என்பதனையும் அறிய தருகின்றார். தொடர்புகளுக்கு உங்கள் நம்பிக்கைக்குரிய அடைமான கடன் ஆலோசகர் மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் அவர்களை நீங்கள் நாடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மறுபடியும் தருகின்றேன். 416-268-0155 416-268-0155 என்பது பிரதி செல்வம் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம்.

0: நேரம் இப்பொழுது 10:45 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 11 மணிக்கு உரையாட போகின்றோம். உங்களுடைய வருகையை நிறைய எதிர்பார்க்கின்றேன். அற்புதமான ஒரு தலைப்பு, உங்களுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு தலைப்பு தான், கடினமான ஒரு தலைப்பு அல்ல. இருந்தாலும் கூட நீங்கள் எப்படியெல்லாம் பேசப் போகின்றீர்கள் என்பதை, சுவாரஸ்யமாக பேசப் போகின்றீர்கள் என்பதை, ஏனென்றால் அந்த விடயத்தோடு தான் நாளாந்தம் நாளும் பொழுதும் ஒவ்வொரு கண பொழுதும் என்று சொல்லலாம் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் தான், நீங்களும் தான், நாங்களும் தான். அது என்னவாக இருக்கும் என்றால் திரை இசை பாடல்கள். திரை இசை பாடல்கள், அதுக்காக உங்களுக்கு நாங்கள் தருகின்ற தலைப்பு, திரை இசை பாடல்கள் மக்களை பண்படுத்துகின்றனவா சீரழிக்கின்றனவா என்று ஒரு தலைப்பினை தருகின்றேன். நிறையவே பண்படுத்துகின்றேன் என்பது உங்களுக்கு தெரியும். சிலருக்கு சில ஆதங்கங்களும் இருக்கலாம், அதனால சீரழிக்கின்றனவா என்ற சொல்லையும் நான் செய்திருக்கின்றேன். ஆகவே தனித்து பண்படுத்துகின்றன என்று மட்டும் சொல்லாமல் சீரழிக்கின்றனவா என்றும் கேட்கிற பொழுது சில ஆதங்கங்களை சொன்னால் சமூகத்திலே சில மாற்றங்கள், சில பாடலாசிரியர்கள் அந்த மாதிரி எழுதுபவர்கள், எழுத்தாளர்கள் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் இல்லையா, அதனால அந்த மாதிரி தருகின்றேன். மறுபடியும் தலைப்பு திரை இசை பாடல்கள். எப்பொழுதுமே கேட்டுப்போம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஜிங்கின மணி கிட்ட வாடி என்று. திரை இசை பாடல்கள் மக்களை பண்படுத்துகின்றனவா சீரழிக்கின்றனவா பேசி பார்க்கலாம். 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும்
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar glamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
2: உங்கள்
5: வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: 101.3 பண்பலையோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேயர்களே. இந்த பொழுதிலே த ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் வழங்குகின்ற தகவல்களை, அவருடைய வணிக தகவல்களை உங்களுக்கு மறுபடியும் தருகின்றோம். வாகன விபத்துக்களோ அல்லது எதிர்பாராத சறுக்கல்களோ, ஸ்லிப் அண்ட் ஃபால் உங்களுக்கு இடம்பெற்றிருந்தால் உங்கள் வாழ்வில் அது நிம்மதியை குலைத்திருக்கலாம். சில வேளைகளிலே அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் உங்களுக்கு தோள் கொடுத்த சட்ட ரீதியான தீர்வுகளை பெற்றுத் தருகின்றது தமிழ் மக்களிடையே எப்பொழுது நம்பிக்கையுடன் பேசப்படுகின்ற சட்ட நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சமூகத்தினுடைய நீதிக்கான முகவரியாக அர்ப்பணிப்போடு சேவை ஆற்றி வருகின்றது த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் என்ற சட்ட நிறுவனம். நேர்களே, இரு தசாப்தங்களாக தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்ற சட்ட நிறுவனம் என்ற பெருமையோடு உங்களின் மேலான ஆதரவுக்கு அவர்கள் தமது நன்றியினையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபால் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு என்ற தூண்களிலே எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த நிறுவனம். இந்த மூன்றையும் ஒருங்கே அவர்கள் வழங்குகின்றார்கள் அவர்களுடைய சேவைகள். குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தெளிவான சட்ட ஆலோசனைகளை பெற நம்பிக்கையுடன் நீங்கள் இவர்களை அணுகலாம். தொடர்புகளுக்கு தல ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட், 885 ப்ரோகிரஸ் எவென்யூ ஸ்காபரோ ஹாட்லைன்.

இலக்கத்தை இதற்கென்றோம் 416-271-5992 416-271-5992 ஆஃபீஸ் 416-430-0044 416-430-0044 மீண்டும் நினைவூட்டுகின்றோம் உங்கள் விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.

0: ஒலித்த அந்த பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. ஹரிகரனோடு சுஜாதா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய வரிகளிலே அந்த உற்சாகமான பாடலை கேட்டீர்கள். இந்த மாதிரி பாடல்களை நாளும் பொழுதும் கணப்பொழுதும் கேட்டு கொண்டிருக்கின்றோம். வாழ்வியலோடு அப்படியே ஒன்றைத்து போனதுதான் இந்த பாடல்கள். ஆகவே பாடல்கள் குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பேச போன்றோம். உங்களுக்கு ஏற்கனவே தலைப்பினையும் வழங்கியிருந்தேன். திரை இசை பாடல்கள், பல பாடல்களை கேட்டிருப்பீங்க. மனதின் ராகங்களாக உங்கள் மனசில் நிறைய பாடல்கள் நிறைந்திருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? ஒரு பாடல் பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதிலே குறிப்பாக அந்த பாடல் சொல்கின்ற பொருள் மக்களை பண்படுத்துகின்றதா, இந்த பாடல்கள் பண்படுத்துகின்றனவா, இல்லை என்றால் சில பாடல்கள் சீரழிக்கின்ற மாதிரி இருக்குதா, அல்லது ஒரு திசை திருப்பி விடுற மாதிரி இளைஞர்களை, அந்த மாதிரி சில பாடல்கள் இருக்கலாம் உங்களுடைய மனசிலே, நீங்கள் உங்களுடைய பார்வையில் அவதானிப்பில் இருக்கலாம் என்று நம்புகின்றேன். இருந்தால் கண்டிப்பாக எந்த பாடலாசிரியரையும் தாக்காமல், பாவம் இல்லையா, எங்களுக்காக எழுதி எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே யாருடைய பெயரையும் சொல்லாமல் பொதுவாக சில பாடல்களை நீங்கள் குறிப்பிடலாம். பெயர் அது மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், ஆனால் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி வரிகள் சில பாடல்களில் இருக்குது, இல்லாது விட்டால் பொதுவாகவே நீங்கள் பேசிக்கொள்ளலாம். எப்படி அது உங்களுக்கு எது வசதியோ, அல்லது சில பாடல்களை எடுத்துக்காட்டுகளாக சொல்லி சுட்டி காட்டி அதிலிருந்து சில வரிகளை எடுத்து நீங்கள் சொல்லலாம். இந்த வரி எப்படி இளைஞனை வழிப்படுத்தும், எப்படி சமூகத்தை வழிப்படுத்தும், அப்படி கூட நீங்கள் கேட்கலாம். அதே நேரம் நிச்சயமாக ஒரு திரை இசை பாடல்கள் காலங்காலமாக மக்களின் வாழ்வியலோடு கலந்து கண்டிப்பாக மக்களை பண்படுத்துகின்ற ஒரு கருவியாகத்தான் இருந்து வருகின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆங்காங்கே இருந்தால் அதனையும் எதிர்வளமாக சுட்டி காட்டலாம் என்பதனையும் சொல்லியிருந்தேன். ஒரு சமூகத்தினுடைய விழுமியங்களை, அறநெறிகளை, பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு ஊடகமாக இந்த பாடல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இல்லை என்று இல்லை, கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இரு பக்கமும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். இல்லை இல்லை, அன்று பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பண்படுத்துது அவ்வளவு அற்புதமாக, அது ஒரு ஆன்மீகமாக, ஒரு காதலாக, ஒரு தத்துவமாக, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சில விளம்பரங்களை தொடர்ந்து பேச போகின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: Head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
7: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: Yeah. இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கு அத்தனை அன்பு நேயர்களை நாங்கள் வருக வருக என்ற அன்போடும் தமிழின் பண்போடும் வரவேற்றுக் கொள்கின்றேன். தமிழ் திரை வானிலே இந்த திரை இசை பாடல்கள் மனிதனை பண்படுத்துகின்றனவா சீரழிக்கின்றனவா என்ற சீரழிக்கின்ற என்று சொல்கின்ற பொழுது ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் சிலருக்கு ஆதங்கம் இருக்கலாம் என்பதனாலே அந்த மாதிரி பேசிக்கொள்ளலாம். எங்களுடைய நேயர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களை நான் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு கொஞ்சம் மங்களகரமாக வரவேற்போமே.

0: எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நியர். வணக்கம்.
1: வணக்கம் ராஜவர்மன்.
0: இனிய வணக்கம் ராஜவர்மன். அண்ணா அவர்களே, மிக்க மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: மகிழ்ச்சி. நான் நலம், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன். உங்க எல்லாருடைய குரலும் கேட்கறதுல எனக்கு அவ்வளவு ஆனந்தம். சொல்லுங்க, எப்படி இந்த தலைப்பிலே பாக்குறீங்க?
1: ஆமாம், நிச்சயமா பண்படுத்துகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். சீரழிப்பது என்பது அது ஒவ்வொருவருடைய மனத்தை பொறுத்திருக்கிறது. ஆமாம், அந்த சீரழிப்பது என்று சொல்லும் போது நிச்சயமாக கவிவரிகள், அந்த குரல், குரல்களில் இருக்கும் கிறக்கம். ஆனால் அவை போன்றவை கூட சீரழிக்கிறது என்று சொல்ல மாட்டேன் நான். அடுத்தது, நாங்கள் ஒரு காலத்திலே தமிழ் தேசிய பாடல்களுக்குள் உள்வாங்கப்பட்டவர்கள். அதே சமயத்திலே நாங்கள் பிறந்ததில் இருந்து நாங்கள் பக்தி பாடல்களோடு வளர்ந்தவர்கள். அவை பாடல்கள் என்று பொதுவாக எடுக்கும் போது அந்த பக்தி பாடல்கள் எத்தனை வயதான ஒருவருக்கும் நிச்சயமாக அந்த பக்தி பாடல்கள் பிடித்திருக்கும். அது ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும், ஒரு பண்பை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்தது, திரைசை பாடல்கள் என்று எடுக்கும்போது ஒரு காலத்திலே சமூக சீர்திருத்த பாடல்கள் பல வந்தன. இப்பொழுது இப்போதைய காலகட்டத்தில் அவை வெகுவாக குறைந்து விட்டன.
0: அருகி செல்கின்ற அந்த மனிதத்துவம் குறைந்து போகின்றன சில வரிகளிலே, இல்லையா? அதனாலதான்.
1: ஆமாம், பண்படுத்துகின்றன என்று சொல்லும் போது ஒருவருடைய மனநிலை, ஒருவருடைய மனநிலை ஒரு விரக்தி மனநிலையில் இருந்தால் அவருடைய மனம் பண்பட்டு இருக்காது என்பதுதான் எனது கருத்து. அவை பாடல்களின் கவிவரிகளை நாங்கள் ரசிக்கிறோம், இசையை ரசிக்கிறோம், குரல்களை ரசிக்கிறோம். இவை யாவும் சேர்ந்து மனங்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்து இந்த இயந்திரமயமான வாழ்வின் ஓட்டங்களுக்கு மத்தியிலும் ஓர் ஆறுதலை அளித்து மனதை பண்பட வைக்கிறது, வைக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். எமது உடல்நிலை நலனையும் கூட மேம்படுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
0: கண்டிப்பா ஆரோக்கிய ரீதியாக அந்த மாதிரி இருக்கின்றது. இசை கண்டிப்பா மனிதனை ஆரோக்கியப்படுத்தும் என்பதுதானே விஞ்ஞானமும் நிரூபிக்கின்றது, இல்லையா?
1: ஆமாம், ஆமாம். அடுத்தது, காதல் என்பது ஒரு காலகட்டத்தில் மனைவி கணவனை நாதா என்று அழைத்தார். பிறகு வாருங்கள் போங்கள் என்று பேசினார்கள். இன்னும் ஒரு கொஞ்ச காலகட்டத்திலே வேறும் போம் என்று பேசிக் கொண்டார்கள். இப்பொழுது வாடா வாடி
0: என்னவாக இருக்கின்றது?
1: அது ஒரு வகை செல்ல காதல் தான்.
0: செல்ல காதல், ஆருமை.
1: ஆமாம், ஆமாம். அதுல எந்த தவறும் கிடையாது என்னை பொறுத்தவரையில். ஆமாம், ஆனால் இந்த சமூக சீர்திருத்த பாடல்கள் என்பன மிகவும் அருகிவிட்டது என்பதுதான் ஒரு கவலை. அது சீரழிப்பு என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு அந்த சமூக சீர்திருத்த பாடல்கள் முக்கியமானவை. அவை இந்த காலத்திலே அருகிவிட்டன, அது கவலைக்குரிய விடயம். ஆனாலும் கூட பாடல்கள் பொதுவாகவே மனித வாழ்வை பண்படுத்துகின்றன என்பதுதான் எனது கருத்து.
0: அருமையாக சொன்னீங்க. சோக பாடல்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ணா?
1: உண்மையிலே தனிப்பட்ட முறையில் எனக்கு சோக பாடல்கள் கேட்பதே பிடிக்காது.
0: பிடிக்காது, அது உடனே உள்ளுணர்வுகளை மாற்றி உணர்ச்சி வசப்பட்டு பல நினைவுகளை கொண்டு வரக்கூடும், உள்ளத்தை உடலை தாக்கக்கூடும்.
1: ஆமாம், நிச்சயமா தாக்கும். அண்மையிலே வந்த ஒரு பாடல், கண்டால் வர சொல்லுங்க.
0: ஆமாம்,
1: கர்ணனை கையோடு கூட்டி வாருங்கிற பாடல். ஆமாம், எனக்கு அந்த பாடல் முதன் முதல் கேட்ட போதே தலைவருடைய ஞாபகம் தான் வந்தது. ஆமாம், நான் அழுது விட்டேன்.
0: கண்டிப்பா.
1: வாய்ப்புக்கு நன்றி,
0: மிக்க நன்றி ராஜவர்மன் அண்ணா. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். ஆமாம், ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம். அற்புதமான ஒரு தலைப்பு நீங்க பேசுறதுக்கு. இப்ப குறிப்பிட்ட பாடல்கள் எல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வராம இருக்கலாம் இல்லையா, அது பிரச்சனை இல்லை. பொதுவாக எப்படி பாக்குறீங்க, பல விஷயங்களை நீங்க பல கோணங்களிலும் யோசிக்கலாம் இல்லையா. ஏற்கனவே அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி பக்தி பாடல்கள் ஒரு ஆன்மீகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவை இல்லையா. உலகியல் கவலைகள்ல இருந்து விடுவித்து ஒரு பேர் அமைதியை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைதியான பயணமாக எங்களுடைய லைஃபை கொண்டு போறதுக்கு இந்த பக்தி பாடல்கள். அது மாதிரி தத்துவ பாடல்கள், நீ உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் நீ வாழலாம், தாழ்ந்து போனாலும் கூட நம்ம மனசு தானே, அந்த மாதிரி தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. அதனையும் விட காதல் பாத்தீங்களா, சண்டாளி என்றா கூட அது ஒரு செல்ல வார்த்தை என்று சொல்லியாச்சு. அப்படி பல விஷயங்களை நீங்க சுவாரஸ்யமாக்கவும் பேசலாம், அதே நேரம் சீரியஸ் ஆகவும் பேசலாம். அது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு. இந்த தலைப்பையும் இந்த நிகழ்ச்சியையும் எவ்வளவுக்கு நீங்க சிறப்பாக மாற்றி அமைக்க போன்றீர்கள். 12 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
2: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
4: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: பாடல்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். உறவு முறை இப்பொழுது பெற்றோர் குழந்தைகள், அம்மா பிள்ளை, அந்த மாதிரி குழந்தைகளை வாழ்த்துகிற அரவணைக்கிற பாடல்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதே நேரம் அத்தை மாமன் உறவு, இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுத்து செல்ல வேண்டிய சொத்துக்களாக இந்த பாடல்கள் இருக்கின்றன இல்லை என்று சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி பாசம் அப்படியான ஒரு பாடலை ஒரு சில வரிகளை தந்து கொண்டு நேயர்களை சந்திப்போம்.

0: இதை விட வேறு என்ன வேணும்? ஒரு அண்ணன் தங்கையினுடைய குங்குமத்தை பார்த்து அந்த திருமணத்தில் அவளை போற்றி பாடுகின்ற அந்த அன்பு குலைந்த அந்த பாடல், இன்றைக்கு ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்குள்ளேயே எத்தனை முரண்பாடுகள். ஏ அம்மாவை நான் பார்க்கிறதா, நீ பார்க்கிறதா, அவர்களை பெற்றோரை பந்தாடுகின்ற பிள்ளைகளாக பல குடும்பங்களில் இருக்கின்றார்கள் இல்லையா? அந்த மாதிரி சிதைந்து வரும் இந்த உறவுகளை எல்லாம் பலப்படுத்துறதுக்கு இந்த பாடல்கள் கண்டிப்பாக உதவும் இல்லையா? அப்படி ஒரு அண்ணன் தங்கை பாசத்தின் பாடலில் சில வரிகளை உங்களுக்கு தந்திருந்தேன். அடுத்த நேர் நமக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் கரண்.
0: இனிய வணக்கம் கரண், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கின்றேன்,
0: சொல்லுங்க. ஆமா ஆமா,
1: முதல்ல ராஜவர்மன் கூறியது போலவே நானும் அந்த ஒரு விடயத்தை சொல்றேன்னு சொன்னா, பெரும்பாலும் இந்த பாடல் வந்து நல்ல வழிபடுத்துவதும் முன்னேற்றத்தை கொண்டு வருவதுமான தத்துவ பாடலுமாக தான் பெரும்பாலும் இருந்தன. ஒரு 10-15 வீதம் தான் அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த வரையறைக்கு வரும் அந்த அந்த கெடுதல் செய்கின்ற விடயமாக. நீங்க பார்த்தா அந்த காலத்துல பார்த்தா தூங்காதே தம்பி தூங்காதே தூங்கி விட்டுனா அது வந்து ஒரு எழுச்சி உண்டாக்குற பாடல்
0: என்ன.
1: அதே போல சின்னஞ்சிறு பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்கிறது தம்பி என்ற பாடல், அப்படி எல்லாம் வந்து இந்த அந்த தத்துவத்தையும் அந்த விடயங்களையும் சொல்லுகின்ற பாடல் தான் பெரும்பாலும் இருந்தது. பெரும்பாலும் 90 பிறகுதான் அந்த சில சில பாடல்கள் ஒரு வித்தியாசமா எல்லாம் வந்தது. ஒரு முறை அந்த பட்டிமன்ற நடுவராக இருக்க லியோனி அவர்கள் இருந்தார், டாலாக்கு டோல் டுப்பிமா எண்ணெல்லாம விளக்கறியுமான்ற ஒரு பாடல் வந்தபோது தான் அதை ஒரு பண்டிகர்கிட்ட கேட்டதாம். அதுக்கப்புறம் அவர் தன்னை காணவே இல்லையென்னு சொல்லி அதுக்கு விளக்கத்தை தெரியலன்னு சொல்லி கூறியிருந்தார். அப்படியா சில அர்த்தம் இல்லாத பாடல்களும் வந்தது. ஆனா அந்த கவிஞர்கள் வந்து கொஞ்சம் அந்த குறும்புக்காரர்கள், அவர் பொதுவாக அந்த பெண்களை வர்ணிக்கிற அப்படியான பாடல் எல்லாம் இருக்கு.
0: இப்ப
1: நீங்க பார்த்தா இல்ல மாங்கனிகள் தொட்டிலே தூங்கு அடி அங்கே
0: எடுத்துட்டு வந்துட்டீங்க சரி
1: எழுதுவார என்ன. இப்ப எனக்கு இன்னொரு வரப்பிரசாதம் கிடைச்சிருந்தா, நான் அந்த உயர்தரம் படிக்கிற காலத்துல தமிழ்ல படிச்ச ஒரு தமிழ்ல அறிவுள்ள ஒருவர் வந்து என்னோட ஒரு வகுப்பு மாணவராக இருந்தார். அவர் வந்து இந்த தமிழர்களுக்கு இவருடைய விளக்கம் சொல்லுவார், நீ அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார், அதுக்கு வேற விளக்கம் சொல்லுவார் சொல்லி அந்த கவிஞர். கவிஞர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் சரியான விளக்கம் சொல்ல மாட்டார் சொல்லி
0: தெரியாதனமா எழுதிட்டார்
1: சொல்லி போட்டு. ஆனால் அந்த எங்களுக்கு வந்து உண்மையில மன ஆறுதல் அந்த பாடல்கள் வந்து அந்த இசையும் அதுல வரிகளும் வந்து ஒரு மன ஆறுதலை தருகின்ற பாடலா தான் பெரும்பாலும் இருந்திருக்கு. அதாவது வந்து நீங்கள் எந்த பார்த்தாலும் அப்படித்தான் இருந்திருக்கும். அவரும் ஒவ்வொருவருக்கு விருப்பத்துக்கு ஏற்றமான பாடல்களும் இருக்கும். அதாவது இப்ப சிலர் வந்து சந்தோஷத்தை விரும்புவார்கள், சிலர் காதலை விரும்புவார்கள். காதலை விரும்பக்கூடிய காதல் பாடல்களும் அங்கே இருக்கும். அப்ப நிறைய பாடல் அப்படி இருக்கின்றன. சந்தோஷம்தான் அதுல கூடுதலாக இருக்கின்றது. அதாவது ஒரு பாடலை கேட்கும் பொழுது, ஆனால் அந்த ஆரம்ப காலத்துல வந்து அந்த இசையை விட அந்த வரிகளுக்கு முக்கியத்துவம் இருந்தது. அதன் பின்பு அந்த இசை வரிகளை விட கொஞ்சம் மேலோங்கிய ஒரு காலமும் உடையில ஏற்பட்டது. மீண்டும் இப்பொழுது அந்த கொஞ்சம் வரிகளும் இசைகளும் சரியாக வருகின்ற ஒரு காலமாகவும் மாறிக்கொண்டு இருக்கின்றன. அதாவது வந்து இப்ப தற்காலத்துல வந்து அந்த பாடல்கள் வந்து கொஞ்சம் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு பேலன்ஸ் நிலையில வருகின்ற மாதிரி இருக்கின்றது.
0: குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் கரண், சீரழிக்கின்றன என்றதை ஒரு புறம் வைத்து விட்டு பண்படுத்துகின்றன என்ற வகையிலே யாருடைய வரிகள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? கவியரசரா, கவி பேரரசரா, நான் முத்துக்குமாரா, கவிஞர் வாலியா, எப்படி பாக்குறீங்க? புலமை பித்தன் யாருடைய?
1: முதல்ல கண்ணதாசன்.
0: கண்ணதாசன்,
1: பிறகு நாமுத்துக்குமார், பிறகு வாலி, அவர்களையும் பிடிக்கும். மற்றவர்களையும் அடுத்தவர்களும் பிடிக்கும். ஆனால் சொன்னால் அந்த அவர் வந்து கண்ணதாசன் பாடல் வரிகள் வந்து நீங்கள் என்றும் சகாதாரம் பெற்றவை. எல்லா பாடல்களும் அந்த அப்படி காற்று வந்ததும் கொடியசந்ததா, கொடியசந்ததும் காற்று வந்ததான்னு அப்படி எல்லாம் அந்த அந்த வரிகள் எல்லாம் அப்படி இருக்குமே அந்த பாடல் எல்லாம்.
0: நிச்சயமாக.
1: அப்ப அதுகள் வந்து உண்மையில கூடுதலாக எம்ஜிஆர் காலத்து பாடல் எல்லாம் அவருடைய கவிதை வரிகள் நிறைய அவருக்கு உதவி செய்தது, அந்த அரசியலுக்கும் உதவி செய்தது.
0: கண்டிப்பா.
1: அப்ப அப்படியால பல வெற்றிகளையும் அவர் பெற்றார். அப்ப நாங்க வந்து அந்த பழச எங்கட காலத்து தான் நினைப்போம். இப்ப இளையவர்கள் வந்தா தான் இன்னொரு இப்பத்த காலத்து 2000 ஆண்டு பிந்தின பாடல்கள் நினைப்பார்கள்.
0: ஆனா என்ன சொல்லுங்க, இப்பொழுது இசை மேடைகளில் எல்லாம் இளையவர்கள் அக்கால பாடல்களை 60-70 அதுக்கு முற்பட்ட பாடல்களை கூட எடுத்து பாடுகின்றார்கள், பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்திய
1: அதுல ஓமம் அவர்கள் வந்து அந்த சில நேரங்கள்ல இப்ப நீங்கள் வந்து இப்ப ஒரு தலைமுறை வந்து நாங்கள் இப்ப தமிழை விட்டுட்டு தொலைச்சா பிறகு இப்ப அடுத்த தலைமுறை வந்து மிகவும் ஆர்வமாக அந்த தமிழ பிள்ளைகளை கற்பிக்குது பின்னொரு தலைமுறை. அதே மாதிரி அந்த வீரர்களும் வந்து விட்டதை திரும்ப பிடிக்கணும்னு சொல்லி அந்த பழசுகளை நோக்கி போகின்றார்கள் சிலர் வந்து. அப்ப அது வந்து ஒரு நல்ல ஒரு விடயமும் தான். சொன்னால் உங்களுடைய தமிழுடைய அந்த வரலாறு போன்ற விடயங்களை முன்னேற்றி கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல விடயமாக இருக்கும் சொன்னால் அந்த அதனுடைய மனமாட்டமே
0: பின்னடிகளும்
1: அந்த துள்ளிசை பாடலை கேட்காம அந்த சில வரிகள் உள்ள அந்த பாடல்களை கேட்கும் பொழுது உண்மையிலே ஒரு மன ஆறல் வரும். ஆனா இந்த மிக குறைவான பாடல்தான் அப்படி நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்ன சின்ன விடா வரட்டுமா பெரிய விடா வரட்டுமா
0: அதுதான் இந்த மாதிரி பாடல்களை
1: தண்ணி
0: தொட்டி தேடி வந்த சிங்கு
1: குட்டி நான் இப்படியான பாடல் வந்து நான் அதான் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 15 விதத்துக்குலாம் நீங்க இப்படியான பாடல்களை பார்க்கலாம்
0: கண்டிப்பா.
1: அப்ப என்ன மாதிரி என்ன சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்கு வேண்டு பாடு இப்படியான பாடல் வந்து நீங்கள் வந்து சொல்றது வந்து ஒரு ஒரு 15 விதத்துக்காம வரும். மிச்சம் 85 விதமும் நல்ல பாடல் தான்.
0: சில வேளை அது டீனேஜர்ஸுக்காக எழுதினார்களோ தெரியல
1: தெரியவில்லை. ஆனா அதே ரசிப்பவரும் இருக்கிறாள்லானே. அப்ப அதனுடைய பரவாயில்ல தானே. இப்ப எங்களுக்கு இப்ப எனக்கு ரசிப்பேன் ரசனை ஒன்று இருந்த மாதிரி இப்ப ராஜவனம் குறிய மாதிரி சோகப்பாடு பிடிக்காண்டுதுன்னா எனக்கு சில ஒன்றோட சோகப்பாடும் பிடிக்கும். அப்ப ஆனா சந்தோஷமான பாடலாம் நானும் கூட விரும்புறேன் சொன்னால் அந்த எங்களை சோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி
0: பொறுமையோடு காத்திருங்க. உங்க எல்லாருடைய அன்புக்கும் மிக்க மிக்க நன்றி. என்னென்று சொன்னால் இப்பொழுது விவசாயிகள் உழவர்கள் இன்றைக்கு தெருவில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றார்கள். அவர்களுக்கான அங்கீகாரம் மரியாதை குறைந்து கொண்டு செல்கின்றது. உண்மையிலேயே அது அவர்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடும் இல்லையா? உழைப்பு எப்பொழுதும் உயர்வை தரவல்லது. அவர்கள் நாங்கள் வளமையா சொல்வது அதுதான், சேற்றிலே கால் வைத்தால் தான் நாம சோற்றிலே கை வைக்க முடியும். எந்த பெரிய அதிகாரி யாராக இருந்தாலும் விவசாயியிடம் தானே தங்கியிருக்கிறார், உழவர்களிடம் தானே தங்கியிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பாடலை எப்பொழுது கேட்டுக்கொண்டு ஒரு சில வரிகளோடு உங்களை சந்திப்போம்.
2: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்களேன் பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
3: இப்ப படிச்சு வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு?
4: விவசாயி விவசாயி

0: அவன்தான் கடவுள் எனும் தொழிலாளி. யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கு ஈடாக சொல்லப்படுகின்றவர்கள் தான் இந்த விவசாயிகள் உழவர்கள். மிக அற்புதமான வரிகளை கொண்டு அந்த பாடலை கேட்டீர்கள். ஒரு சில வரிகளை கண்டிப்பா, மனிதன் பிறந்ததிலிருந்து, பிறந்த அந்த நொடியிலிருந்து அவன் இறக்கும் வரைக்கும் அவனை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிசய சக்தி தான் இந்த பாடல்கள். பிறப்பின் போது அந்த தாலாட்டு, தாயினுடைய தாலாட்டு, மூதாட்டி அப்பம்மா அம்மம்மா பாட்டிமாருடைய அந்த தாலாட்டு, அந்த ஏணிக்குள்ள அந்த தாயினுடைய சேலைக்குள்ள நம்மளை கிடத்தி ஆட்டுகின்ற அந்த பொழுதிலே அவர்கள் இசைக்கின்ற, அதெல்லாம் எழுதி வச்சு ஏட்டில் எழுதி பாடுவது அல்ல நிச்சயமாக. அது மாதிரி எங்களுடைய இறுதி ஊர்வலம் ஒப்பாரி பாடல் அத்தனையுமே மனித வாழ்க்கையோடு ஒன்றித்து போனவை நேர்களே. இந்த பாடல்கள் நம்மை பண்படுத்துகின்றனவா, சீரழிக்கிறது என்று சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் திசையை மாற்றி விடுகின்றனவா, அப்படியெல்லாம் சில சொற்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க பாடல்கள்ல இருந்து எடுத்து வந்து. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற நேயர்களை நாங்கள் ஒற்று சில விளம்பரங்களை தொடர்ந்து விரைவாக சந்திப்போம்.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. ABS Mr. P. Singaraj தன்னிகரச்ச சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
3: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000.
0: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன் அண்ணா, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்கள்?
6: நல்ல சோமா இருக்கிறேன். நன்றி ஜோதி, ஒரு அருமையான கருத்தாடல். இதுல குறிப்பாக நான் சில பாடல்களை மாத்திரம் குறிப்பிட்டு கொண்டு விலகிக் கொள்வேன். அதுல குறிப்பாக வந்து முதலாக எனக்கு ஞாபகத்தில் இருந்த பாடல் வந்து MG ராமச்சந்திரன் அவர்கள் பாடியோர் அவர்கள் சொந்த படத்திலே பாடியிருந்தார். அதாவது, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்போறு என்ற பெயர் வாங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கிடத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். இது வந்து கட்டாயமாக என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்கள். எனக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய பாடல். நம்பி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது, இந்த பாடல் இதுவும் வந்து ஒரு MG ராமச்சந்திரனுடைய தத்துவ பாடல். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது ஒரு அருமையான பாடல். இதே நேரத்தில் மனம் சோர்ந்து போய் பலவர்கள் தோல்வியில் உள்ளவர்களுக்கு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கிட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னதில் அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும்,
0: நிலைமை கொஞ்சம்
6: இறங்கி வந்தால் நிழலும் கூட நீட்டிக்கும்.
0: உண்மைதான், வாழ்வியல் யதார்த்தத்தை அப்படியே படைத்து விட்டார்கள்.
6: ஆமா, ஆனபடியால் இந்த பாடல்கள் எல்லாம் ஜோதி எங்களுக்கு இந்த ராகங்களோட இனிய இசையோடு வரும் பொழுது அது எங்களுக்கு ஒரு தாக்கத்தை தருகிறது. எங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் சரி, ஒரு சந்தோஷமான நேரத்திலையும் ரெண்டு விதமான உதவிகளையும் செய்து எங்களை தக்க வைத்துக் கொள்கிறது. இருக்கும் போது இன்னும் ஒன்று சந்திரபாபு ஒரு பாடல் ஒன்றை படித்தார். அதை கண்ணதாசன் அவர்கள் வரி எழுதியிருந்தார். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே அப்படின்னு சொல்லி போயிருக்கிறார். இது வந்து உண்மைதானே. ஆனபடியால் இவை இந்த குறிப்பாக இந்த சில பாடுகளை, இத்தனை ஆயிரம் பாடுகள் இருக்கின்றன. இதுக்கு மேலாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் ராஜு ரோதியன் அவர்கள், ராஜவர்மன் அவர்கள் இன்றைக்கு வந்து இந்த வானொலியில் சிறப்பித்தது எனக்கு பெரிய சந்தோஷம்.
0: நன்றி ஜோதி. நீங்க எல்லாரும் வந்ததுல தலை வணங்குகின்றேன். மிக்க நன்றி அண்ணா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் இப்பொழுது 11:30. அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த கருத்துக்களும் கூட சமூக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை தான். கண்டிப்பா பாடல்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்களை திருப்பக்கூடியவை. நீங்க எல்லாரும் சொல்றது மாதிரி தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்கள். இப்பொழுது எங்களுக்கு ஒரு தோல்வி வருகின்ற பொழுது, மனம் சோர்ந்து போகின்ற பொழுது, திசை தெரியாம நாம நிற்கின்ற பொழுது, உன்னால் முடியும் தம்பி என்று சொல்கிற பொழுது, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே எப்படி ஒரு உத்வேகத்தை, உற்சாகத்தை, எனக்கு வார்த்தையை வரதில்லை, அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடியவை. ஒரு மனிதனை மீண்டெழச் செய்கின்ற ஒரு ஆற்றல் கொண்டவை, சக்தி கொண்டவை தான் இந்த பாடல்கள். அந்த வகையிலே பாடல்கள் நிச்சயமாக ஒரு உள வளத்தை காக்கக்கூடியவை, உளவியல் ஆதரவை கொடுக்கக்கூடியவை என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை சந்திக்க முதல் இப்பொழுது பாருங்க, வாழ்க்கை என்ற சிரிக்க மறந்தாய் மனிதனே என்று சொல்லி அண்ணா அவர்கள் இன்னொரு பாடல் சொல்லி சென்றார் பாருங்க. ஆகவே சிரித்து மகிழ வேண்டும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். சிலருடைய முகத்திலே சிரிப்பே வராது இல்லையா? ஆகவே இந்த மாதிரி பாடல்களை கேட்கிற பொழுது வாழ்க்கை என்ற என்ன என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நிலையற்றது. மிஞ்சி போனா 100 வருஷம் கூட இருந்தா கூட புள்ள குட்டிகளுக்கு நாம தொந்தரவா தான் இருப்போம் மாதிரி. தூக்கி பறிக்கிறதுக்கு ஆக்களே இல்லாம போய் சீனியர் ஹோம்ல கொண்டே போட்டு விடுவாங்க. ஆகவே வாழ்க்கை என்பது நிலை இல்லை அன்பர்களே. அதனால நாங்கள் இந்த பாடல்களை கேட்கிற பொழுது இருக்கின்ற அந்த சொற்ப காலத்துல நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு பாடல்ல சில வரிகளை உங்களுக்காக தருகின்றேன்.

0: அதை இந்த சமூகத்துக்கு சொன்னவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அவர்களுடைய வரி எப்பொழுதுமே பொன்னான வரிகள் தான். கண்டிப்பாக வாழ்க்கை என்ற அவ்வளவுதான், அதுக்குள்ள தான் நம்முடைய எல்லாமே. ஆகவே எல்லாரும் ஒற்றுமை அமைதியாக சந்தோஷமாக ஒரு சமநிலை பெற வேண்டும். உலகம் ஒரு நல்லிணக்கத்தோடு நாம் எல்லாருமே இருக்கணும். இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் யுத்தம், குண்டு சத்தம், அழுகுரல் தான் கேட்டுட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும். ஆகவே இந்த பாடல்கள் நம்மளை கண்டிப்பாக வழி நடத்தும். இப்பொழுது அடுத்த நேரம்
1: அருமையாக திரு ராஜவர்மன் மற்றும் பேசிய அன்பர்கள் அவ்வளவு பேரும் அருமையாக கேட்டிருந்தார்கள். நானும் அவர்களின் வழியில் தான் கலைக்க வேண்டும். என்னென்றால் பாடல்கள் 90% என்று அறிவு கட்டினபடி சீரழிச்சிரு நல்வழிப்படுத்தி இருக்கு. சீரழிச்சது பெருசாக இல்லை. அந்த ஒவ்வொரு பாடல்களும் நீங்கள் இப்ப போட்ட பாட்டு கூட மரத்தானா கவியரசர் படிச்ச ஒரு பாட்டு, எங்கட சந்திரபாபு படிச்சது, ஒரு மரண வீட்டுல கூட இந்த பாட்டை படிச்சால் தாங்கேலாம நிக்கிற ஒரு உறவு முறைகளுக்கு கூட, மகனுக்கு ஒரு தாயின்ற உறவை இழந்து நிக்கிற மகனுக்கு கூட படிச்ச பாட்டாக கூட இருக்கலாம். அது எதுக்கும் எப்பளவு பண்ணும், கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. அது சந்திரபாபு படிக்க ஒரு அந்த பாட்டுகளை நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணி வாழ்க்கையின் ஜதார்த்தத்துல நீங்கள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கவலைகளோ துக்கத்தையோ அல்லது சந்தோஷத்தையோ தெரிவிக்க உங்களோட மனதை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதத்திலும் அந்த பாட்டுகள் அந்த நேரத்துல ஒப்பிட முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அது சொல்லு ஜாம்பவான் என்றதா ஜீனியஸ் என்றதா என்னன்னு சொல்றதே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு பிறப்பு எங்களுக்கு இனிமேல் அந்த காலத்துல நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் என்றதுல பெருமைப்படவும் கட்டாயம். மற்றது ஒவ்வொரு உறவு முறைக்கும் அண்ணன் தம்பி உறவு முறையில பிரச்சனை வரைக்க கூட ஒவ்வொரு இதுவும் சகோதர பாதத்துல தங்கைக்கு ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்கும் அருமையில் அருமையில் இப்ப ஈவன் வெளிநாடுகள்ல ரெண்டு நாடுகள்ல இருக்கிற உறவுகள் கொஞ்சம் தூரம் இருக்கிற நேரத்துல கூட சகோதரிய நெச்சால் கலங்கக்கூடிய பாட்டுகள் கணக்கே இருக்கு. இதையும் தாங்குவேன் தங்கைக்காக, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள்,
0: தங்க நிலவே உன்னை உருக்கி என் தங்கச்சிக்கு தங்க நகை போடட்டும்,
1: தங்க நகை போடுவேன். அது மட்டும் இல்ல, மருமக்களுக்கு தங்கையிட்ட பிள்ளைகளுக்கு தங்க என்னன்னு சொல்றது, புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணு தங்கச்சி பெண்ணு. அப்ப அந்த மருமக்களுக்கு கூட இப்ப இங்கேயாலும் இருந்து கல்யாண வீட்டுக்கு இன்விடேஷன் இப்ப கனடால இருக்கிறவருக்கு பிரான்சில இருந்து வந்தா கூட நாங்கள் உடனே அந்த பாட்டு எடுத்து அவங்க படிச்சு ஒரு எங்கட கவலைகளை எங்கட எமோஷனையோ இல்லை எங்கட லவ்வையோ அவங்க தெரிவிக்கிறதுக்கு கூட ஒவ்வொரு பாட்டுகளும் ஒவ்வொரு வசனங்களும் இருக்கு. ஒன்றும் சீரழிச்சதா எனக்கு இல்லை. அதான் காதல் பாட்டு அருமையில் அருமை, அருமையில் அருமை. அது எவ்வளவோ அந்த இளமை காலங்கள்ல அந்த நேரங்கள்ல இப்ப அதாவது புரோஃபிசர் இப்ப டாக்டர் இன்ஜினியர் அந்த ஒரு எக்ஸ்டர்னல் படிப்புகளோட இருந்தாக்கள் இதுகள்லாம் கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கும். மற்றபடி ஒரு சாதாரணமாக அவரேஜா வேலை செய்த ஆக்களோ அல்லது விவசாயிகளோ அல்லது அப்படியான ஆக்கள் கூடுதலாக நேரங்கள் கிடைத்த ஆக்கள் பாட்டுகள்ல செலவழிச்சு தங்கள வாழ்க்கைய உன்னதப்படுத்தி இருக்கணும், அதுதான் கூடுதலாக இருக்குது.
0: குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், மருதகாசி அவர்களுடைய ஏர்முனைக்கு நிகரிங்க எதுவுமே இல்லை. அந்த ஒரு பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து வயல்வெளியிலே மருத நிலத்திலே அவர்கள் பணியாற்றுகிற பொழுது இந்த மாதிரி பாடல்கள் அவர்களுடைய வேலை களைப்பை கூட போக்கின, அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தன, மகிழ்வோடு அவர்கள் பணிபுரிகிறார்கள் இல்லையா?
1: காதல் பாட்டுகள் நினைச்சு பார்க்க முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் உணர்வை கூட்டுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பூஸ்ட், ஒரு ஒரு இப்ப நாங்கள் ஒரு ஈவன் ஒரு இப்ப கார்ல பயணித்து கொண்டிருக்க கூட இப்ப இளம காலங்கள்ல தனியா நாங்கள் பயணித்து கொண்டிருக்க கூட ஒரு ரேடியோ அந்த நேரம் சிடி இப்ப யூஎஸ்பி அது இதெல்லாம் வந்து இப்ப கிட்டக்கெல்லாம் வந்துட்டுது. ஆனா அந்த நேரங்கள்ல ஒரு பாட்டை போட்டுட்டால் அது இப்ப கூட அப்ப இருந்து இப்ப கூட ஒரு ஒரு களைப்பு வரைய ஒரு பாட்டை போட்டுன்னு ஒரு பூஸ்ட் போல ஒரு அளவுக்கு ஒரு ஒரு உந்து சக்தி கட்டாயம் வருது.
0: அதே போல
1: அதே போல அந்த அதுல இன்னொரு கணக்கு அறிவுகளை தந்தது, ஆனா நாங்கள் பயன்படுத்தல. அதே போல உங்களுக்கு இன்னும் ஒன்றையும் சொல்ல தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன், இன்னொரு வதனம் இருக்கு, பாயில் படுத்து நோயில் விழுந்தால் காதல் காணல் நீரே என்றதையும் அறிவித்திருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் காதல்ல கணவர் விழுந்திருக்கிறோம், காதல்ல தற்கொலை செய்யணும், காதல்ல தங்களையே அநியாயமாக லூஸ் பண்ணினோம் கணவர். அதே போல புது பாட்டுகள்லயும் கணக்கு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன, மம்மி டாடி வீட்டுல இல்ல, எல்லாமே ஒரு ஒரு ஒரு இல்ல இல்ல ஒரு ஒரு ஒரு பூஸ்டர்
0: வீட்டில் இல்லை விளையாடுவோம்,
1: அது மம்மி டாடி வீட்டுல இல்லையென்னவே ஒரு ஒரு பூஸ்ட் வந்துருவேன். அந்த அது வந்து ஒரு
0: அந்த வயசுக்காரருக்கு வேற எல்லாருக்கும் வராது,
1: ரொம்ப வயது போனாக்குறது கூட அதை கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு போகணும், வேண்டிய இளம காலத்துக்கு கொண்டு போயிடும்,
0: 50 ஆசை வரும் அந்த மாதிரி போயிடும். மிக்க நன்றி, மீண்டும் பேசுவோம். வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசலாம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicepu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
8: The friendly radio for Tamils around the universe CMR Tamil FM 101.3
0: திரையிசை பாடல்கள் மனிதனை பண்படுத்துகின்றனவா இல்லை என்று சொன்னால் சீரழிக்கிறதா, பாழ்படுத்துகின்றதா, திசையை மாற்றிவிடுதா, குறிப்பாக எங்களுடைய இளைஞர்களை, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பேசி கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு 3-4 நிமிட காணொலிகளாகவோ ஒலி பிழைகளாகவோ மட்டும் இல்லை, நிச்சயமாக மனித வாழ்க்கையை எவ்வளவுக்கு புடம் போட்டு சிறப்பாக்கி கொண்டிருக்கின்றன, நல்ல வழியிலே எங்களை வாழ வைக்கின்றன. அதே நேரம் எங்களுடைய தமிழ் மொழியினுடைய அந்த செழுமையை பல பாடல்கள் மூலமாக இந்த புலவர்கள் பாடலாசிரியர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றார்கள். தமிழினுடைய இனிமையை காய் காய் அத்திக்காய் ஆலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த எத்தனை காய்களை அங்கே போட்டிருப்பாங்க பாருங்க, அதே மாதிரி எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. அப்படியாக தமிழினுடைய செழுமையை நாங்கள் இந்த பாடல்கள் ஊடாக ரசித்து இனிமை இதயத்தை நிறைத்துக் கொள்கின்றோம் இல்லையா? இப்பொழுது அடுத்த நேரங்களுக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
9: லோசியஸ்.
0: வணக்கம் அலோசியஸ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க. ஆமா,
9: சொல்லவில்லை. முதலில் விஜயக்கினது நல்வாழ்த்துகளை
0: தெரிவித்து சிறப்பு
9: ஆட்சி அமைக்கணும் என்று சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு.
0: ஆமாம், ஆமாம்.
9: பாடல்கள் வந்து எங்களை வந்து என்னென்று சொல்லி சொன்னால் எங்களை வழி நடத்துகின்றது. காதல் பாடல் சின்ன பயிலை செய்திகளடா, இந்த பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை, திருடாதே பாப்பா திருடாதே, காதல் பாடல்களில் வந்து இந்த மன்றத்தில் ஓடி வரும் தென்றலை கேட்கின்றேன், சொன்னது நீதானா. கடைசியாக வருகின்ற பாடல்கள் வந்து கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன, இல்லாட்டி பிரிவை தாங்குகின்ற பாடல்கள் வந்து எள்ளி வகைகள் பூக்கவில்லையே, கண்டால் வர செல்லுங்கள் அவனை கையோட கூட்டி வாங்க. ஒரு தடவை திட்டி போட்டு அவர்கள் இல்லாத நேரத்தில்தான் அவருடைய அருமைகள் தெரியும் என்ன.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த எல்லாத்தையும் இந்த பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அப்படி செய்யாதீங்கோ என்று
9: சில சில பாடல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான பாடலா இருக்கலாம். என்னென்று சொல்லி சொன்னால், என்ன பாடல் என்று சொல்லி சொன்னால், ஊ சொல்றீங்கன்றா ஊஹோ சொல்றீங்கன்றீர்களா அந்த பாடல்.
0: ஆமாம் ஆமாம், அப்படியெல்லாம் இருக்கு. சரி,
9: 8 வயது 11 வயது அது வந்து இந்த பாடலை முருகன் பாடலை மருவி எடுக்கப்பட்ட பாடல்கள்.
0: இது 18 வயசு இளமொட்டு மனசு பாய் போட துடிக்குது அந்த மாதிரி ஒரு பாடல். அதா
9: கந்தசட்டி விரதத்தில் இருக்கிற பாடலை மருவி எடுக்கப்பட்ட பாடல்கள். இந்த பாடல்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமான பாடல்கள்
0: தான்.
9: ஆனால் வாழ்க்கை நிலவை பற்றி பாடுகின்றார்கள்.
0: என்ன இயற்கை, இயற்கையோடு ஒன்றித்த வாழ்வை மனிதன் வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல்கள் மூலம் காட்டுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு மனிதன் இயற்கையை அழித்து ஏதோ எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம்.
9: அது மனிதனுடைய தவறு என்ன?
0: மனிதனின் பவரையும் அழிக்கிறதுக்கு காட்டும் சுனாமியும் வரும், பூமி அதிர்ச்சியும் வரும், எல்லாமே வரும்.
9: அது சில பேர் சுனாமியிலோட இருந்து கொண்டு சொல்லி செய்கின்றார்கள். என்ன சுனாமி வந்து சுனாமியை

0: பாடல் அது நிலவுக்கு என்ன மேல் என்னுடைய கோபம் காதல் பாடல் என்ன அப்படி சிறக்க பாடல்கள் இருக்கின்றது. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்பொழுது நான் இப்ப கடைசியாக ரசித்த பாடல் வந்து உங்களோட கலையகத்துல வந்து என்ன செந்தில் பாடல்கள் வந்து எங்களை வந்து என்ன பாடல்கள் வந்து எங்களை வந்து வழி நடத்துகின்றது, எங்களை வந்து இந்த எங்களுக்கு இருக்கின்ற ஸ்ட்ரெஸ் குறைக்கின்றது. பாடல்கள் முக்கியமானவை, அதனால இந்த விதமான அது வந்து சில நேரங்களில் கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம், காதல் பாடல்களா இருக்கலாம். மற்றது வந்து இப்ப நீங்க ஞானவழி பாடல வந்து நீங்க பாத்தீங்களான்னு சொன்னா, தேவனை என்ன பாருங்கள் அந்த பாடல் வந்து நான் வாழ்க்கையில நான் வந்து மிகவும் துன்பப்படுகிற நேரத்தில எல்லாம் அந்த பாடலை கேட்பேன். என்ன அந்த மாதிரி தேவன் மகளை பாடல் வந்து எங்களை வழி நடத்து, அப்படி கணக்க பாடல்கள் இருக்கின்றது. என்ன பாடல்கள் வந்து எங்களை வழி நடத்துகின்றது, எங்களை வந்து எங்களுக்கு ஏற்படுகின்ற சில நோய்களை குறைக்கின்றது.
1: ஒரு ஆன்ம அமைதியை கொடுக்க, தேவனே இறங்கி வாருங்கள், நான் செய்த பாவங்களை மன்னியுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஏதோ தெரிந்தோ தெரியாம சின்ன சின்னதா பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? அந்த மாதிரி பாடல்களை கேட்கிற பொழுது நாம் அப்படி செய்யக்கூடாது எதையும் என்று ஒரு நல்ல ஒரு உள்ளுணர்வை, பக்குவத்தை, நாகரீகத்தை, ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியவை பாடல்கள்.
0: அதே மாதிரி தாய்ப்பாசத்தை உணரக்கூடிய தெய்வ மகன் பாடல வந்து, தெய்வமே தெய்வமே நன்றி செல்வேன் தெய்வமே என்ற அந்த பாடலை நீங்கள் கேட்கின்ற பொழுது அது வந்து தாய்ப்பாசத்தை மிகவும் உணர்த்துகின்றது. அப்படி கணக்க பாடல்கள் வந்திருக்கின்றது. நான் கேட்ட பாடல்கள் ரசித்த பாடல்களை தான் சொல்லுகின்றேன். மற்ற நேயர்களுக்கும் வழிவிட்டு
1: மிக்க நன்றி. உங்க வருகைக்கு மீண்டும் பேசுவோம்.
0: நன்றியா.
1: நன்றி, வணக்கம். நேயர்கள் இணைந்திருக்கிறீங்க, அப்படியே பொறுமையோடு காத்திருங்க. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000 mymechanicauto.ca.

0: ஆகா, அருமையான ஒரு பாடல் முழுமையாக கேட்க வேண்டும். நீங்கள் கேட்ட பாடலாகத்தான் இருக்கும். நிச்சயமாக, எப்படி சொல்றது, ஒரு அந்த குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு வரிகளுக்குள்ளேயே எத்தனை இனிமை அப்படி கொட்டி கிடக்கிறது பார்த்தீங்களா? அது எங்களுக்குள்ளேயே அவ்வளவுக்கு ஒரு இனிமை இதம் சேர்க்கக்கூடியது. அதிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த அர்த்தங்கள், தத்துவம், வாழ்வியல் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளும் அதே நேரம் ஒரு மொழியினுடைய செழுமையை, எங்களுடைய தாய்மொழியினுடைய செழுமையை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே அலோசியஸ் அவர்கள் சொல்லியிருந்தார், பெண்ணை நிலவுக்கு ஒப்பிடுவார்கள் என்று சொல்லி. அந்த மாதிரி இயற்கையோடு நம்மளையெல்லாம், இயற்கையை நேசிக்கின்ற அந்த தன்மையை மனுஷனுக்கு கொண்டு வருகின்றன இந்த பாடல்கள். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகு, அந்த நிலவையும் நிலவோடு பெண்ணை ஒப்பிட்டு பார்க்கின்றார் கவிஞர் வாலி அவர்கள் என்று நினைக்கின்றேன். அதிலே அந்த அது மாதிரி அது போல இவள் இருக்கின்றாள், அந்த போல புரியமான ஒப்ப உருள என்ற அந்த உவமை உருவுகள் எல்லாவற்றையும், உருவகங்கள் மிக அருமையாக, அந்த அணிகள், அணிகள் எல்லாம் இந்த பாடல்களிலே கொட்டி கிடக்கின்ற பொழுது, அதை நாம் கேட்கின்ற பொழுது அவ்வளவுக்கு தமிழினுடைய செழுமையை நாங்கள் உணர்ந்து தமிழின் பெருமையை உணர்கின்றோம் இல்லையா? அதிலே வந்தது குழல், அவளுடைய அந்த தலைமுடி வந்து நீர் அலைகளாகவும், அதே நேரம் அவளுடைய கொவ்வை இதழ்கள், அந்த இதழ்கள் மாதுளம் பூ மாதிரி இருக்கு என்று சொல்லி அந்த வரிகள் இல்லையா? அதே நேரம் மானினமும் மீனினமும் அவளுடைய விழிகள், மான் என்ன மாதிரி இருக்கும், மீன் எப்படி இருக்கும், அது மாதிரி கொண்டு போய் இந்த கண்ணை ஒப்பிட்டு பார்த்து அந்த உவமை அழகு உருவகப்படுத்தல் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது. மான் எப்பொழுதுமே மறட்சி கொள்ளும் என்பார்கள், அந்த மறட்சி பெண்ணினுடைய கண்களுக்கு இருக்கின்றது. இது வந்து ஒரு தலைவன் தலைவிக்குள்ள எவ்வளவு இதம் சேர்க்கக்கூடிய, அற்புதமாக அந்த காதலை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த பாடல். அப்படி ஏராளமான ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு சுவை கொடுக்கக்கூடியவை. இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு. வணக்கம்.
1: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
0: இனிய வணக்கம் புருஷோத்தமன், வரவேற்கின்றேன்.
1: நன்றி. நான் வந்து கூடுதலாக கூடுதலா நேரங்கள்ல இப்ப சும்மா சமைக்கிற நேரங்கள்லாம் கூட அந்த பிள்ளாங்களை சேர கூடாது என்று, அதனால கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் இனிமதாரமாய், மனதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிதாரமாய் கூடுதலா. மற்றது நான் வந்து மற்றது இப்ப பக்தி பாடல் இந்த நாராயண் என்ற பாடல் கேட்பேன். மற்றது இந்த சகோதர பாடல், அன்பு சகோதரன் சாமந்தி பூ என்ற பாடல் கேட்பேன். மற்றது இப்ப தென்னாபட்டில இருந்து எங்கே இருந்தா என்ற பாடல் கேட்பேன். அது விரும்பி அது ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரமாய் கூட, அதில் வந்து தோளில் சாயும் போய் தோழி மடிகள் சாயும் போய் தாய் என்ற கண்ட வரிக்காக அந்த பாடல
0: கேட்கிறான்.
1: மற்ற அந்த என்ன இந்த மாற்றம் அந்த பாடல்ல வந்து உன் பூமுகத்தில் என் தாய்முகம் பார்த்தேன் ரெண்டு பேரும், அதுக்காண்டி அந்த பாடல் கேட்கிறேன். என்ன தாளாட்டும் சங்கம் அந்த மேகத்தில் ஒன்றா நின்றா என்பே, மற்றது அழகிய தரிசனம் என்ற பாடல் வந்து அது அந்த புறவிய பற்றி சொல்றது, அதுக்காண்டி அந்த காதல் வந்து யுகங்கள் கடந்த காதல் மாதிரி கற்பிட வந்து
0: கேட்கிறான்.
1: மற்றது இந்த நிமிஷம் வரையும் காதல்ல தோத்த நாள்ல இருந்து கூட அன்றைக்கு கூட நான் சோக பாடல் கேட்டல, இந்த நிமிஷம் வரையும் நான் ஒரு சோக பாடல் கேட்டதில்லை, எப்பவும் மகிழ்ச்சி பாடல்லாம்
0: கேட்பேன்.
1: இப்ப சோக பாடல் கேட்பதால நாங்களும் சோகமாக இருக்கிறோம், எங்களை சார்ந்தவையும் சோகப்படுத்தி. மற்ற நான் பாடலோட கவிதை எழுத கூட கேட்க, கவிதையில கூட இந்த பாடலை கேட்டு பார்ப்பேன். அந்த நாங்கள் எப்பவும் பாடல் கேட்க எங்களை மற்றவையே நாங்கள் தாக்காதபடி கேட்டால் அதுண்ட அந்த வரிகள்ல மற்றவையும் காயப்படுத்தாமல் அப்படித்தான் நான் வரிகள் பார்த்து தேடி எடுத்து பாடல் கேட்கிறது. மற்றது நாங்கள் நாங்கிற பாடல்கள் கூட வந்து இப்ப எத்தனையோ பேர் குடும்பல்ல வானொலிகள் கேட்டுக்கொண்டு போவார்கள், குடும்பம் அப்பா புள்ள ஒரு அப்பா புள்ள போயிருக்கிற ஒரு அசிங்க வரிகள் வந்தா அது ஒரு ஒரு ஒரு பெரிய அந்தரமா இருக்கும் அந்த கார்ல இருந்து போயிருக்கு. அப்ப அதுக்கேற்ற அது வந்து நாங்கள் நிச்சயமா அந்த இவள் அந்த எனக்கு நண்பர்கள் மாதிரி கூடவே சொல்லுவாங்க, நீ கேட்கிற பாடல தான் நம்பி வானொலி கேட்கலாம் என்று சொல்லி அந்த அவ்வளவுக்கு நல்ல நான் அந்த வரிகளையும் பார்ப்பேன். ஒரு எந்த விதமான காம வரிகள் இல்லாத பாடல்களால் தான் நான் தேர்ந்து செய்து பாடல்கள் கேட்கிறது. மற்றது எப்பவும் வந்து நான் எல்லா பாடலும் கேட்க மாட்டேன், விரும்பின பாடலை கேட்பேன். அவ்வளவும் அந்த பாடலே எனக்கு வந்து ஒரு ஒரு மருந்து மாதிரி இருக்கு, நல்ல ஒரு அந்த நான் கேட்கிற பாடல்கள் வந்து ஒரு தியானம் செய்த மாதிரி அவ்வளவு அற்புதமா இருக்கும். மற்றவையும் கலைக்கோடு நன்றி.
0: மிக்க நன்றி புருஷோத்தமன். ஒவ்வொரு பாடல்களுமே மருந்து மாதிரி இருக்கும், உண்மையிலேயே ஔடதம், சிறந்த ஔடதங்கள் தான் பாடல்கள். கண்டிப்பா, எப்படி சொல்றது, மருந்துகள் எப்படி எங்களுடைய நோய்களை தீர்க்குமோ அந்த மாதிரி ஔடதங்கள் இந்த பாடல்கள். நம்முடைய வாழ்வியல் பிணிகளை, வாழ்க்கையிலே வருகின்ற நோய்களை, பிரச்சனைகள், சவால்கள், அவையெல்லாம் வாழ்வியல் துணிகள் இல்லையா, நமக்கு உள்ளே வெளியில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஔடதங்கள் இந்த பாடல்கள். இப்பொழுது அடுத்த நேரே ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.
2: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
0: நேரம் இப்பொழுது 11:57. அற்புதமான பாடல்களையும் எடுத்துக்காட்டுகளாக சொல்லி இந்த வாழ்வியலுக்கு எந்த வகையிலே இந்த பாடல்கள் பங்காற்றுகின்றன, எப்படி நம்மளை நாகரிகமான ஒழுக்கமிக்க மனிதர்களாக வாழ்றதுக்கு வழிகாட்டுகின்றன, பக்குவப்படுத்துகின்றன என்பதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய பாடல் ஆசிரியர்கள், குறிப்பாக கவிஞர் வாலி அவர்கள், கவி பேரரசர் வைரமுத்து அவர்கள், இந்த மாதிரி இவர்கள் எல்லாமே எங்களுடைய பழமை மிக்க இலக்கியம் எல்லாம் எடுத்து அடுத்த சந்ததிக்கு அவற்றை கொடுத்து செல்வதற்கான வழிவகைகளை அவர்கள் நவீனத்தோடு ஒப்பிட்டு நவீனத்துக்குள்ளே புகுத்தி அவற்றை மிக இதமாக கொடுக்கின்றார்கள். அப்படி இலக்கிய ரசனை மிக்க பல பாடல்களை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்பொழுது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா தம்பி, அந்த மாதிரி கர்ணன் திரைப்படத்திலே வரக்கூடியது. அதுல கூட கர்ணா நீ வருவதை எதிர்கொள்ளடா, அந்த மாதிரி இலக்கிய மகாபாரதம், கீதாசாரம், அந்த மாதிரி விடயம் உள்ளடக்கி கொடுக்கின்றார்கள். அதே மாதிரி எங்களுடைய அழியாத சொத்துக்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவை 2000-3000 ஆண்டுகள் தாண்டியும் இருக்கின்ற சங்க இலக்கியங்கள், சங்கமரபிய கால அற இலக்கியங்கள், திருக்குறள் இருக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியங்களையும் தங்களுடைய பாடல்களிலே புகுத்தி எவ்வளவு இலகுவாக மக்களிடம் கொடுக்கலுமோ அப்படி கொடுக்கின்றார்கள். அப்படி அற வழி காட்டுகின்றன இந்த திரை இசை பாடல்கள். அதிலே வல்லவர்களாக இந்த பாடலாசிரியர்கள், கவிஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி பழமையான இலக்கியங்களை புகுத்தி கொடுப்பது மிக அற்புதம், வேண்டப்பட்ட ஒன்றும் கூட. தமிழும் அழியாது இல்லையா? இப்பொழுது அடுத்த நேர் என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம், வணக்கம், பேசுவோமா? வணக்கம, வணக்கம், அடுத்த நேர் எங்களோடு. வணக்கம், இனி வணக்கம் காந்தி, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
7: பழைய பாடல் வந்து எங்களுக்கு வந்து எங்களை நாட்டுப்பட்டையும், மற்ற வந்து எங்களை குடும்ப இதையும், சகோதர பாசம் அப்படி வந்தது. ஆனா இப்பயும் வருகுது. ஆனா சில பாடல் வந்து அப்ப வந்து சில காவல் பாடல் வந்து அந்த ஒருத்தருக்கும் அந்த குறிப்பிட்ட இளங்கால மாதிரி பட்சி பாடல் எழுதி அது வசிக்கப்படி இருந்தது. இப்ப வந்து இப்ப வர பாடல்லாம் வந்து அதை ஓப்பனா பண்றதால மக்கள் வந்து அதான் அவைகளுக்கு தெரியுது. தெரிஞ்சவனதான் வந்து எங்களோட இணையர் எல்லாம் வந்து அவர்கள் வந்து என்ன அர்த்தம் என்று புரியாம பாடிட்டு வந்து அப்ப வந்து சுருக்கமா சொன்னாலும் தெளிவிருக்கிறாக்களுக்கு உணர்ந்து என்ன அர்த்தம் உண்டு. ஆனா இப்ப வர பாடல் எல்லாம் சில பாடல்களை தவறு, நல்ல பாடலும் வந்திருக்கு. ஒவ்வொரு பூக்களும் எப்படி
0: இடப்பட்ட
7: பாடல்கள், மற்றது வந்து நில்லு நில்லு துணிஞ்சு நில்லு சொந்தக்கால் நில்லு, அந்த பாடல்கள் இப்படி வந்து.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி காந்தி உங்க வருகைக்கு. நன்றி, அருமையாக சொல்லி இருக்கிறீங்க, சில பாடல்களை சுட்டி காட்டி இருக்கிறீங்க, நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. புதிய ஒரு நாளுக்குள்ளே செல்கின்றோம். மே மாதம் 6ஆம் திகதி புதன்கிழமைக்குள்ளே செல்கின்றோம். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இந்த நாள் சிறப்புற அமைய வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு எஞ்சி இருக்கின்ற நேயர்கள், பல நேயர்கள் இருக்கிறீங்க. அடுத்து நீங்கள் பாடல் கேட்கிற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலே சேர்த்து ஒரு இரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களோட மனசை உடைக்க விரும்பவில்லை, ஆகவே இணைந்து அப்படியே பொறுமையோடு காத்துருங்க. மிகச்சிறப்பு பேசுறதுக்கு ஏராள விடயங்கள் இருக்கின்றன உங்களுக்கும், இருந்தாலும் நான் மட்டுப்படுத்தி கொண்டேன். மிக்க மிக்க நன்றி உங்க எல்லாருடைய வருகைக்கும் வார்த்தைகளுக்கும். திரை இசை பாடல்கள் என்பவை சும்மா இல்லை, கண்டிப்பாக அவை மனிதனை பண்படுத்தக்கூடியவை. அதே நேரம் சில திசை மாற்றங்களை செய்யக்கூடிய சில வார்த்தைகள், அந்த மாதிரி சில விடயங்களையும் சுட்டிக்காட்டி இருந்தீங்க. இருந்தாலும் கூட பெரும்பான்மையான பாடல்கள் எங்களை நல்வழிப்படுத்துகின்ற பாடல்களாகவே இருக்கின்றன. ஒரு சமூகத்தை நல்ல ஒரு விழுமியங்களோடு, அறநெறியோடு வாழ வைக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை செய்யக்கூடியவை தான் இந்த நாகரிகமுள்ள ஒரு மனித குலத்தை, ஒழுக்கமுள்ள மனித குலத்தை, மதிப்பு மரியாதை உள்ளவர்களாக எங்களை எல்லாம் மாற்றக்கூடியவை இந்த பாடல்கள் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. வெவ்வேறு அரங்கங்களிலே நாங்கள் பேசிக்கொள்ளலாம். மிக்க மிக்க நன்றி. ஒரு சில பாடல்கள் எங்களுக்குள்ளே மொழிப்பற்று, தேசப்பற்று, அது எல்லாமே இன்றைக்கு சில வேளைகளிலே இந்த இளைஞர்களிடம் அருகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதுக்காக எல்லா இளைஞர்களையும் கண்டிப்பாக நான் சொல்லவில்லை, இருந்தாலும் அந்த மாதிரி தேசப்பற்று, மொழிப்பற்றி கொடுக்கக்கூடிய பாடல்கள் ஏராளம் இருக்கின்றன. நாடு அதை நாடு என்று சொல்லி அதே மாதிரி மொழி சார்ந்த பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் மெர்சல் திரைப்படத்திலிருந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்த அந்த திரைப்படத்திலிருந்து பாடலை ஒன்றை தந்து கொண்டு ஆளப்போறான் தமிழன். கண்டிப்பா தமிழர்களை தமிழர்கள் ஆள்வதுதான் எப்பொழுதுமே சிறப்பு என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் முடியுடைய மூவேந்தர்களும் ஆண்டார்கள், சேர சோழ பாண்டியர்கள் அந்த மாதிரி இருப்பது எப்பொழுதும் சிறப்பு. வருகின்றது பாடல். இந்த பாடலோடு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay, no problem and it's nam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155. அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Patricia Peter, 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
6: நேரம் இப்பொழுது 12:10. முதலாவது நேரை சந்திக்க போனோம் பொறுமையா எல்லாரும் காத்திருந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. முதலாவது நேர் வணக்கம். பாடல்கள் பக்குவப்படுத்துகிறேன் பேசிருந்தேன். நீங்க என்ன பாடலோடு வந்திருக்கீங்க? உங்களுக்கு அந்த பாடல் பிடித்திருக்கின்றது?
7: பாடல்
6: வரப்போன்றது மிக்க நன்றி உங்களுக்கு.
7: நன்றி, நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay, no problem இருந்துச்சு நம்ம.
2: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
0: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும். கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
4: முதியோர்
5: பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
6: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
7: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு. உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்றை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேயர்களோடு வணக்கம். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம். இது ராஜவர்மன்.
7: இனிய வணக்கம் ராஜவர்மன் அண்ணா, சொல்லுங்க என்ன பாடல்?
8: நானே பிறந்தேன் படத்திலிருந்து நானே பிறந்தேன் என்கிற பாடல்.
7: சரி சரி, சிந்திக்க தூண்டும் வரிகளை கொண்டு ஒரு பாடலாக இருக்கும். மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் பேசுவோம்.
8: நன்றி. வணக்கம்.
7: வணக்கம்.

நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில்

0: 101.3 FM. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: மார்க்கம் மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 6700 2222 4167226049.
5: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
6: நேரம் இவ்வளவு, நள்ளிரவு 12:23. அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
7: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
6: இனிய வணக்கம் சிவானந்தன். நான் சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
7: நான் கேட்க விரும்புகின்ற பாடல் வந்து அங்காடி தேரு படத்தில இருந்து அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை என்ற பாடல். விஜய அந்தனி அவர்களுடைய இசையிலே நான் முத்துக்குமார் அவர்களுடைய அருமையான வரிகளிலே பெறுகின்ற ஒரு சிறப்பான பாடல். நன்றி ஜோதி.
6: மிக்க நன்றி. உங்க வருகைக்கு மீண்டும் பேசுவோம்,
7: சந்திப்போம்.
6: நன்றி.

0: கமலஹான் மற்றும் ஒரு பாடலை எல்லோரும் சேர்ந்து கேட்டு மகிழ்ந்தோம். அது அங்காடி தெரு திரைப்பட பாடல். ரஞ்சித் மற்றும் வினீத் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஜானகி அம்மா குழுவினர் அந்த பாடலை பாடியிருந்தார்கள். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரோடு பேசலாம்.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053029494.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: வசந்த காலம், மை மெக்கானிக் Auto and Tire. Oil change, brakes, suspension mudal full vehicle safety inspection vare. Authorized Michelin Tire Dealer. Top brands ukku best price. Meelum kurippitta kaalathirkku $200 vare tire rebate. Ungal insurance udan neradiyaga pesi body and collision repairs. Markham Midland and Steels, 905-946-1000. Scarborough Midland and Ellesmere, 416-757-1000. mymechanicauto.ca.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்ட மகிழ்கின்ற உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் ஜோதி, நான் கரண்.
0: இன்னைய வணக்கம் கரண், சொல்லுங்க என்ன பாடல்.
7: அதாவது முதல் வந்து எனக்கு பிடித்த ஒரு கவிஞர்கிட்ட பாடலை கேட்ட சிவானந்தன் ஐயா அண்ணாக்கு நன்றி. அவரும் வந்து நல்ல கருத்துக்களை நல்ல கருத்துக்களை வந்து கூறுகிற ஒரு ஆள். நன்றி அவருக்கு கூறிக்கொண்டு நான் ஒரு பாடலை கேட்கிறேன். கொஞ்சம் பழைய பாடல் தான், ஆனால் என் மனதுக்கு அதுதான் இப்ப உள்ள காலநிலை கேட்கணும் போல கிடந்தது. அதனால கேட்கின்றேன். நேரலுக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும் அறியலை, கேட்டு பார்ப்போம். நான் கேட்கிறேன், கண் போன போக்கிலே கால் போகிற ஆமாண்ட பாடலை கேட்கிறேன். பண்ணம் படத்தவன் படத்தில இருந்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
7: நன்றி நன்றி. வணக்கம்.
0: சீர்திருத்த கருத்துக்களை கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு பாடல் தான் அதுவும் கூட.
7: ஆனா கொஞ்சம் பழைய பாடல், பரவாயில்ல. நன்றி நன்றி
0: நன்றி. உங்களுக்கு மீண்டும் பேசுவோம்.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 12:36. பல நேர்கள் இருக்கிறீங்க என்ற அளவுக்கு விரைவாக செல்கின்றோம். டி எம் சவுந்தரராஜனின் குரலிலே அந்த பாடலை கேட்டீர்கள்.
1: வணக்கம் ஜோதி அவர்களே, ராஜன் காய்க்கின்றேன்.
0: நீ வணக்கம் ராஜன். நான் சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு நெஞ்சிலோர் ஆலயம் படத்துல இருந்து முத்தான முத்தல்லவோ என்ற பாடலை எவ்வளவு பேர்
0: கேட்டுக்கிறேன். பாடல் மிக்க நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். இது அருண் கணேசன்.
1: இனிய வணக்கம் அருண் கணேசன். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு முதலாவது ஜோதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி போச்சு இந்த நாள்?
2: நல்ல நாளாக இருக்கிறது. எனக்கு பொம்பளை மனசு படத்துல இருந்து அமுதமலை பொழியும் முழு நிலவில் அந்த பாட்டு தாருங்க.
1: அழகான ஒரு பாடல், தியாகராஜன் பாடிய பாடல். மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேர்மார் தமிழ் FM.
2: நேரம் இப்பொழுது 12:47. அடுத்த நேரங்களோடு இணைகின்றால் வணக்கம்.
3: இதோ வணக்கம் சிஎம்ஆரோட உடுப்பட்டியூர் ராஜா. ஜோதி, எப்படி சுகமா இருக்கீங்களோ?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ராஜா?
3: ஓஹோண்டு வேலையா வந்து வரும்போதே வானொலியை கேட்டு மிகவும் சிறப்பான தொகுப்பாளர் நீங்கள். உங்களோட நல்ல தமிழ், நல்ல குரல் மூலம் அன்புக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். சில பேர் வந்து எங்களோட சுடுசுடன்னிப்பார்கள். உங்களுக்கு நல்ல பொறுமை இருக்கிறது, தமிழுக்கும் நல்ல இனிமை குரல் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
2: மிக்க மிக்க நன்றி உங்க அன்புக்கு. சொல்லுங்க என்ன பாடல்?
3: எனக்கு விருப்பமான பாடல் வேலையால வந்து தனிமையிலான் இருக்கு, இருந்தாலும் இந்த பாடல் கேட்கணும் போல நடந்தது. நிலா காவி என்ற பாடல்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. கனடாவில நிலாவை பாக்குறீங்களா?
3: குறும்பான பாடல்லாம் நல்ல பாடல், நல்ல கரெக்டான பாடல், எல்லாமே இருக்கு. நிலாவில் இருக்குது, இருட்டு இருக்கு, வெளிச்சம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கு கனடாவில. நாங்க புதிய பூமியில வாழ்றோம். நன்றி.
2: மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
3: நன்றி ஜோதி.
2: வணக்கம்.

ச்சீ

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேரம் இப்பொழுது 12:55. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி. ஜெயக்குமார், எஸ் டி குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன் எஸ் டி குமார், நீங்கள் நலமா?
3: நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
3: அப்படி போடு போடு போடு அந்த பாடலுக்கு சந்தோஷமா.
2: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. இன்னும் பேச
3: நன்றி. வணக்கம் ஜோதி.
2: நன்றி. வணக்கம். நேர்களே, ஒலிக்க இருக்கின்ற அந்த பாடலோடு நானும் விடைபெறும் நேரம். இன்னும் சில நேர்கள் இருக்கிறீங்க, மன்னிக்க வேண்டுகிறேன். இன்னொரு பொழுதிலே உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டு மகிழலாம். மனசு கஷ்டமாக தான் இருக்கு. நீண்ட நேரமாக காத்திருந்தீங்க. மிக்க மிக்க நன்றி உங்களுடைய பொறுமைக்கு. இவ்வளவு நேரம் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கு நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். உங்களோடு தொடர்ந்து அருண்குமார் இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பணியாளர்களுக்கு இரண்டு கட்டங்களாக நஷ்டஈடு வழங்கப்பட இருப்பதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கர்ணாதிலக தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். கனடிய பிரதமர் மார்க்கானி கனடாவின் அடுத்த ஆளுநர் ஜெனரலாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆர்பரை நியமித்திருக்கின்றார். 2026 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு குடியிருப்பாளர்களுக்கு கடிதங்களில் விரைவில் தபாலில் அனுப்பப்படும் என்று கனேடிய புள்ளிவிவரத்துறை அறிவித்துள்ளது. வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக வெளிசக்திகளை சார்ந்திருப்பதை நிறுத்துமாறு அந்த நாடுகளை ஈரான் வலியுறுத்தியிருக்கின்றது. ஈரானிய வணிக கப்பல்களை தாக்கினால் அதற்கு பேரழிவு தரும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. மே மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கிற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துகளோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார். அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நேர்களே.

டொரண்டோ பெரும்பாகத்தினுடைய தற்போதைய வெப்பநிலை நம்மென்று கவனிக்கலாம். தற்போதைய வெப்பநிலை 8.7 செல்சியஸ் ஆக உணரப்படுகின்றது. காற்று மணித்தியாத்திற்கு 9 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுதிலே பொதுவான வெப்பநிலை 6.7 செல்சியஸ் ஆக உணரப்படும். இன்று காலை வரையில் சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றும் எதிர்வு கூறப்படுகிறது. புதன்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 12.5 செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் இணைந்ததாக தென்படும். இன்று இரவின் வெப்பநிலை 4.5 செல்சியஸ் ஆக குறைவடைந்து காணப்படும். வியாழக்கிழமை பகல் பொழுது 13.5 செல்சியஸ் வெப்பநிலையும் வெள்ளிக்கிழமை பகல் பொழுது 11.5 செல்சியஸ் வெப்பநிலையும் உணரப்படும். தொடர்கின்ற காட்டிலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 மணிக்கு நீங்கள் பிரதான செய்திகள் ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 மணி வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். காலை 6 மணி தொடக்கம் 9 மணி வரை இதே காட்டிலையில் நீங்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடும் இணைந்திருக்கலாம்.

ஒலிக்கிற பாடல் இது சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் பாடிய பாடலாக ஒலிக்கிறது. பாடலுக்கான இசை தேனிசை தென்றல் தேவா. 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்தி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-3662. எலைட்கோ.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காரலை 1:20. ஒலிகின பாடல் இது எம் ஜே ஸ்ரீகுமார் பாடியது. பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான், பாடல் வரிகள் வைரமுத்து. 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? Suzanne.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: ஒருங்கிண பாடலை திறந்த நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது சித்ரா மற்றும் கிருஷ்ணராஜ் ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை தேனிசு தென்றல் தேவா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழகம் காட்டிலே இப்பொழுது முதல் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது வழக்கம் போலவே இதே நேரத்தில் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்ற நேரம். வழக்கமாக புதன்கிழமைகளில் நடக்கின்ற நிகழ்ச்சியாக இல்லாமல் இது சனிக்கிழமைகளில் நடக்கின்ற நிகழ்ச்சி போலவே அமையும். தரப்படுகின்ற தரவுகளை கவனமாக கேட்டு அந்த தரவுகள் சுட்டுகின்ற சொற்களை கண்டுபிடித்து அந்த சொற்களை சரியாக இடம்பலம் பார்த்து இணைக்கிற போது நீங்கள் விடைகளோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055. உங்களுக்கான முதலாவது கேள்வி, இது மூன்று எழுத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். இது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லாக இருக்கும். இதிலே முதலிலே வரக்கூடிய இரண்டு எழுத்தை மட்டும் கவனிக்கிற போது இது ஒரு தெய்வீக தன்மையோடு பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அதுவே கடவுளை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். இன்னொரு பக்கத்திலே பார்க்க போனால் நீர்ப்பாசனத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல்லாக, ஒரு ஏவல் நிலை சொல்லாக இருக்கும். எனவே பல அர்த்தங்களை தரக்கூடிய சொல். பொதுவாக பார்க்குற போது கடவுள் குறித்த ஒரு நிலையிலே பொதுவாக கூடுதலாக பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருந்தாலும் அது பாவிக்கப்படுகின்ற இடங்களை பொறுத்து வேறு வேறு அர்த்தங்களையும் தருகின்ற சொல்லாக இருக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும். இதிலே முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால், கண்களுக்கான பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று கிடைக்கும். முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால் கண்களுக்கான பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று கிடைக்கும். விடை என்பது மொத்தமாக மூன்று எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம் 416-593-0055.
1: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 Can Smile Dental Real Estate-இல் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் Remax Community Realty AKS Realty Team Professional Agents CK Sindhuran மற்றும் குணா குணராஜா Residential Commercial Properties வாங்க விற்க Lease செய்ய Market Knowledge Strategy Experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் Call CK Sindhuran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
0: கொண்டு வரக்கூடிய சொல் மூன்று எழுத்தில் இருக்க வேண்டும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது பொதுவாக பார்க்கிற போது ஒரு கடவுள் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். தெய்வீகத்தன்மை சார்ந்த ஒரு சொல்லாக பார்க்கப்படக்கூடியது. அதேவேளையிலே அது நீர்ப்பாசனத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு கட்டளை சொல்லாக, ஒரு ஏவல் சொல்லாகவும் அதை பார்க்கலாம். அந்த சொல் பாவிக்கின்ற இடங்களை பொறுத்து வெவ்வேறு அர்த்தங்களை தரக்கூடிய சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும். இதிலே முதல் எழுத்தோடு கடைசி எழுத்தை சேர்த்தால் கண்களுக்கான பாதுகாப்போடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று. எங்கள் முகத்திலே காணப்படுகிறது, கண்களுக்கான பாதுகாப்போடு சம்பந்தப்படுகிறது. சரியாக இணைக்கிற போது விடை என்பது மொத்தமாக மூன்று எழுத்துக்களை கொண்டதாக அமையும். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055. ஒலிகின பாடல் ஜி வி பிரகாஷ் மற்றும் அருணுத் ஆகியோர் பாடியது. பாடலுக்கான இசை டி இமான், பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டிலே 1:40. அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன், சொல்லுங்கள். நலம்
1: தானே? ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன், சொல்லுங்கள். என்ன பதில் வரலாம்?
1: இறைமை.
0: இறைமை பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம் இந்த வேளையிலே. வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி அழைக்கிறேன்.
0: வணக்கம் சாந்தி, நலம் தானே?
2: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன், சொல்லுங்கள். என்ன பதில் வரலாம்?
2: இறைமை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம், யோகா.
0: வணக்கம் யோகா, சொல்லுங்கள். நலம் தானே?
3: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
3: இறைமை.
0: நன்றி உங்களுக்கு.
3: நன்றி.
0: நன்றி. அழைப்போடு இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், இது சிவபாலன்.
0: சிவபாலன், சொல்லுங்கள். நலம் தானே?
4: நான் நலம். நீங்கள்?
0: நலமாக இருக்கின்றேன். என்ன பதில் வரலாம்?
4: எல்லா நலன்களுக்கும் உள்ளதுதானே.
0: ம், வரலாம்.
4: பதில் நலமே.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
5: நலமா இருக்கிறேன்.
0: என்ன பதில் வரலாம்?
5: இறைமை.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: வணக்கம் அருண் கணேசன், நலம் தானே?
6: ஓம் நலம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
6: இறைமை.
0: நன்றி உங்களுக்கு. ஆமாம், இறைமை என்பது சரியான பதில். இறைமை, அது உச்சரிக்கிற போது பலருமே சில நேரங்களில் அந்த ரை சொல்லாமல் ர சொல்வார்கள். இறமை, இறமை என்றது பிழையானது. நாங்கள் உச்சரிக்கிற போது கவனமாக இருக்க வேண்டும். அது இறமை அல்ல, இறைமை என்பது வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இறை என்று வரும். இறை என்பது பொதுவாக தெய்வீக தன்மையோடு சம்பந்தப்படுகின்ற சொல், அதாவது கடவுளை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். அது அதுபோலவே இறை என்பது தண்ணீர் இறைத்தல் என்பதோடு சம்பந்தப்படும். தண்ணீரை இறைப்பது தொடர்பான சொல் இறைத்தல் என்று சொல்வார்கள். இறைத்தல் என்பது தண்ணீர் பாய்ச்சுவதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் அல்லது நீர் அள்ளுவதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். ஒரு ஏவல்நிலை சொல்லாக வரும். அந்த தண்ணீரோடு சம்பந்தப்படுத்துகிற போது இறை என்பது ஒரு ஏவல்நிலையாக இருக்கிறது. வேறு ஒரு பக்கத்திலே பார்க்குற போது அது கடவுளை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. இப்படி பல்வேறு அர்த்தங்கள் தரும். அது பாவிக்கின்ற இடங்களை பொறுத்து முதலெழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் இமை என்று வரும். எங்களுடைய கண்களுக்கான பாதுகாப்பாக அமைகிறது. இமைப்பொழுது என்று வந்தால் ஒரு நொடிப்பொழுது என்று சொல்வார்கள். பொதுவாக எங்கள் முகத்திலே காணக்கூடிய ஒன்று இமை என்பது கண்களின் பாதுகாப்பாக இயற்கை அமைத்து ஒன்று. இறைமை என்பது சரியான சொல். ஒவ்வொரு நாடுகளும் பேணிக் கொள்கின்ற, தற்காத்துக் கொள்கின்ற ஒன்று. ஒவ்வொரு தேசங்களும் தங்களுக்குடைய இந்த இறைமை மற்றும் இறையாண்மை என்பதை என்ன விலை கொடுத்தாவது பேணிக் கொள்ளவே விரும்புகிறது, விரும்பும். அந்த இறைமைக்கு எப்போது பாதுகாப்பு வருகிறதோ அப்போது அது யுத்தங்களாக மாறுகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. சில தேசங்கள் சரியான கொள்கை வகுப்பு இல்லாத தேசங்கள் தங்களுடைய இறைமையை, இறையாண்மையை அடகு வைத்து கூட தங்களுடைய நாட்டை வேறு சக்திகளுக்கு அடகு வைத்து கூட வாழ்வார்கள். அதிலே ஸ்ரீலங்கா இன்றைக்கு தங்களுடைய இறையாண்மையை அடகு வைத்த தேசமாக இருக்கிறது. சீனா போன்ற நாடுகளுக்கு அது தன்னுடைய இறையாண்மையை, இறைமையை அடகு வைத்த ஒரு தேசமாக ஸ்ரீலங்கா இருக்கிற தேசம் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே அந்த இறைமை என்கின்ற சொல்லுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். 1:43 விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
7: Everything okay, no problem and it's nam
8: baaglam closing da tadikira nadik
9: customer you're trying to reach is not available.
10: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
7: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk, thanks.
8: Chillam illa da, Silvam.
7: சரி.
11: ABS Mr. P சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P சிங்கராஜ்.
12: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
11: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
13: Yes, Mr. P. Singaraj is the best for the Tamil community.

இது எட்டு எழுத்துக்களில் வரக்கூடிய சொல்லாக வரும். அடுத்து நீங்கள் கொண்டு வரக்கூடிய விடை எட்டு எழுத்துக்களில் வரும். இந்த எட்டு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து சொல் என்பது என்னையும் உங்களையும் இணைத்து சொல்லிக் கொள்ளக்கூடிய சொல். இது ஒரு ஒருமை நிலையிலும் பார்க்கக்கூடிய சொல்லாக இருக்கும், பன்மை நிலையிலும் பார்க்கக்கூடிய சொல்லாக இருக்கும். இது தனி ஒருவரையும் இவ்வாறு அழைக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இனம் சார்ந்து நிற்கிற போது பன்மை நிலையிலும் அது பார்க்கக்கூடிய சொல்லாக இருக்கும். ஒருவரை மரியாதை நிமித்தம் ஒருவரை அழைக்கிற போதும் இந்த பயன்படுத்தலாம், இந்த சொல்லை பயன்படுத்தலாம். அதுபோலவே ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு இனம் சார்ந்த நபர்களாக நிற்கிற போதும் இந்த சொல்லை பயன்படுத்தலாம். அதனால் தான் என்னையும் உங்களையும் இணைத்து இந்த சொல்லை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு இனம் சார்ந்த சொல்லாக இருக்கும், அதற்குள் நானும் நீங்களும் அடங்குவோம். அது முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து சொல்லாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது எங்களுடைய நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்களுடைய பூர்வீக நிலம் சார்ந்த சொல். நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு உரிமையுள்ள காலங்காலமாய் எங்கள் மூதாதையர்கள் ஆண்டு வந்த எங்களுடைய தேசம் சார்ந்த சொல். அது கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது எட்டு எழுத்துக்களை கொண்டிருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்னையும் உங்களையும் இனம் சார்ந்து இணைக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். அது தனியொருவரையும் சொல்லலாம், அல்லது பன்மை நிலையிலும் அது சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு உரிமையுள்ள காலங்காலமாக எங்களுடைய

0: எழுத்து சொல்லிருக்கும். விடை என்பது மொத்தமாக 8 எழுத்துக்களை கொண்டதாக வரும். அழைக்கலாம் 4 6 5 9 3 0 0 5 5.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000, 416-489-2000, GTA கிரெடிட்.

மீண்டும் தரவுகளை சொல்லிக் கொண்டிரு பாடலுக்கு சென்றதெல்லாம் கொண்டு வரக்கூடிய விடை என்பது எட்டு எழுத்தில் வரும். இந்த எட்டு எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து என்பது ஒரு இனம் சார்ந்து என்னையும் உங்களையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு சொல். இதற்குள் நானும் வருவேன், நீங்களும் வருவீர்கள். அது முன்னுக்கு வரக்கூடிய சொல்லாக இருக்கும். ஒரு இனம் சார்ந்து அழைக்கக்கூடிய சொல், எங்களுடைய மொழி சார்ந்து, நாங்கள் பேசுகின்ற மொழி சார்ந்து, எங்களுடைய இனம் சார்ந்து அழைக்கக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்தாக இருக்கும். அது தனியொருவரை பார்த்தும் அவ்வாறு அழைக்கலாம், இல்லை ஒருவருக்கு மேற்பட்டு நிற்கிற போது ஒரு பன்மை நிலை சார்ந்தும் அது அழைக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்தாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது நாங்கள் பிறந்து வளர்ந்த மண், அதே வேளையிலே எங்களுக்கு எல்லா வகையிலும் உரித்துடைய மண், மிக நீண்ட காலமாக தொன்மை காலம் தொட்டு எங்கள் முன்னவர்கள் ஆண்ட பூமியாக, எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு தனித்துவமான உரிமைகள் கொண்டு வாழக்கூடிய பூமியாக இருக்கின்ற எங்கள் நாங்கள் பிறந்த மண்ணோடு சம்பந்தப்படுகின்ற சொல், எங்களுடைய ஊரகம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் கடைசியில் வரக்கூடிய நான்கெழுத்தாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக எட்டு எழுத்துகளில் வரும். ஒலிகின பாடலை திறந்து நேர்களை சந்திக்கலாம். இது ஹரிகரன் குழுவினர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை வித்யாசாகர், பாடல் வரிகள் பா விஜய்.

0: நேரம் 1:54 நம்மிடம் மலைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: தமிழர் தாயகம்.
0: பகல நன்றி, அழைப்பில் இருக்கு நடத்தவர். வணக்கம்.
2: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில்?
2: தமிழர் தாயகம்.
0: நன்றி, அழைப்பில் இருக்கு நடத்தவர். வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: தமிழர் தாயகம்.
0: நன்றி உங்களுக்கு.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்பில் இருக்கு நடத்தவர். சந்திக்கலாம், அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், இது அருண் கணேசன், தமிழர் தாயகம்.
0: நன்றி அருண் கணேசன்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்பில் இருக்கு நடத்தவர். வணக்கம்.
5: வணக்கம், இது சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்.
5: தமிழர் தாயகம்.
0: நன்றி உங்களுக்கு, அழைப்பில் இருக்கு நடத்தவர். வணக்கம்.
6: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பதில் உள்ளா?
6: தமிழர் தாயகம்.
0: நன்றி, நன்றி உங்களுக்கு. ஆமாம், தமிழர் தாயகம் என்பது சரியான பதில். தமிழர் என்பது ஒரு இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் எங்களை குறிக்கக்கூடிய சொல். நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கான அடையாளம் தமிழ்தான். எங்களுடைய தாய்மொழி தமிழ், எங்களுக்கான அடையாளம் தமிழ்தான். நாங்கள் எந்த ஒரு மதத்தையும் அடையாளப்படுத்துகின்ற ஒரு இனக்கூட்டம் அல்ல. பல சமூகங்கள் தங்களுடைய தாங்கள் சார்ந்த மதத்தை தங்களுக்கு முன்னிலைப்படுத்தும், ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை மொழியை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய அடையாளம் என்பது எங்களுடைய தாய்மொழி தான். 5ஆம் நூற்றாண்டு வரை எங்களுக்கு எந்த மத அடையாளங்களும் இருந்ததில்லை. அதன் பிறகு மெல்ல மெல்ல எங்களுக்குள் திணிக்கப்பட்ட சாயங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் காவித்திரைகின்ற மதங்கள் என்பது. பொதுவாக நாங்கள் ஆரம்ப காலத்திலே, மிக தொன்மையான காலத்திலே இயற்கையை வழிபட்டவர்கள். அதன் பிறகு நடுகள் வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்கள். அந்த நடுகள் வழிபாட்டு முறையில் தான் எங்களுடைய முன்னோர்களை காவல் தெய்வங்களாக வழிபட்டு வந்த மரபு எங்களுக்கானது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஆகம விதிப்படி அமைந்த ஆலயங்களும் அது சார்ந்த வழிபாடுகளும் எங்களுக்குள் திணிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்கலாம். நாங்கள் அடிப்படையில் இயற்கை வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்கள். அதன் பிறகு எங்கள் முன்னோர்களை வழிபடுகின்ற மரபிலே நடுகள் வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்கள். நாங்கள் எப்பொழுதும் தமிழை, எங்களுடைய இனத்தை, எங்களுடைய மொழியை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு இனம். அதனால் தான் நாங்கள் எங்கள் தாய்மொழிக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கின்றோம். எனவே தமிழர் என்பது தனியே ஒருவரை பார்த்தும் அவர் தமிழர் என்று சொல்லலாம். மரியாதை நிமித்தமாக அருள்விகுதி சேர்ந்து வரும். நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன், கவிஞர் என்று சொல்வது கவிஞன் என்று சொல்ல ஒருமையில் சொல்லாமல் கவிஞர் என்று ஒருவரை தான் சொல்வது. புலவன் என்று சொல்லும் இடத்திலே புலவர் என்று சொல்வது ஒருவரை சொல்வதுதான். அதுபோலவே ஔவை என்பதுதான் ஔவையார் அல்ல அவருடைய பெயர். உண்மையில் அவருடைய பெயர் வந்து ஔவை. மரியாதை பண்பின் நிமித்தமாக அருள்விகுதி சேர்ந்து அது ஔவையார் என்று அழைக்கின்றோம். முருகன் என்பதை நாங்கள் முருகர் என்று அழைப்புறோம். அப்படி பல பெயர்கள் இருக்கிறது. நாங்கள் புலவனை புலவர் என்று சொல்வது போல, கவிஞனை கவிஞர் என்று சொல்வது போல, முருகன் என்ற இடத்திலே முருகர் என்று சொல்வது போல, அதுபோலவே தான் ஔவையை ஔவையார் என்று அழைக்கின்றோம். அந்த மரியாதை பண்பின் நிமித்தமாக தமிழ் சமூகம் அவ்வாறான மரபுகளை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. எனவே தமிழர் தமிழன் என்று சொல்லுகின்ற இடத்திலே மரியாதை பண்பின் நிமித்தமாக அதை சொல்லலாம். அப்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் நிற்கின்ற இடத்திலும் அவர்கள் தமிழர்கள் அல்லது தமிழர் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே தாயகம் என்பது கடைசியில் வரக்கூடிய 4 எழுத்து. தாயகம் என்பது எங்களுடைய நாங்கள் பிறந்த பூமியை சொல்வது. எங்களுக்கு உரிமையுள்ள, அரசியல் உரிமையுள்ள நாங்கள் பிறந்த பூமியை சொல்வது தாயகம் என்பது. எங்களுடைய இப்போதைய நாங்கள் எங்களுடைய தாயகம் என்று கோருவது வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய தாயக பூமி. ஒரு காலத்திலே நாங்கள் முழுவதையுமே, ஈழம் முழுவதையும் ஆண்ட வரலாறும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு வந்த கால மாற்றங்களுடைய ஓட்டத்திலே இப்போது நாங்கள் வடக்கு கிழக்கு என்பதை எங்களுடைய தாயகமாக கோரி நிற்கின்றோம் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. தமிழர் தாயகம் என்பது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழீழம் என்கின்ற எங்கள் தேசம். வடக்கு கிழக்கு இணைந்த தமிழீழம் என்கின்ற எங்கள் தேசம்தான் தமிழர் தாயகம் என்பது. எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். 1:58 விளம்பரங்களைத் தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்?
8: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
8: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 9 எழுத்துக்களில் வரக்கூடிய சொல்லாக வரும். இந்த விடை 9 எழுத்துக்களில் வரும். இந்த 9 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது சுதந்திரம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். சுதந்திரம் அல்லது கட்டற்ற ஒரு வாழ்க்கை, கட்டற்ற ஒரு வாழ்க்கை சுதந்திரம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது தமிழர் தாயகத்தினுடைய தேசிய விலங்கு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு பன்மை சொல். தமிழர் தாயகத்தினுடைய தேசிய விலங்கு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு விலங்கு குறித்த ஒரு பன்மை சொல்லாக இருக்கும். இது சோழ காலத்திலும் இந்த விலங்கு என்பது எங்கள் அடையாளமாக இருந்திருக்கிறது. சோழ மன்னர் ஆட்சி காலத்திலும் இந்த விலங்கு என்பது எங்களுடைய தனித்துவமான அடையாளமாக இருந்திருக்கிறது. அதையே எங்களுடைய தேசிய தலைவரவர்கள் எங்களுடைய தேசத்தின் அடையாளமாக எங்கள் தேசிய கொடியிலே அதை பொறித்து தந்தார். அதுபோலவே எங்களுடைய தேசத்தினுடைய தேசிய விலங்கு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல், அது உண்மையிலேயே அது அதனுடைய பேர் வேறாக இருக்கிறது, ஆனால் எல்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை. எங்கள் தாயக தேசத்தினுடைய அதாவது தமிழர் தாயகத்தினுடைய தேசிய விலங்கு எதுவோ அது அதனுடைய பேர் சற்று வேறுபட்டதாக இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரே இன குடும்பத்தை சேர்ந்தவை. அந்த வகையில்தான் அந்த இது ஒரு பன்மை நிலையில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். எங்களுடைய தமிழர் தாயகம் சேர்ந்த தேசிய விலங்கு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல், தமிழர் அதாவது தமிழ் ஈழத்தினுடைய தேசிய விலங்கு எதுவோ அது சார்ந்த சொல்லாக இந்த சொல் இருக்கும். அது ஒரு பன்மை நிலை சொல்லாக இருக்கிறது. அதுபோலவே சோழ மன்னர் காலத்தினுடைய ஆட்சி கொடியோடும் இந்த விலங்கு சம்பந்தப்படுகிறது. அது ஒரு பன்மை நிலையில் இந்த விடையிலே காணப்படுகிறது. இதிலே 5ஆம் எழுத்தாக வரக்கூடிய 1 எழுத்து இணைப்பு எழுத்தாக இருக்கும். அது நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். 5ஆம் எழுத்தாக வருகின்ற 1 எழுத்து இணைப்பு எழுத்தாக இருக்கும். அது நீங்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். விடை என்பது 9 எழுத்துகளை கொண்டிருக்கும்.
8: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: விடை என்பது 9 எழுத்துக்களை கொண்டிருக்கும். அந்த 9 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது யாருக்கும் அடிமைகளாக வாழாத ஒரு கட்டற்ற வாழ்க்கை என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். யாருக்கும் அடிமைகளாக வாழாத, வாழ தலைப்படாத ஒரு கட்டற்ற வாழ்க்கை, நிமிர்வான வாழ்க்கை என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்துச் சொல்லாக இருக்கும். அதுவே சுதந்திரம் என்பதோடும் பொருந்தி வரக்கூடிய சொல்லாக இருக்கும். சுதந்திரம் என்பதோடும் பொருந்தி வரக்கூடிய சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இதிலே இந்த 9 எழுத்துக்களிலே கடைசியில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது தமிழ் ஈழம் என்கின்ற எங்களுடைய தாயகத்தினுடைய தேசிய விலங்கு எதுவோ அது அதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். அது அந்த பெயர் வந்து சற்று மாறுபட்டதாக இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரே இன குடும்பத்தை சேர்ந்தவை. சோழர் காலத்தினுடைய தேசிய கொடியோடும் சம்பந்தப்படுகின்ற விலங்கு, தமிழ் ஈழத்தினுடையதும் தேசிய கொடியோடு சம்பந்தப்படுகின்ற விலங்கு, தமிழ் ஈழத்தினுடைய தேசிய விலங்கு என்பதோடும் சம்பந்தப்படுகின்ற விலங்கு. ஆனால் இங்கே அது பன்மை நிலையிலே காணப்படுகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. இதிலே 5ஆம் எழுத்தாக வரக்கூடிய 1 எழுத்து நீங்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். விடை என்பது 9 எழுத்துகளை கொண்டிருக்கும். ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். நேரம் 2:03.

0: அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: வணக்கம் அருண் கணேசன், சொல்லுங்கள், என்ன பதில்?
1: விடுதலை புலிகள்.
0: விடுதலை புலிகளா, பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு, நன்றி அருண் கணேசன். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: விடுதலை புலிகள்
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு,
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம், யோகா,
0: சொல்லுங்கள், என்ன பதில்?
3: விடுதலை புலிகள்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், நான்
0: சாந்தி. சொல்லுங்கள்.
4: விடுதலை புலிகள்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன், நலம் தானே?
5: நான் நலம், நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
0: ஓம் நலம், சொல்லுங்கள், என்ன பதில்?
5: நன்றி, விடுதலை புலிகள்.
0: நன்றி உங்களுக்கு,
5: நன்றி,
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார், சொல்லுங்கள்.
6: விடுதலை புலிகள்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம் அருண், நான் புவி.
0: புவி, சொல்லுங்கள்.
7: புலிகள்,
0: நலம் தானே புவி?
7: ஓம் நலமா இருக்கிறேன், நீங்கள்?
0: நலம், நலம், நன்றி உங்களுக்கு,
7: நன்றி.
0: அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன், சொல்லுங்கள்.
8: விடுதலை புலிகள்.
0: நன்றி உங்களுக்கு,
8: நன்றி.
0: ஆமா, விடுதலை புலிகள் என்பது சரியான பதில். விடுதலை புலிகள் என்பது சரியான பதில். இதிலே கட முன்னுக்கு வரக்கூடிய நான்கெழுத்து என்பது விடுதலை என்பதும் ஒரு கட்டற்ற வாழ்க்கை, யாருக்கும் அடிமையாக இல்லாத ஒரு கட்டற்ற வாழ்க்கை என்பதோடு சம்பந்தப்படும். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு சொல் நான்கெழுத்திலே, யாருக்கும் அடிமையாக இருக்காத, அடிமை சேவகம் செய்யாத ஒரு கட்டற்ற வாழ்க்கை என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் விடுதலை. அதுவே சுதந்திரம் என்பதோடும் சம்பந்தப்படும். உண்மையிலேயே இந்த விடுதலை, இந்த சுதந்திரம் என்கிற சொல் ஒரு தேசத்துக்கானது மட்டுமல்ல, ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் அது அவ்வளவு சிறப்போடு இருக்க வேண்டிய சொல். பிழைப்புக்காகவோ அல்லது இருப்புக்காகவோ யாருக்கும், யாருடைய கால்களையும் கழுவி சேவகம் செய்யாத ஒரு வாழ்க்கை ஒன்று ஒவ்வொரு மனிதர்களும் வாழ வேண்டும். அங்கிருந்து தான் அந்த தன்மானம் என்பதும் ஒரு சுய கௌரவம் என்பதும் புறப்படுகிறது. கௌரவம் என்பது ஒரு வட சொல், எனவே தன்மானம் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும், அதாவது தான் சார்ந்த பிழைப்புக்காகவோ அல்லது தான் சார்ந்த இருப்புக்காகவோ, அது எதுவாக இருக்கலாம், தொழில்துறை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது சில விடயங்களை கைப்பற்றிக் கொள்வதாக இருக்கலாம், அல்லது என்ன ஏதோ ஒன்றுக்காக வேணும், யாருடைய கால்களையும் கழுவி யாருக்கும் குனிந்து வளைந்து கூனி குறுகி நின்று குற்றவல் செய்யாத, சேவகம் செய்யாத ஒரு நிமிர்வான வாழ்க்கை ஒன்றை வாழுதல் தான் அந்த சுதந்திரம், அந்த விடுதலை என்பது. இது வெறுமனே ஒரு தேசத்துக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு தனி மனிதர்களும் அவ்வாறு வாழ்கிற போதுதான் தன்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுகின்ற போது, அல்லது தன்னுடைய தனக்கான அந்த தன்மதிப்பு பாதிக்கப்படுகின்ற பொழுது, அது தேசத்துக்கு ஒரு இழுக்கு வருகிற போது அந்த சுயம் என்பது பற்றி கொள்ளும். அடிமைகளாக வாழ்ந்து பழக்கப்பட்டோருக்கு தேசத்தின் விடுதலை பற்றிய எந்த அக்கறையும் எப்போதும் இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சுயமாகவே அது இருக்காது, அந்த சிந்தனை வராது. ஒரு தேசம் அவமானப்படுகிறது, அதாவது தான் பிறந்த தேசம் எரிகின்ற போது, தான் பிறந்த தேசம் ஒரு இனப்படுகொலையை சந்திக்கிற போது, தான் பிறந்த தேசத்தின் மக்கள் துன்பத்துக்குள்ளாகிற போது, அல்லது தான் பிறந்த தேசம் அழிக்கப்படுகிற போது, தான் பிறந்த தான் பேசுகின்ற மொழி பாதிக்கப்படுகிற போது, உண்மையிலேயே ஒரு மனிதன் சுயமாக சுயகௌரத்தோடு, அதாவது தன்மதிப்போடு வாழ்ந்திருந்தால்தான், தன்மானத்தோடு வாழ்ந்திருந்தால்தான் தேசம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் ஒரு பாதிப்பு வருகிற போது அங்கே பற்றி கொள்ளும். உள்ளுக்குள்ளே ஒரு தீப்பொறி ஒன்று வரும், ஒரு கோபம் ஒன்று வரும், ஒரு அறச்சீற்றம் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே தன்னுடைய இருப்புக்காக, தன் பிழைப்புக்காக கூனி குறுகி எதையும் விட்டு கொடுத்து வாழ துணிகின்ற மனிதர்களால் எப்பொழுதுமே சுதந்திரம் பற்றியோ அல்லது தமிழ் மொழி பற்றியோ அல்லது விடுதலை பற்றியோ உள்ளார்ந்த நெஞ்சுறுதியோடு பேசிக்கொள்ள முடியாது. வார்த்தைகளை கொட்டுவார்கள், நிறைய பேசுவார்கள், ஆனால் அது வெறுமை நாடகமாகத்தான் இருக்கும். வாயிலே உதட்டிலே சொல்லுகின்ற, உதட்டளவிலே சொல்லுகின்ற சுதந்திரமாக, உதட்டளவிலே நேசிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் அது இருக்கும். உண்மையான சுதந்திரம் என்பது, உண்மையான விடுதலை என்பது தன்னளவிலே ஒருவர் தன்மானத்தோடு இருக்க வேண்டும், தன்னளவிலே ஒருவர் சுய மரியாதையோடு சுய மதிப்போடு வாழ வேண்டும், பிழைப்புக்காக தன்னை எந்த நிலைக்கும் தள்ளாத ஒரு மனிதம் அங்கே இருக்க வேண்டும். அது இருக்கின்ற நபர்களிடத்திலே தான் உண்மையான சுதந்திரத்தின் அர்த்தத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும், உண்மையான ஒரு விடுதலையின் அர்த்தத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லாத நபர்களிடத்திலே அவர்கள் வாயிலே வருவது ஒரு உதட்டு நாடகமாக இருக்குமே தவிர அதில் உண்மை இருக்காது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ளலாம். எனவே அது ஒவ்வொரு தனி மனிதர்கள் தன்னிடத்திலே முதல் அதை உணர வேண்டும், தன்னிடத்திலே அதை உருவாக்கம் செய்ய வேண்டும், அந்த தன்மானம் என்கின்ற ஒன்று. எதற்காகவும் சேவகம் செய்யாத, குற்றவியல் செய்யாத, கால் கழுவி வாழாத ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதர்களும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அது எங்கள் இனத்துக்கு மிக முக்கியமானது என்பதையும் கவனத்திலே கொள்ளலாம். அந்த வகையில் தான் விடுதலை என்பது அவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு சொல்லாக இருக்கிறது, கட்டற்ற வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று. புலிகள் என்பது சோழகாலத்தினுடைய தேசிய கொடியோடு புலிக்கொடி என்பது இணைந்திருக்கிறது. தமிழ் ஈழத்தினுடைய தேசிய கொடியோடு புலி என்பது இணைந்திருக்கிறது. தமிழ் ஈழத்தினுடைய தேசிய விலங்கு சிறுத்தை, தமிழ் ஈழத்தினுடைய தேசிய விலங்கு சிறுத்தை, அதோடு சம்பந்தப்படுகின்ற புலி, புலி, சிறுத்தை, வேங்கை எல்லாமே ஒரே கூட்டத்தோடு சம்பந்தப்படுகின்ற பாவனைக்குரிய சொற்களாகவே இருக்கிறது. எனவே அந்த வகையில் விடுதலை புலிகள் என்பது சரியான பதிலாக இருக்கிறது. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 2:14.
9: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
10: ஆலோசனைகளும்
9: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4665-4661.
11: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இந்த வேளையிலே இது நான்கெழுத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். இந்த சொல் ஒரு நான்கெழுத்திலே வரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இந்த நான்கெழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது இது ஒரு இன்றைய தேதியிலே உலகளாவிய ரீதியிலே ஒரு அதிகம் பெருமதி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தேதியிலே உலகளாவிய ரீதியிலே அதிகம், அதாவது உலக சந்தையிலே அதிகம் பெருமதி வாய்ந்த ஒன்றாக இருக்கின்ற ஒன்று இன்றைய தேதியிலே. பொதுவாக எங்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலே கூடுதலாக பெண்களிடத்திலே கொஞ்சம் கூடுதல் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. கூடுதலாக எங்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலே, அதாவது எங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலே பெண்களிடத்திலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய உலக சந்தையிலே அதிகம் விலை உயர்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்ற ஒன்று. இதிலே கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது இது நிகழ்வுகள் சார்ந்த ஒரு சொல்லாக இருக்கிறது. நிகழ்வுகள் சார்ந்த ஒரு சொல்லாக கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்தாக இருக்கிறது. இது சாதாரணமாக ஒரு பிறந்த நாளோடும் சம்பந்தப்படும், திருமணத்தோடும் சம்பந்தப்படும், அல்லது பொது நிகழ்வுகளோடும் சம்பந்தப்படும். பிறந்த நாளோடும் சம்பந்தப்படும், திருமணத்தோடும் சம்பந்தப்படும், அல்லது சமூகம் சார்ந்த பொது நிகழ்வுகளோடும் சம்பந்தப்படும். அது கலை சார்ந்த நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு பொதுமை சார்ந்த நிகழ்வாக இருக்கலாம். இதுபோடும் நிகழ்வுகள் சார்ந்த ஒரு சொல்லாக அந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்து இருக்கும். அந்த இரண்டெழுத்துக்குள்ளே ஒரு கொண்டாட்டம் என்பது அமைந்திருக்கும். ஒரு வகையில் ஒரு கொண்டாட்டம் என்பது ஒரு கொண்டாட்டகரமான மனநிலையோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அது கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்தாக இருக்கும். விடை என்பது நான்கெழுத்தில் வரும். அழைக்கலாம் 416-593-0055.
12: Veggies fresha, price besta, delivery faster. Answer enna theriyuma? Maple Grocery dhaan. Ungal kudumbathukku suthamana mattum tharamana kaigari maligai porutkal thevaippadugiradam. Maple Grocery.
9: 9699 James Street, Maple.
12: 905-417-6069.
9: Online il shopping seiyalam. Toronto vil 30 nimidathirkul free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
13: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
14: இல்லடா.
13: ஹலோ, காசு வந்ததாடா?
14: இன்னும் வரல காசு.
13: காசு வந்துச்சா?
14: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
15: What's happening? So sad.
16: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன். 905-456-8433.
10: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
17: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1800 வரை கொடுக்கணும்.
10: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
17: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
17: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
10: 416-834-2266
17: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: ஒலிகின பாடல திறந்த நேர்களை சந்திக்கலாம். மீண்டும் தரவுகள், இது நான்கெழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை நான்கெழுத்தில் வரும். இந்த நான்கெழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து என்பது உலகளாவிய ரீதியிலே ஒரு இன்றைய தேதியிலே உலக சந்தையிலே ஒரு அதிகம் விலை உயர்ந்த ஒன்றாக காணப்படுகின்ற ஒன்று. விலை உயர்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. பலரும் ஒரு சேமிப்புக்காக அல்லது முதலீட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. சேமிப்புக்காக அல்லது முதலீட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக எங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே எங்கள் இனத்தினுடைய பெண்கள் மத்தியிலே அதிகம் ஈர்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவும் அது இருக்கிறது. இது கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது இது ஒரு நிகழ்வு என்பதோடு சம்பந்தப்படும். அது பிறந்த நாளாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம். நிகழ்வுகள் சார்ந்த ஒரு சொல். அது தனிப்பட்ட மனிதர் இல்லாமல் ஒரு பொதுவான சமூகம் சார்ந்த இனம் சார்ந்த நிகழ்வுகளோடும் அது சம்பந்தப்படும். கலை சார்ந்த நிகழ்வுகளோடும் அது சம்பந்தப்படும். இந்த இரண்டெழுத்து சொல்லுக்குள் ஒரு கொண்டாட்டம் என்கின்ற ஒரு தன்மை காணப்படும். அந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்து சொல்லுக்குள் மொத்தமாக இணைக்கிற போது விடை என்பது நான்கெழுத்தில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அழைக்கலாம் 416-593-0055. ஒலிக்கிற பாடல் இது ஜாம் சிஎஸ் இசையமைத்து பாடிய பாடலாக ஒலிக்கிறது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டிலை 2:23 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையில். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம்.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம் பகல? நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம் நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன், சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம் நன்றி உங்களுக்கு
2: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கு அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்,
0: நலமா இருக்கிறேன் அஜந்தா, நீங்கள் எப்படி? நலம்
3: தானே,
0: சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம் பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு
3: நன்றி
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கு அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன் சொல்லுங்கள், என்ன பதில்
4: வரலாம்
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கு அடுத்த வரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
5: வணக்கம், இது அருண் கணேசன், பொன்விழா.
0: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கு அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம், சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்,
6: பொன்விழா.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கு அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம், தேவகுமார்
0: சொல்லுங்கள்,
7: பொன்விழா.
0: பொன்விழா, நன்றி உங்களுக்கு. ஆமாம், பொன்விழா என்பது சரியான பதில். நேற்றைய நாள், அதாவது மே 5 என்பது தமிழ் இனம் இருக்கின்றவரை மறந்து போக முடியாத ஒரு வரலாற்றுக்குரிய நாளாக இருக்கிறது. தமிழினம் என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக ஈழத்தமிழினம் என்று சொல்லக்கூடிய நாங்கள், எங்களுடைய இளம், அதாவது எங்களுடைய தலைமுறைகள் வாழ்கின்ற காலம் வரை மறந்துவிட முடியாத ஒரு வரலாற்று நிகழ்வோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு நாளாக நேற்றைய நாள் இருந்தது. 5 இன்று 6 மாறியிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் 5 என்பது விடுதலை போராட்ட வரலாற்றிலும் தமிழ் ஈழ வரலாற்றிலும் மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. 76 5 அதுவரை தமிழ் புலிகள் என்று இருந்த பேர் மாற்றம் செய்யப்பட்டு விடுதலை புலிகள் என்கின்ற பேராக அது அந்த பேர் மாற்றம் செய்யப்பட்ட நாளாக அது இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா இனவாத அரசு மேற்கொண்ட அடக்குமுறைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து எழுச்சி கொண்ட தமிழினம் விடுதலை வேண்டி போராட நிர்பந்திக்கப்பட்ட போது அந்த போராட்டம் விடுதலையை நோக்கி படிமுறை வளர்ச்சி கொண்டு தமிழீழ விடுதலை புலிகளினும் அமைப்பாக நிலை கொண்டு இந்த வரலாற்றின் புதிய எழுச்சி ஒன்றை ஆரம்பித்து வைத்தது. தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் சிந்தனை வழியில் உலகத் தமிழினம் பேரெழுச்சி கொண்டு உறுதியோடு விடுதலை நோக்கி பயணித்த ஒரு வரலாற்றோடு இந்த பேர் அதிக ஒரு புனிதத்துவம் சார்ந்த ஒரு பேராக சம்பந்தப்படுகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே அதுவரை தமிழ் புலிகள் என்று இருந்த பேர் 76 5 விடுதலை புலிகள் என்கின்ற பேராக மாற்றம் செய்யப்பட்டது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற பேராக அது மாற்றம் செய்யப்பட்டது. எனவே 76 தொடக்கம் 2026 வரையான அந்த காலம் என்பது 50 அது பொன்விழா காணுகின்ற ஆண்டாக நேற்றைய நாள் என்பது அமைகிறது. பொதுவாக இந்த ஆண்டு 2026 தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் பொன்விழா ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அதிலும் அது நேற்று இன்னும் சிறப்புக்குரிய நாளாக அமைந்தது. ஏனென்றால் அந்த நாளில் தான் 5 76 தான் அந்த பேர் மாற்றம் நிகழ்ந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இது ஒரு அடிப்படையான தகவல். இது ஒரு நீண்ட வரலாற்றோடு சம்பந்தப்படுகின்ற விடயம், அடிப்படையான மிகச் சுருக்கமான விடயமாக அதை நான் கூறியிருக்கிறேன் என்பது நீங்கள் அங்கே உள்வாங்கிக் கொள்ளலாம். நேற்றோடு தமிழீழ விடுதலை புலிகளாக அமைப்பு உருவாக்கம் பெற்று நேற்றோடு 50 நிறைவடைந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இந்த வரலாறு என்பது எங்களுக்குள் இருந்து விடாமல் எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு வரலாறு என்பதை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். 5 76 தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற பேர் உருவாக்கம் பெற்று நேற்றோடு அது 50 தொடங்குகின்ற நிலை பொன்விழா ஆண்டாக அமைகிறது. அதனால்தான் அந்த சொற்கள், இறைமை, ஒரு இறைமையுள்ள தேசத்துக்காக நாங்கள் போராடினோம். ஏற்கனவே நாங்கள் இறைமையுள்ள தேசத்தின் சொந்தக்காரர்கள் தான். மிக தொன்மையான காலத்திலிருந்து எங்களுக்கொன்று இனம், அதாவது எங்களுக்கொன்று மொழி, எங்களுக்கொன்று தாயகம், எங்களுக்கொன்று பண்பாடு, எங்களுக்கொன்று கலாச்சாரம் என்று ஒரு நீண்ட, இந்த உலகத்தினுடைய மற்ற நாட்டு மக்கள் வாழக்கூடிய வகையிலே நாங்களும் ஒரு சுய நிர்ணய உரிமையோடு தனித்துவமாக பிரிந்து சென்று வாழக்கூடிய எல்லா தகுதிகளையும் படைத்த ஒரு தேசிய இனம் நாங்கள். நாங்கள் ஒரு தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள். அந்த தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாக இருக்கின்ற எங்களுடைய தாயகம்தான் தமிழீழம் என்பது. அந்த தமிழீழத்தினுடைய ஆக்கிரமிப்பை நீக்கி வேற்று நாட்டவர், அதாவது சிங்களம் என்கின்ற சொல்லக்கூடிய வேற்று நாட்டவர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்ற நிலையிலிருந்து அந்த நாட்டை விடுவித்து எங்களுக்கான சுதந்திர பூமியாக, ஒரு விடுதலை பெற்ற நாடாக அதை உருவாக்கிக் கொள்வதற்காக தமிழினம், ஈழத்தமிழினம் மிக அதிகமான விலை கொடுத்து போராடியது என்பது நாங்கள் வரித்து கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த போராட்டத்தை முன்னின்று கனவேர் போராட வந்தாலும் கூட எல்லோருமே மேடைகளிலே பேசிக் கொண்டிருந்தார்கள், மேடைகளிலே அறைகூவல் விடுத்தார்கள், நிறைய பேர் கவிதைகள் எழுதினார்கள், போராட வந்த பலர் கவிதைகள் எழுதினார்கள், போராட வந்த பலர் மேடைகளிலே வாய்ப்பேச்சில் வல்லவராக இருந்தார்கள். இவர்களை தாண்டி தேசிய தலைவர் அவர்கள் சொல்லுக்கு முன் செயலாக இருந்தார். அதனால்தான் விடுதலை புலிகளால் அவ்வளவு மக்கள் இடத்திலே பெரிய செல்வாக்கை, பெரிய மதிப்பை பெறக்கூடியதாக இருந்தது. சொன்னால் இவர்கள் அதிகம் பேசாமல் செயலிலே காட்டினார்கள். மேடை பேச்சுக்களை தவிர்த்து, கவிதை பூச்சாண்டிகளை தவிர்த்து, போலி நாடகங்களை தவிர்த்து, உண்மையாக உரமாக எங்கள் இனத்துக்காக அவர்கள் வாழ்ந்து காட்டினர். அவர்கள் உரமாக வீழ்ந்தார்கள். விடுதலை என்கின்ற பயிர் செழிப்பதற்காக தங்களுடைய உயிர்களை எங்கள் தேசத்திலே அவர்கள் உரமாக்கினார்கள். எங்கள் தேசத்திலே தங்கள் உடல்களை உயிர்களை விதைத்தார்கள். எனவே அத்தகைய ஒரு தியாகம்தான் ஒட்டுமொத்த இனத்தையும் அவர்கள் பின்னே அணிதிரளச் செய்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எத்தனையோ தாய்மார்கள் விடுதலை போராட்ட காலத்தில் எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாங்களாக முன்வந்து விடுதலை போராட்டத்தில் இணைத்த குடும்பங்கள் இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட மாவீரர்களை கொண்ட பல குடும்பங்கள் இருக்கிறது எங்கள் தேசத்திலே. அந்த வகையிலே ஒரு உயர்வான இனம் எங்கள் இனம் என்பதை நாங்கள் கருத்திலே கொள்ளலாம். எனவே பொன்விழா என்பது அந்த சொல்லுக்காகவே தந்திருந்தேன். அதையும் நீங்கள் அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாட்டும். ஒரு பெருமிதத்தோடு நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. 2:30 நிமிடம் விளம்பரங்களைத் தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசதியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன் கலி
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நேர்களுக்கு எடுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் கார்டில் 2:33. உங்களுக்கான அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்போது இது ஆறு எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த ஆறு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது ஒரு மக்கள் எழுச்சி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். மக்கள் எழுச்சி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல், அதாவது அநீதிக்கு எதிராக தங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற துன்பங்களுக்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக மக்கள் எழுச்சி கொள்கின்ற ஒரு வடிவத்தோடு சம்பந்தப்படுகிறது இந்த முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது. கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது பொதுவாக பயிர் உற்பத்தியோடும் சம்பந்தப்படுகிறது, மரங்களின் உற்பத்தியோடும் சம்பந்தப்படுகிறது, அதாவது மரங்கள் பயிர்கள் தாவரங்களின் உற்பத்தியோடு அதனுடைய தோற்றத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று. மரங்கள் பயிர்கள் தாவரங்களின் உற்பத்தியோடு அதனுடைய ஆரம்பத்தோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது இந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கிறது. விடை என்பது மொத்தமாக ஆறு எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக வரும். இது ஆறு எழுத்தில் வரக்கூடிய விடையாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது அநீதிகளுக்கு எதிராக தங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற துன்பங்களுக்கு எதிராக மக்கள் எழுச்சி ஒன்று ஏற்படும், அந்த எழுச்சி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக அந்த முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து சொல் அமைகிறது. கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது மரங்கள் தாவரங்கள் செடிகள் கொடிகள் பயிர்களுடைய உற்பத்தியோடு சம்பந்தப்படுகிறது. மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் பயிர்கள் போன்றவற்றினுடைய உற்பத்தியோடு அதனுடைய தோற்றுவாயோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று. அது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக ஆறு எழுத்தில் வரக்கூடிய விடையாக இருக்கும். அழைக்கலாம் 416-590-3005.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

ஒருங்கிண பாடலத்திறந்த நேர்களை சந்திக்க போகிறேன். கொண்டு வரக்கூடிய விடை என்பது மொத்தமாக ஆறளத்தில் வர வேண்டும். முன்னுக்கு வரக்கூடிய நான்கலத்து என்பது அநீதிகளுக்கு எதிராக, துன்பங்களுக்கு எதிராக மக்கள் எழுச்சி என்கின்ற ஒன்று ஏற்படும். அந்த மக்கள் எழுச்சி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கலத்து சொல்லாக இருக்கிறது. அநீதிகளுக்கு எதிரான போராட்டம் என்பதோடு அது சம்பந்தப்படக்கூடியது. கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது இது தாவரங்கள், பயிர்கள், மரங்கள், செடிகள் போன்றவற்றினுடைய உற்பத்தி, அதனுடைய தோற்றுவாய் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் கடைசியில் வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து சொல்லாக இருக்கும். இந்த இரண்டு தரவுகளை வைத்துக் கொண்டே விடை காணலாம். இதில் ஒரு மேலதிகமான தரவாக முதல் எழுத்தோடு ஐந்தாம் எழுத்தை சேர்க்கிற போது, முதல் எழுத்தோடு ஐந்தாம் எழுத்தை சேர்க்கிற போது பூமியை குறிக்கின்ற ஒரு சொல் கிடைக்கும். உலகம் என்கின்ற பொருள் தருகின்ற சொல்லாக அது இருக்கும். முதல் எழுத்தோடு ஐந்தாம் எழுத்தை சேர்க்கிற போது உலகம் என்று பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அல்லது பூமியை குறிக்கின்ற சொல்லாக அது இருக்கும். அந்த மூன்றாம் தரவு இல்லாமலும் நீங்கள் விடை காணலாம் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஒலிக்கின்ற பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையில் சத்யபிரகாஷ் மகாலிங்கம் குழுவினர் பாடிய பாடல்.

0: நேர்கள் கெடுகொண்டு சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் மாற்றம் பெறுவதற்கு முன்பாக இருந்த பெயர் புதிய தமிழ் புலிகள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. நான் அதை தமிழ் புலிகள் என்று சொல்லியிருந்தேன், அது புதிய தமிழ் புலிகள் என்று வரும். அது பிறகு 76 மே மாதம் 5 நாளிலே அது விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற பெயர் மாற்றமாக அமைந்தது என்பதும் நினைவில் கொள்ளத்தக்கது. இப்போது அழைப்பில் இருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். 2:41 அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன பதில் வரலாம்.
1: புரட்சி விதை.
0: புரட்சி விதையா?
1: ஆம்,
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். அவர் சென்று விட்டார், ஏன் சென்றார் என தெரியாது. அழைப்பில் அடுத்தவர் வணக்கம்.
2: வணக்கம், சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்.
2: புரட்சி விதை.
0: பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
3: வணக்கம், பரிஜோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில்.
3: புரட்சி விதை.
0: பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம், இது அருண் கணேசன், புரட்சி விதை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
5: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன் சொல்லுங்கள்.
5: புரட்சி விதை.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
6: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: புரட்சி விதை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
7: வணக்கம், சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்.
7: புரட்சி விதை.
0: நன்றி உங்களுக்கு.
7: நன்றி.
0: ஆமாம், புரட்சி விதை என்பது சரியான பதில். புரட்சி விதை என்பது சரியானது. அதாவது காலங்காலமாக ஒரு அடிமைகளாக கூன் விழுந்து போயிருந்த இனத்தில் மத்தியிலே உங்களால் எதுவும் முடியும் என்கின்ற ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியதுதான் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டம், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள். உங்களால் எதுவும் முடியும், உங்களால் திரும்பி பார்க்க முடியும், உங்களால் திருப்பி அடிக்க முடியும், உங்களுக்கு நிகழக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக, உங்களுக்கு நிகழக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, உங்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற இனப்படுகொலைகளுக்கு எதிராக உங்களால் நிமிர்ந்து பார்க்க முடியும், உங்களால் நிமிர முடியும், அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் என்கின்ற ஒரு விதையை மிக ஆழமாக எங்கள் மனங்களிலே, எங்கள் உளவியலிலே ஊன்றியது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதனுடைய தலைமையும் என்பதை நாங்கள் கருத்திலே கொள்ளலாம். அதுதான் எங்களுக்குள் ஊன்றப்பட்ட அந்த புரட்சி விதை. இன்றைக்கு நாங்கள் காணுகின்ற எங்களுக்குள், எங்கள் இனத்துக்குள் காணக்கூடிய எழுச்சி என்பது அது எங்களுடைய தேசத்தின் வீரர்கள் எங்களுக்குள்ளே ஊட்டிய ஒரு அற்புதமான ஒரு விதைப்பு. எனவே புரட்சி என்பது எழுச்சி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது. விதை என்பது ஒரு தாவரத்தின் உற்பத்தி அல்லது பயிர்களின் உற்பத்தியோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. முதல் எழுத்தையும் 5 எழுத்தையும் சேர்த்தால் புவி என்று வரும். புவி என்பது உலகத்தை அல்லது பூமியை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே புரட்சி விதை என்பது சரியான பதில். அதற்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றி. ஒலிக்கின்ற விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நிறைவு கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
8: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
9: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
9: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. இதிலே உங்களுக்கான இன்றைய நாளுக்கான நிறைவு கேள்வியாக இது அமைகிறது. இது நான்கெழுத்தில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். இது நான்கெழுத்தில் வரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இந்த நான்கெழுத்திலே முதல் எழுத்தை குரலாக மாற்றி, விடையிலே அது நெடிலாக வரும், முதல் எழுத்தை குரலாக மாற்றி கடைசி இரண்டு எழுத்தோடு சேர்க்கிற போது அது இயற்கையின் பச்சியத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்றை குறிக்கும். முதல் எழுத்து விடையிலே நெடிலாகத்தான் வரும், ஆனால் அந்த முதல் எழுத்தை குரலாக மாற்றி கடைசி இரண்டு எழுத்தோடு சேர்க்கிற போது இயற்கையின் பச்சியத்தோடு நெருக்கமான ஒரு சொல் கிடைக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது துணிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது துணிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது. இதிலே முதல் ஒற்றை எழுத்தை தனியாக பார்க்கிற போது, முதல் ஒற்றை எழுத்தை தனியாக பார்க்கிற போது அது ஒரு விலங்கினையும் அது ஒரு மரத்தையும் குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. ஒரு விலங்கினையும் ஒரு மரத்தையும் குறிக்கின்ற ஒற்றை எழுத்து சொல்லாக தமிழிலே வந்து 54 எழுத்துகள் தனி எழுத்து சொற்களாக இருக்கிறது. தனி எழுத்துக்கள் ஆனால் நிறைய அர்த்தங்களை தருகின்ற ஒன்று. அதுபோல ஒரு எழுத்து தான் முன்னுக்கு வரக்கூடிய அந்த முதல் எழுத்து என்பது ஒரு மரத்தையும் குறிக்கும், ஒரு விலங்கையும் குறிக்கின்ற எழுத்தாக இருக்கிறது. விடை என்பது மொத்தமாக 4 எழுத்தில் வரக்கூடிய சொல்லாக அமைகிறது.
9: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647 887 9358 647

0: பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

2:48 இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைகிறது. கொண்டு வரக்கூடிய விடை என்பது மொத்தமாக நான்கெழுத்தில் வர வேண்டும். இந்த நான்கெழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய முதல் எழுத்து என்பது ஒரு மரத்தையும் குறிக்கின்ற எழுத்தாக இருக்கும், ஒரு விலங்கையும் குறிக்கின்ற எழுத்தாக இருக்கும். அந்த முதல் எழுத்தை குரலாக மாற்றி கடைசி இரண்டு எழுத்தோடு சேர்க்கிற போது, முதல் எழுத்தை குரலாக மாற்றி கடைசி இரண்டு எழுத்தோடு சேர்க்கிற போது உலகத்தினுடைய பச்சையத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒன்று, உலகத்தின் பச்சையம் சார்ந்த ஒரு நெருக்கமான ஒன்றாக இருக்கிறது. உலகளாவிய இறுதியிலே அது பெருமளவிலே காணப்படுகின்ற ஒன்று, வீடுகளை சுற்றியும் காணப்படும், காடுகளிலும் காணப்படும். அதுக்கு நீங்கள் முதல் எழுத்தை குரலாக மாற்றி கடைசி இரண்டு எழுத்தோடு சேர்க்க வேண்டும். கடைசி மூன்று எழுத்தை மட்டும் கவனிக்கிற போது துணிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது. கடைசி மூன்று எழுத்தை மட்டும் பார்க்கிற போது அது துணிவு என்பதோடு சம்பந்தப்படும். விடை என்பது மொத்தமாக நான்கு எழுத்தில் வருகின்ற விடையாக இருக்கிறது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றில் 2:53 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அழைப்பிலே காணப்பட காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம், சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க, என்ன பதில் இல்லாம்
1: மாவீரம்
0: பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்க நடத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம், ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: மாவீரம்
0: பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு
2: வணக்கம்.
0: நன்றி நன்றி. வணக்கம். அழைப்பில் இருக்க நடத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
3: மாவீரம்
0: பார்க்கலாம். அந்த அந்த சொல்ல உச்சரிக்கிற போது ஒரு ஒரு தெம்போட சொல்ற அந்த அது சிறப்பு, நல்ல விஷயம் அது.
3: மாவீரம்
0: அந்த சோர்ந்து விழுந்து போய் சொல்லாம அப்படி சொல்ற
3: அது வேற ஆட்டோமேட்டிக்.
0: அது பாருங்க, நல்ல சொல்ல சொல்ல அந்த ஆட்டோமேட்டிக் வந்து வருது
3: தானே.
0: எங்க நிக்கிறீங்கள் நீங்கள் எல்லாம். அழைப்பில் இருக்க அடுத்த வரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், அருங்கணேசன். மாவீரம்
0: மாவீரம். நன்றி அருங்கணேசன்.
4: நன்றி
0: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம்,
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
5: மாவீரம்.
0: நன்றி உங்களுக்கு.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம். ஒரு மரத்தை மாமரத்தை குறிக்கும். மா என்பது குதிரையை குறிக்கின்ற, குதிரை என்கின்ற விலங்கையும் குறிக்கும். முதலெழுத்தை குறுநாக்கலாம். மாவண்ணாவை மானாவாக மாத்தினால் கடைசி இரண்டு எழுத்து சேர்த்தால் மரம் என்று வரும். கடைசி இரண்டு எழுத்து என்பது மரம் என்று வரும். அழைப்பில் இருக்கின்ற இன்னொரு நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன் சொல்லுங்கள். நலம்தானே? சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. நன்றி. ஆமா, கடைசி இரண்டு எழுத்தை முதலெழுத்தோடு, அதாவது குரலாக்கி சேர்க்கிற போது மரம் என்று வரும். உலகத்தின் பச்சையத்தோடு சம்பந்தப்படுகின்ற சொல். வீரம் என்பது துணிவு என்பதோடு சம்பந்தப்படும். எனவே சரியாக இணைக்கிற போது மாவீரம் என்பது அதனுடைய சொல்லாக இருக்கிறது. எங்கள் தேசம் இவ்வளவு உன்னதமான ஒரு ஒரு கட்டமைப்பாக வளர்ச்சி கண்டதனுடைய அடிப்படையிலே அங்கே அடிப்படையில் இந்த மாவீரம் தான் அடங்கியிருக்கிறது. எங்களுடைய தேசம், அதாவது தேசிய தலைவருடைய கனவுகள் மெய்ப்படுவதற்கு எங்கள் தேசத்திலே தாயக விடியலுக்காக எங்கள் தங்கள் உயிர்களை விதைத்த அந்த மாவீரர்கள் தான் அடிப்படை. அவர்களுடைய உயிர் தியாகம் இல்லை என்றால் எதுவுமே சாத்தியமில்லை. அதான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லாருமே மேடைகளிலே முழங்கி கொண்டிருக்க, கவிதைகள் வாசித்து கொண்டிருக்க, குளிரூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளிருந்து மக்களை உசுப்பி விடுகின்ற போலியான சுதந்திர பேச்சுக்களை மேடை பேச்சுக்களாக செய்து கொண்டிருக்க, தேசிய தலைவர் மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து விலத்தி வந்து அந்த மேடை பேச்சு கூட்டம், மக்களை பொய்யாக உசுப்பேற்றுகின்ற கூட்டம், மக்களுக்காக எதுவும் செய்யாத சுயநலமிகளாக வாழக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு வந்து இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக தன் உயிரையும் விட துணியக்கூடிய ஒரு தலைவனாக அவர் எழுச்சி பெற்றார். அந்த தலைவன் வழியிலே அவரை போன்றே எந்த வேளையிலும் அந்த தேசத்துக்காக உயிர் விடக்கூடிய வீரர்களாக பெரும் அணியொன்று அந்த தலைவனின் பின்னால் திரண்டது. ஏனென்றால் அவர் அவ்வளவு தூரம் அவரை நம்பினார்கள் சொன்னால் அவர் எல்லோருக்குமான முன்னுதாரணமாக இருந்தார். அதாவது எந்த நேரத்திலும் உயிரை விடுவதற்கு துணியக்கூடியவராக இருந்தார். ஆரம்ப இந்திய இராணுவ ஆக்கிரமிப்பு காலத்திலேயே தான் உயிரோடு பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மெய்ப்பாதுகாவலருக்கு அவர் சொல்லி வைத்த விடயம், தான் இறக்கின்ற நேரம் வந்தால், ஒரு சூழல் வந்தால் தன்னுடைய உடம்பு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய உடல் எதிரிடம் அகப்படக்கூடாது என்பது. அதுபோலவே ஒன்றுக்கு இரண்டாக சயனைட் குப்பிகளை தன்னுடைய சீருடையிலே தரித்து கொண்டார். எல்லோரும் ஒன்று வைத்திருந்தால் இவர் ரெண்டு சயனைட் குப்பிகளை வைத்திருப்பார். அது ஆரம்பத்திலிருந்து அவர் கடைசி மூச்சு வரை, கடைசி காலங்கள் வரை அவர் கடைப்பிடித்த ஒன்று அந்த சயனைட் குப்பி என்று சொல்லக்கூடிய நஞ்சு வில்லைகள். ஒன்றுக்கு இரண்டாக அவர் தன்னுடைய சீருடையோடு சேர்த்து வைத்துக் கொண்டார். அதாவது கழுத்தில் ஒன்று, சீருடையோடு ஒன்றாக அது இருந்தது. அந்த வகையில் அந்த இனத்துக்காக தன் உயிரை கொடுக்க எந்த வேளையிலும் துணியக்கூடிய தலைவனாக அவர் இருக்கிற போது, களமுனைகளில் நேரடியாக நின்று சமராடுகின்ற ஒரு தலைவனாக அவர் இருக்கிற போதுதான் அவர் பின்னே தளபதிகளும் வீரர்களுமாக அவர் வழியிலேயே அவருடைய அந்த கனவுகள், என்றால் அவருடைய காலத்தில் இப்படியொரு தன்மானமுள்ள, தன் இனத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய, தன் பிள்ளைகளை அர்ப்பணிக்கக்கூடிய தலைவன் காலத்திலேயே தங்களுக்கான தேசம் முடிந்துவிட வேண்டும் என்பதுதான். இவ்வாறான ஆயிரக்கணக்கான போராளிகள் அவர் பின்னே அணிவகுத்து நின்று தேசத்துக்கான உயிர் விதைப்பு செய்தார்கள். அவர்களையே நாங்கள் மாவீரர்கள் என்று வழிபடுகின்றோம். அதுவே எங்கள் தேசத்தினுடைய மாவீரம் என்கின்ற ஒரு சிறப்பு சொல்லால் நாங்கள் அழைக்கின்றோம். எங்களுடைய தேசத்தின் வீரம் என்பது மாவீரமாக இருந்தது. கடைசியிலே கொத்தனை குண்டுகளை போட்டார்கள், எங்களை அழித்தார்கள் என்பதுதான். அது ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம், அதாவது நாங்கள் மௌனிக்க செய்யப்பட்டோம். ஆனால் ஒரு ஒரு ஆகச்சிறந்த வீரத்தின் விளைநிலமாக எங்கள் தேசம் இருந்தது. ஆகச்சிறந்த வீரத்தின் விளைநிலமாக தேசத்துக்காக தங்கள் உயிர்களை விதைப்பு செய்வதற்கு அணி அணியாக பெரும் வீரர்கள் திரண்டு நின்ற அணி திரண்டு நின்ற ஒரு தேசத்தின் பிள்ளைகளாக எங்கள் தேசத்தினுடைய மாவீரர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். எனவே அந்த மாவீரம் என்கின்ற சொல் சரியானது. அதற்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் அன்பும் நன்றியும் பாராட்டுகளும் இருத்தாகட்டும். நிகழ்ச்சியிலே ஆரம்பம் துறக்கம் இறுதி வரை தொடர்ச்சியாக இணைந்து கொண்ட நேர்களுக்கும், இடையிடையே கேள்விகளுக்கான பதில்களை கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும்.

0: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar kalamu closing da, tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
7: Chellam illa da, Selvam.
6: Chari.
10: Yaadum

சிஎம்ஆர் தமிழகம் செய்திச்சுருக்கம். ஸ்ரீலங்கா மின்சார சபை கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பணியாளர்களுக்கு இரண்டு கட்டங்களாக நஷ்டஈடு வழங்கப்பட இருப்பதாக ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தெரிவித்திருக்கின்றார். கெனடிய பிரதமர் மார்க்கானி கனடாவின் அடுத்த ஆளுநர் ஜெனரலாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆர்பரை நியமித்திருக்கின்றார். 2026 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு குடியிருப்பாளர்களுக்கு கடிதங்கள் விரைவிலே தபால் மூலமாக அனுப்பப்படும் என்று கனேடிய புள்ளி விவரவியல் துறை தெரிவித்துள்ளது. வளைகுடா தங்கள் நாடுகளின் பாதுகாப்பிற்காக வெளிசக்திகளை சார்ந்திருப்பதை நிறுத்துமாறு அந்த நாடுகளை ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது. ஈரான் வணிக கப்பல்களை தாக்கினால் அதற்கு பேரழிவு தருகின்ற வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை செய்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழ்FM செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
3: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
4: நேர்கள் கேடுகொன்று புதுசியம் தமிழப்பம் காற்றலை. டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 7°C, காற்று மடத்தி அதற்கு 16 km வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக ஆறுப்பாக இருக்கும், ஆங்காங்கே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று காலை வரையான பொழுதிலே என்று கூறப்படுகிறது. இப்போதும் கூட சில இடங்களிலே மழை தூறிக்கொண்டிருப்பதை கவனிக்கூடியதாக இருக்கிறது. எனவே வாகன பயணங்களை செய்யக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்தோடு வாகன பயணங்களை செய்யுங்கள். மிக முக்கியமாக சில இடங்களிலே இந்த பார்வை தூரம் என்பது சற்று கடினமாக இருப்பதாக பலர் கூறியிருக்கின்றார். அதாவது வாகன பயணங்கள் இருக்கிற போது முன்னால் வரக்கூடிய வாகனங்கள் அல்லது முன்னால் இருக்கக்கூடிய விடயங்களை சற்று தூரத்துக்கு பார்க்கக்கூடிய தன்மைகள் இல்லை. அந்த பார்வை தூரத்திலே சற்று சிரமங்கள் இருப்பதாக பல இடங்களிலும் பயணிப்பவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் கூடிய பயணங்களை செய்யுங்கள். குறிப்பாக மெதுவான பயணங்கள், அதிவேகம் இல்லாத பயணங்கள் வாகனங்களை சடுதியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். வீதிகள் ஈரலிப்பாக இருக்கிற போது வாகனம் பயணப்பிலே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கவனிக்கலாம். எனவே முழுக்க முழுக்க சாலைகளிலே கவனம் வைத்து உங்களுடைய பயணங்களை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் சாலையில் பயணிக்கின்ற எல்லோருக்குமே பாதுகாப்பை தரும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். நேரம் 3:06.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பம் காட்டலை.

தொடர்ந்து வரும் காட்டிலையில் 4 மணி வரையான பொழுதில் தேசத்தின் நினைவு பகிர்வோடு இணைந்து கொள்ளலாம். இது தாயக விடுதலைக்கான போர்க்காலத்திலே எங்கள் தேச விடுதலைக்கான பாதையில் தங்கள் உயிர்களை விதைத்த மாவீரர்கள், சமர்க்களங்களிலே தங்கள் உயிர்களை எங்கள் தேச விடுதலைக்காக தந்திருக்கக்கூடிய எல்லைப்படை வீரர்கள் மற்றும் நாட்டுப்பற்றாளர்கள், தேசத்துக்குள்ளேயும் தேசத்துக்கு வெளியேயுமாக எங்கள் இனத்துக்காக, எங்கள் இனத்தின் குரலாக, எங்கள் மொழியின் குரலாக, தேச விடுதலையின் குரலாக நின்று ஒலித்த எங்களுடைய தேசத்துக்கான மாவீர் மாமனிதர்கள் என்று ஈழத்தின் வரலாற்றை, ஈழ நிலத்தின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாக இந்த காற்றலை இணைகிறது. தேச விடுதலைக்கான பயணத்தில் எங்கள் தேசத்தின் களமுனைகளிலே தங்கள் உயிர்களை விதையாக்கிய எங்கள் தேசத்தின் மாவீரர்கள், நாட்டுப்பற்றாளர்கள், மாமனிதர்கள் மற்றும் எங்கள் தேசத்திலே சிங்கள அரச பயங்கரவாதத்தாலும் இந்திய வல்லாதிக்க படைகளாலும் எங்கள் மண்ணிலே படுகொலை செய்யப்பட்ட எங்கள் ஈழத்தின் மக்களையும் நினைவேந்தல் செய்து அவர்களுக்கான அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. கணினியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப தடங்கள் காரணமாக சற்றே நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கான தாமதம் ஏற்பட்டது, அதற்கான வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலையோடு. இது ஈழ நிலத்தின் நினைவு பகிர்வோடு இணைகின்ற ஒரு காற்றலை பொழுதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைய நாள் இந்த ஆண்டு என்பது தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆண்டாக அமைகிறது. பல நினைவுகளை உள்ளகத்தை கொண்டு வருகின்ற, பல நினைவுகளை அலையாய் எங்களுக்குள் ஏற்படுத்துகின்ற, பல நினைவுகளை தருகின்ற ஒரு ஆண்டாக அமைகிறது. குறிப்பாக இது தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பொன்விழா ஆண்டாக, பொன் நகவை ஆண்டாக அமைகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது.

தமிழ் ஈழ மக்கள் மீது சிறிலங்கா இனவாத அரசு மேற்கொண்ட அடக்குமுறைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து எழுச்சி கொண்ட தமிழினம் விடுதலை வேண்டி போராட நிர்பந்திக்கப்பட்டது. இந்த விடுதலை போராட்டம் என்பது விடுதலை நோக்கி படிமுறை வளர்ச்சி கண்டு தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என்னும் பேரியக்கமாக தன்னை வரலாற்றிலது நிலைநிறுத்திக் கொண்டது. இந்த பேரியக்கம் அகவை 50 நிறைவு செய்கின்ற பொன்னகவை ஆண்டில் இந்த ஆண்டு சிறப்பு ஆண்டாக அமைகிறது. தமிழ் ஈழ தேசிய தலைவரின் சிந்தனை வழியில் உலகத் தமிழினம் பேரெழுச்சி கொண்டு உறுதியோடு விடுதலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டில். 76 ஆண்டு மே மாதம் 5 நாள் என்பது வெறும் ஒரு நாள்காட்டியின் கணக்கில் வந்து போய்விடுகின்ற ஒரு ஆண்டு அல்ல. இது ஒரு தேசிய இனம் தன்னுடைய மொழி, தன்னுடைய நிலம், தன்னுடைய அடையாளம், தன்னுடைய உரிமை ஆகியவற்றின் அழிப்புக்கு எதிராக தன் உடலையே கவசமாக மாற்றிக்கொண்ட ஒரு வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்திய நாள். மே 5 நாள் 76 ஆண்டு என்பது எங்களுடைய கடந்த காலத்தின் நாட்காட்டிகளிலே வந்து போன ஒரு வெறும் நாள் அல்ல. ஒரு தேசிய இனம், தமிழ் தேசிய இனம் என்று சொல்லக்கூடிய எங்களினம் தன்னுடைய மொழி, தன்னுடைய நிலம், தன் அடையாளம், தன் உரிமை ஆகியவற்றின் அழிப்புக்கு எதிராக தன் உடலையே கவசமாக மாற்றிக்கொண்ட வரலாற்று திருப்பம் ஒன்றை இந்த நாள் எங்களுக்குள் விதைத்திருக்கிறது. ஈழ நிலத்தில் கருக்கொண்ட இந்த உரிமைக்கான இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகளாக அமைப்புருவாக்கம் பெற்று நேற்றைய நாள், அதாவது மே மாதம் 5 நாளோடு 50 நிறைவடைந்திருக்கிறது. வேரின் தொன்மையும் வெளியார் ஆதிக்கமும் குறித்து பார்க்கிற போது ஈழ நிலம் என்பது கடல் அலைகளோடு உரையாடுகின்ற நெய்தல் மற்றும் மருதமும் குறிஞ்சியும் முல்லையும் கொண்ட ஒரு வளம் நிறைந்த தாயகம். எங்களுடைய ஈழ தேசம் என்பது கடல் அலைகளோடு உரையாடுகின்ற நெய்தலும் வயலோடு உறவாடுகின்ற மருதமும் மலைகள் தழுவிய குறிஞ்சியும் முல்லையும் கொண்ட காடுகள் நிறைந்த முல்லையும் கொண்ட ஒரு வளம் நிறைந்த தாயகமாக இது அமைகிறது. தொன்மை காலந்தொட்டே இறமையுள்ள பெருநிலமாக தமிழ் பேரரசாக தன்னாட்சியோடு நிமிர்ந்து நின்ற எங்கள் தேசம் போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர் என தொடர்ச்சியாக வந்த அந்நியரின் ஆக்கிரமிப்புகளால் எமது மண் தன்னாட்சி உரிமையை இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் எமது பண்பாட்டு வேர்கள் பாறைகளை குடைந்து தம் உயிர்ப்புகளை தக்க வைத்துக் கொண்டே இருந்தன. அதிகார கைமாற்றமும் உரிமை கழுவேற்றமுமாக வரலாற்றில் சில தடங்கள் வந்து போனது. 48 ஆண்டில் பிரித்தானியர் வெளியேறிய போது எமது பறிக்கப்பட்ட இறைமை மீள் அடிக்கப்படவில்லை. பிரித்தானியர் வெளியேறிய காலத்தில் பறிக்கப்பட்ட எமது உரிமைகள், எமது இறைமைகள் என்பது மீளவும் பிரித்தானியர்களால் எங்களிடத்திலே கையளிக்கப்படவில்லை. மாறாக அதிகாரத்தின் கடிவாளம் ஒட்டுமொத்தமாக சிங்கள இனவாதத்தின் கைகளில் கையளிக்கப்பட்டது. சிங்கள ஒற்றையாட்சி என்கின்ற ஆக்கிரமிப்பு இனவாத அரசு தமிழரின் மொழி, தமிழரின் நிலம், தமிழரின் பொருளியல் ஆகியவற்றின் மீது பாரிய தாக்கங்களை செலுத்த தொடங்கியது. மலையக தமிழர்களின் குடியுரிமை பறிப்பு, தனிச்சிங்கள சட்டம், கல்வியில் தரப்படுத்தல் என ஒவ்வொரு சிங்கள அரச நகர்வும் எமது இருப்பின் வேர்களை துண்டிக்கும் கோடரிகளாகவே எங்கள் இனத்தின் மீது இறக்கப்பட்டன. சிங்கள அரச இனவாதம் தன் கோரப்பற்களை காட்டி திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் மூலம் எங்கள் தாயக நிலத்தினை பறித்தெடுக்க தொடங்கியது. இதற்கெதிராக உரிமை கோரி அறவழி போரில் எங்கள் மூத்தவர்கள் இறங்கினார்கள். இவ்வாறு உரிமை கோரி அறவழியில் முழங்கிய குரல்கள் யாவும் சிங்கள அரச வன்முறையின் இரும்பு கரங்களால் நசுக்கப்பட்டது. தமிழ் மக்களின் இந்த அறவழி போராட்டங்கள் சிங்கள அரச வன்முறைகளால் குருதியில் மூழ்கடிக்கப்பட்டது. தமிழினத்தின் மீது சிங்கள இனவாத அரசு மேற்கொண்ட அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக மேற்கொள்ளப்பட்ட அறவழி போராட்டங்களும் பொய்த்து போன நிலையில் சிங்கள அரசு ஆயுத வழியில் முடக்க முற்பட்ட போது
தமிழர்களையும் தமிழர்களுடைய அறவழி போராட்டங்களையும் சிங்கள அரசானது ஆயுத வழியில் முடக்க முற்பட்ட போது வரலாறு தமிழ் இனத்தின் மீது கைகளில் கருவிகளை திணித்தது. தொடர்ச்சியான அறவழி போராட்டங்கள் தோற்கடிக்கப்பட்ட போது அவ்வாறு அறவழி போராட்டங்களிலே ஈடுபட்டவர்கள் கைது செய்து சிறைப்படுத்தப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அவ்வாறு அறவழி போராட்டங்களிலே ஈடுபட்டவர்கள் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட போதுதான் வேறு வழியில்லாமல் தமிழினத்தின் வரலாறு என்பது தமிழினத்தின் பிள்ளைகள் கைகளிலே அந்த இனத்தையும் அந்த இனத்தின் இளவல்களையும் பாதுகாக்க அவர்கள் கைகளிலே கருவிகளை இந்த வரலாறு கொடுத்தது.

இவ்வாறு அறவழி போராட்டங்கள் நசுக்கப்பட்டதன் பின்னணியில்தான் வரலாறு எங்கள் தேசத்தின் இளவல்கள் கைகளில் கருவிகளை கொடுத்தது. 72 ஆண்டின் நடுப்பகுதியில் புதிய தமிழ் புலிகளினும் அமைப்பாக அந்த கருவிகளை கையில் ஏந்திய போராட்டம் புதிய கருவை எங்கள் தேசத்தில் விதைத்து கொண்டது. 17 அகவையே நிரம்பிய தமிழ் ஈழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் அந்த 17 வயது இளைஞனாக நடக்கின்ற அநியாயங்களுக்கு எதிராக நெஞ்சில் தீயேந்தி தனியொருவனாக வெளியில் வந்தார். அந்த 17 வயது இளைஞனாக இருந்த தேசிய தலைவர் அவர்களின் நெஞ்சத்தில் மூண்ட தீ விடுதலை தாகத்தோடு சிறகடித்துக் கொண்டிருந்த ஏனைய தமிழ் இளைஞர்களை ஒன்றிணைத்து இரும்பையொத்த கட்டுப்பாடுகளோடு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பானது தமிழ் இனத்தினுடைய விடுதலை பேரொளியாக அமைந்தது. இந்த பேரொளியானது உக்கிப்போன மரபுகளையும் வளைந்து போன முதுகுகளையும் நிமிர்த்துவதற்கான எங்கள் நிலத்தில் விழுந்த முதல் புரட்சி விதையாகவும் அமைந்தது. அதுவரை காலமும் ஆட்சி அதிகாரங்களைக் கண்டு கூனி குறுகிப்போன மனிதர்களாக, ஏகாதிபத்தியங்களுக்கு குற்றேவல் செய்து அடிமை வாழ்வே பழக்கப்பட்டு போன வரலாற்றைக் கொண்ட இனமாக இருந்தவர்களுக்கு உங்களாலும் நிமிர முடியும், உங்களாலும் திரும்பி பார்க்க முடியும், உங்களாலும் கேள்விகளை கேட்க முடியும். எவனுக்கும் குற்றேவல் செய்யாத, அடிமைகளாக இல்லாத நிமிர்வான வாழ்வொன்றை வாழ முடியும் என்று எங்கள் இளைஞர்களும் யுவதிகளும் தங்கள் தலைமுறைகளுக்கு ஒரு புதிய விதியொன்றை எழுத பயணமானார்கள். அவ்வாறான பயணத்தின் தொடக்கம்தான் 72 ஆண்டின் நடுப்பகுதியில் புதிய தமிழ் புலிகளாக அது கருக்கொண்டது.

ஈழதேசத்தின் விடுதலைக்காக எங்கள் இளைஞர்களும் யுவதிகளும் நிமிர்ந்த போது அது விடுதலைக்கான பேரொளியாக அமைந்தது. இந்த பேரொளியானது உக்கி போன மரபுகளையும் வளைந்த முதுகுகளையும் நிமிர்த்துவதற்காக எங்கள் நிலத்தில் விழுந்த முதல் புரட்சி விதியாகவும் அமைந்தது. ஆட்சியாளர்களின் நயவஞ்சகம், தனிப்பாறை போல் குளிர்ந்து எம் உரிமைகளை உரைத்து சாகடித்த போது அடக்குமுறைக்கு எதிரான இயற்கையின் மாபெரும் எதிர்வினையாக புதிய தமிழ் புலிகள் அமைப்பானது தன் மன உறுதி கொண்ட கட்டமைப்பை மேலும் விரிவுபடுத்தியது. அந்த விரிவாக்கம்தான் 76ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாளில் தேசிய தலைவர் அவர்களால் தமிழீழ விடுதலை புலிகளினும் பேரியக்கமாக பரிமாண மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டது. ஆம், அதுவரை 72ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து புதிய தமிழ் புலிகளாக இயங்கி வந்த அமைப்பு மே மாதம் 5ஆம் நாள் 76ஆம் ஆண்டில் தமிழீழ விடுதலை புலிகளினும் புதிய பரிமாணத்தோடு பேரியக்கமாக அது தன்னை வரலாற்றில் பதிவாக்கிக் கொண்டது. அந்த வகையில் நேற்றைய நாள் என்பது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தமிழீழ மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் தங்கள் உயிர்களை விதையாக்கி ஆகச்சிறந்த அற்புதங்களையும் ஈகைகளையும் கொடைகளையும் எங்கள் மண்ணில் விதையாக்கிய எங்கள் தேசத்தின் புதல்வர்களுக்கான இந்த வழிகாட்டல் தடம் என்பது 50 ஆண்டுகளை தொட்டு நிற்கின்ற களமாக நேற்றைய நாள் வரலாற்றில் தடம் பதிக்கிறது. ஒரு தேசிய இனத்தின் தற்காப்பு கவசமாக இந்த விடுதலை பேரியக்கம் எங்கள் நிலத்தை கடந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களின் மனங்களிலும் நீங்காத பேர் அதிர்வுகளை ஏற்படுத்தி அனைவரையும் தமிழர்கள் என்கின்ற ஒற்றை புள்ளியில் அது தன்னகத்தே இணைத்துக் கொண்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் வளர்ச்சியானது வெறுமனே ஒரு இராணுவ ரீதியிலான வளர்ச்சியாக மட்டும் இருக்கவில்லை. ஒரு நடைமுறை அரசின் உருவாக்கம், ஒற்றையாட்சி என்கின்ற சிங்களத்தின் பாறாங்கல் தமிழர்களின் கழுத்தை நெரித்த போது தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களையும் மனங்களையும் தலைகளையும் நெரித்த போது அதனால் மூச்சு திணறி இருந்த எங்களினம் தன்னுடைய குருதியின் வலியால் அந்த பாறையை மெல்ல மெல்ல குடைய தொடங்கியது. தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டலில் தரைப்படை, கடற்படை, வான்படை என பல பரிணாமங்களை இந்த பேரியக்கம் தன் வரலாற்றில் உள்ளாக்கிக் கொண்டது.

தமிழீழ விடுதலைக்கான வரலாற்றில் தரைப்படை, கடற்படை, வான்படை என பரிணாமம் செய்த அந்த பேரியக்கம் அதற்குள்ளே பல உள்ளக அலகுகளையும் சிறப்பாக உருவாக்கி கொண்டது. அந்த வகையில்தான் தமிழீழ புலனாய்வுத்துறை, தமிழீழ காவல்துறை, தமிழீழ நீதித்துறை, தமிழீழ படைத்துறை, தமிழீழத்தின் நிதித்துறை எனும் பொருளியல் மற்றும் படைத்துறை சார்ந்த கட்டமைப்புகள், ஈழ நிலம் சார்ந்த நிர்வாக கட்டமைப்புகள் என பல்வேறு கட்டமைப்புகளை அது தன்னகத்தை உருவாக்கி கொண்டது. பொருளியல் சார் கட்டமைப்புகளிலே தமிழீழ வைப்பகம் ஒரு முதன்மை அலகாகவும் திகழ்ந்தது. ஒரு தேசத்துக்கான அனைத்து உறுப்புகளையும் தன்னகத்தே எங்கள் தேசத்தின் வரலாறு 2009 வரையான காலப்பகுதியில் கொண்டிருந்தது. அத்தோடு தமிழ் மக்கள் மீது சுமையாக இருந்த அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்தெறிகின்ற உயரிய விழுமியங்களையும் இறுக்கமாக பேரமைப்பாக தனக்குள்ளே வரித்து கொண்டே இந்த விடுதலை போராட்டம் பெருவளர்ச்சி கண்டது. மக்களுடைய இயல்பான வாழ்வியலுக்கான உள்கட்டமைப்புகள் மிக நேர்த்தியான முறையிலே அடித்தளம் இடப்பட்டது. பெண்ணியம் சார்ந்த அடிமை நிலைகள் உடைக்கப்பட்டு பெண்களுக்கான உரிமைகள் மதிக்கப்பட்டதோடு மக்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வாழுகின்ற பொற்காலமாக தேச விடுதலைக்கான போராட்ட காலம் அமைந்தது. இன்பம் கொள்ளைய துன்பம் என்ற வார்த்தை ஒன்று உலக வல்லரசுகளின் வியூகங்களை எதிர்கொண்டு தமிழர்களின் நிலத்தை மீட்டெடுத்து தன்னாட்சி செலுத்திய பொற்காலமாக 2009 வரையான காலம் அமைந்தது. குருதியும் வியர்வையும் பெருக்கெடுத்த களங்களில் ஈழத்தின் புதல்வர்கள் தங்கள் உயிர்களை விதையாக தூவி நிலத்தை உழுதார்கள். இயந்திரத்தனமற்ற உயிர்ப்புள்ள ஓர் அரசை ஈழ நிலம் தனதாக்கிக் கொண்டது. ஈழத் தமிழினத்தின் பேரவாக்களை அடிநாதமாக கொண்டும் தமிழ் ஈழ நிழல் அரசாகவும் திகழ்ந்தது எங்கள் ஈழ நிலம் சார்ந்த அரசு. சிங்கள இனவாத அரசின் மனோபலத்தினாலோ அல்லது படைபலத்தினாலோ என்றுமே வீழ்த்தப்பட முடியாத பேரியக்கமாகவும் தமிழீழ விடுதலை புலிகள் வரலாற்றில் நிமிர்ந்து நின்றார்கள். தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் அரசியல் மற்றும் இராணுவ நகர்வுகளுக்கு ஈடுகொடுக்க முடியாத நிலையில்தான் சிங்கள அரசு சர்வதேச நாடுகளிடத்திலே தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பான பொய்யான பரப்புரைகளை பெரும் பொருட்செலவோடு முன்னெடுத்தது. கட்டமைக்கப்பட்ட வகையில் பெரும் பொருளாதார செலவோடு சிங்கள தேசம் முன்னெடுத்த பரப்புரைகளை இந்த கேள்விகளுக்கு உட்படுத்தாமல் ஒருமுகத்தன்மையோடு நீதிக்கு அதை உட்படுத்தாமல் நீதியின் பக்கம் நின்று பார்க்காமல் அறத்தின் வழியாக தன் கவனத்தை செலுத்தாமல் சர்வதேச நாடுகள் சிங்களத்தின் பொய் பரப்புரைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டன. அதன் விளைவாகத்தான் சர்வதேச நாடுகளின் பாரிய ஆயுதம் மற்றும் தொழில்நுட்ப உதவியினை பெற்று எமது மக்கள் மீது இன அழிப்பு போர் ஒன்றை சிங்கள தேசம் கட்டவிழ்த்துவிட்டது. தமிழ் ஈழ மண்ணை ஆக்கிரமித்து லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்வதனூடாக தமிழீழ விடுதலை போராட்டத்தை நிலைகுலைய செய்யும் என அது நம்பியது. அதற்கான திட்டங்களையும் அதற்கான ஒவ்வொரு கணமும் தினம் தினம் தவி போர் வலுவையும் அதற்கான ஆயுத தளபாட வசதிகளையும் அதற்கான காட்டிக் கொடுப்புகளையும் மூலோபாயங்களும் வெளி சக்திகளால், வெளியக வல்லாதிக்க சக்திகளால் சிங்கள தேசத்துக்கு தாராளமாகவே வழங்கப்பட்டது. மாறும் கனவுகள் வாழும் கவலைகள் மாறி நினைவுகளாகும். தமிழ் ஈழ மண்ணை ஆக்கிரமித்து அதன் மீது இன அழிப்பு போரொன்றை மேற்கொண்டு மக்களை வகைதகையின்றி இனப்படுகொலைக்குள்ளாக்குவதனூடாக விடுதலை போராட்டத்தை மௌனிக்க செய்வது அவர்கள் முயற்சியாக இருந்தது.
தமிழ் மக்களை இனப்படுகொலைக்கு உள்ளாக்கி அவர்களை தங்கள் வாழ்விடங்களிலிருந்து இடம்பெயரச் செய்து முள்ளிவாய்க்காலில் மாபெரும் பேரவலம் ஒன்றை சர்வதேச நாடுகளின் ஆதரவோடு சிங்கள தேசம் ஏற்படுத்தி முடித்தது.

உலக வல்லாதிக்க சக்திகளின் பெருந்துணையோடு உலகத்தால் போர்க்களங்களில் பயன்படுத்தக்கூடாதென ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகள், ரசாயன குண்டுகள் என தடை செய்யப்பட்ட பல்வேறு நாசகார ஆயுதங்களை, கொத்தணி குண்டுகளை பயன்படுத்தி எங்கள் மக்கள் அவர்கள் நிலங்களிலிருந்து இடம்பெயர செய்யப்பட்டு முளிவாய்க்காலில் அவர்கள் பேரவலம் ஒன்றை எங்கள் மண்ணின் மக்கள் மீது சிங்கள தேசம் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இனப்படுகொலையாக செய்து முடித்தது. இதற்கு சர்வதேச நாடுகளின் மௌனித்த ஆதரவு என்பது தாராளமாகவே சிங்கள தேசத்துக்கு கிடைத்தது. ஆம், சிங்கள தேசம் செய்த இனப்படுகொலையின் பின்னணியில் இந்த உலக வல்லாதிக்க சக்திகள் வழங்கிய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களின் பெருங்குவிப்பு இருந்ததை நாங்கள் கவனிக்கலாம். அதைவிட விடுதலை போராட்டத்தின் வேரை அறுப்பதற்கான காட்டிக் கொடுப்புகளையும் விடுதலை போராட்டத்தின் போராளிகளை முடக்குவதற்கான மூலோபாய திட்டங்களையும் செய்மதியுடான களக்கண்காணிப்பு நகர்வுகளையும் அது சிங்கள தேசத்துக்கு காட்டிக் கொடுத்தது. அந்த வகையில்தான் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரும் இனப்படுகொலை ஒன்றை செய்வதனூடாக முள்ளிவாய்க்காலில் பேரவலம் ஒன்று நிகழ்த்தப்பட்டு எங்கள் மக்கள் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரும் இனப்படுகொலை ஒன்றை சந்தித்த வரலாறு ஒன்றை சிங்களம் ஏற்படுத்தியது. 2009 இதே மாதம் எங்கள் மக்களின் அழுகுரல்கள் எங்கள் தேசத்தில் திசையெங்கும் எதிரொலித்த காலமாக இருந்தது. அது தேசத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தின் மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாடுகளின் நகரங்களிலும் அறப்போராட்டங்களும் விழிப்புணர்வு போராட்டங்களும் இதே காலப்பகுதியில் பெருமளவில் முடுக்கிவிடப்பட்டது. ஒவ்வொரு தமிழர்களும் தாங்கள் வாழக்கூடிய சந்திகள், நகரங்கள், தூதுவர் ஆலயங்கள் முன்பாகவும் அந்தந்த நாடுகளின் தலைநகரங்கள் முன்பாகவும் பெருமளவில் கூடி நின்று அங்கே நடக்கின்ற இனப்படுகொலையிலிருந்து எங்கள் மக்களை காப்பாற்றுமாறும் அந்த மக்களுக்கான நீதியின் குரலாக ஏதோ ஒரு நாடு குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் பேர் அவாவோடு ஒவ்வொரு நாடும் குளிர், பனி, மழை, வெயில் என்று பாராமல் தங்களுடைய நாளாந்த வாழ்வை கவனிக்காமல் தங்களுடைய பொருளாதாரம் குறித்த எந்த சிந்தனையும் இல்லாமல் பசி மறந்து பட்டினி மறந்து வீதிகளில் எங்கள் மக்கள் அறப்போர் செய்த காலமாக இந்த காலம் அமைகிறது. 2009 மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் தேச விடுதலைக்கான பயணத்தின் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதே தவிர தமிழ் ஈழ மக்களின் விடுதலைக்கான பேரவா அந்த தாகம் என்றைக்கும் தணியாது என்பதை அறம் சார்ந்த அனைவரும் அறிவார்கள். இன்றைக்கு உலகத்தின் மனச்சாட்சியை தட்டுவதற்கான நீதிக்கான பயணத்தில் எங்கள் தேசம் இணைந்திருக்கிறது. உலகத்தின் நீதி பேசக்கூடிய மாந்தர்களின் மனச்சாட்சியை தட்டுகின்ற வகையிலே உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள், புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பல்வேறு வகையான அறப்போராட்டங்களை இந்த காலங்களிலே செய்து வருகின்றார்கள். தமிழ் ஈழத்தின் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுடைய சிந்தனைகளின் வழிநின்று எங்கள் தேசத்துக்காக தங்கள் உயிர்களை விதையாக்கிய மாவீரர்கள் காட்டிய பாதையில் எங்கள் தேசம் உலகத்தின் மற்றைய மாந்தர்கள் போல சுய நிர்ணய உரிமையோடு கூடிய ஒரு விடுதலை பெற்ற வாழ்வொன்றை எங்கள் தேசத்தின் மக்கள் வாழுகின்ற காலம் வரை, தமிழ் ஈழம் என்கின்ற எங்கள் தேசம் மலர்கின்ற வரை,

விடுதலை என்கின்ற இலக்கை எங்கள் தேசத்தின் மக்கள் சந்திக்கின்ற அந்த நாள் வரை ஒவ்வொரு நாடுகளிலும் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் அந்தந்த நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் அறவழியில் தங்கள் சத்திய பயணங்களை தொடர்வதும் விடுதலைக்கான பாதைகளில் தங்கள் கைகளையும் இணைப்பதையும் இந்த காலம் வேண்டி நிற்கிறது. இது தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் பொன்னகவை ஆண்டாக அமைகிறது. தமிழ் ஈழ விடுதலைக்கான பாதையில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்து சவால்களை எதிர்நோண்டு எங்கள் முன்னே வந்து விழக்கூடிய துரோகங்களை லாபகமாக கையாண்டு தமிழர்கள் என்கின்ற ஒற்றை சிந்தனையோடு மாவீரர்களையும் எங்கள் தேசத்தின் தனவிலையும் நெஞ்சில் நிறுத்தி தமிழர்கள் என்கின்ற ஒற்றை புள்ளியில் இணைந்து பயணிப்போமாக இருந்தால் எங்களுக்கான விடுதலை என்பது வெகு தூரத்தில் இல்லை என்பதை நாங்கள் இலகுவாகவே எங்கள் மனங்களிலே உணர்ந்து கொள்ளலாம்.

ஈழ நிலத்தின் நினைவுகள் தொட்டு பயணிக்கின்ற காலமாக இந்த காற்றலை அமைகிறது. ஆம், இது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்ற காலம். இது மே 6. மே மாதம் 18 தேதி என்பது ஒரு குறியீட்டு நாளே தவிர, ஒவ்வொரு நாள் இந்த கடந்து போகின்ற ஒவ்வொரு நாட்களிலுமே எங்கள் தேசத்தில் எங்கள் மக்களை நாங்கள் கொத்து கொத்தாய் இழந்திருந்த காலம். இந்த உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தமிழர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நிலங்களிலும் குளிர் பாராமல், மழை பாராமல், வெயில் பாராமல், தங்களுடைய வாழ்க்கை கடன் பாராமல், தங்களுடைய வேலை வாய்ப்புகள் பாராமல், ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் வீதி எங்கும் அவலக்குரல் எழுப்பிய காலம் இந்த காலம். ஆனாலும் இன்றைக்கும் சோர்ந்து போய்விடாத இனமாக அந்த மொழிக்கே உரிய ஒரு உயிர்ப்பு குணத்தோடு, எங்கள் மொழி எப்போதுமே ஒரு உயிர்ப்பு குணத்தை கொண்டது. நாங்கள் தமிழர்கள், இந்த மொழி சார்ந்த ஒரு ஓர்மம் எப்பொழுதுமே அறமுள்ள தமிழர்கள் மனங்களிலே நீங்காது நிலைத்திருக்கும். தமிழ் மொழி காதலையும் வீரத்தையும் தனது இரு கண்களாக கொண்டது. காதல் என்பது மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு ஏற்படுவது மட்டுமல்ல, அது மண்ணின் மீது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஏற்படுவதும் ஒரு புனிதமான காதல். எனவே தேசத்தின் இரு கண்களாக வீரமும் காதலும் இருக்கிறது. அந்த காதல் என்பது தாயக பற்றாக அமைகிறது. அத்தகைய இனச்செழுமையை கொண்ட ஒரு இனம் 2009 இனப்படுகொலை என்கின்ற பேராயுதம் கொண்டு வீழ்த்தப்பட்டது. ஆம், மௌனிக்க செய்யப்பட்டோம். ஆனாலும் மண்டியிடாத வீரத்தோடுதான் எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் இறுதி நாட்களிலே கடமாடினார்கள். சாவு அவர்களை சூழ்ந்து நின்ற போதிலும், உலகத்தின் கூர கைகளெல்லாம் அவர்களை சுற்றி வளைத்து நின்ற போதிலும், யாரிடத்திலும் அடிமையாக போய்விடாமல், யார் கால்களிலும் விழுந்து தங்களுக்கான உயிர்ப்பிச்சை கேட்காமல், யாருக்கும் குற்றுவல் செய்யாமல், அடிமைகளாக இருக்காமல், தங்கள் கைகளில் இருந்த கருவிகள் இயங்கும் வரையிலே அவர்கள் எங்கள் மண்ணுக்காக புனித போர் என்று எங்கள் மண்ணிலே நிகழ்த்தி நின்றார்கள். தங்கள் கைகளில் இருந்த கருவிகள் இயங்கும் வரை எங்கள் தேசத்தின் வீரர்கள் எங்கள் தேச விடுதலைக்கான பயணத்தில் ஓர்மத்தோடு நின்றார்கள். கைகளில் இருந்த கருவிகள் இயங்க மறுத்த போதுதான், அது இயங்குவதற்கான, தொடர்ச்சியாக இயங்குவதற்கான வழிவகை இல்லாத போதுதான், தங்கள் கழுத்துகளிலே இருந்த குப்பிகளை அவர்கள் உள்வாங்கி வீரமரணத்தை தழுவினார்கள். தேசத்தின் தலைமையின் கடைசி வார்த்தைகள் இருக்கும் வரை அந்த கட்டளையின் கீழ் நின்றே அவர்கள் பயணப்பட்டார்கள். இன்றைக்கு நிலத்தில் இருக்கிற மக்களுக்காக பேசுகின்ற உரிமை இல்லை. அவ்வாறு பேசினால் அவர்கள் காணாமலாக்கப்படுவார்கள், அல்லது கைது செய்யப்பட்டு சிறைவாசப்படுத்தப்படுவார்கள், அல்லது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தின் புலனாய்வு குழுக்களால் அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். அச்சமே சூழ்ந்த வாழ்வோடு பயணிக்கின்ற அவர்களால் தங்கள் நிலத்துக்காகவோ உரிமைகளுக்காகவோ பேச முடியாத மக்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் நிலத்தில் இருக்கின்ற மக்களுக்குமான குரலாக உலகெங்கும் இருக்கக்கூடிய மாந்தர்களோடு, அதாவது நீதியின் வடிவமாக, நீதிக்கான பாதையில் இருக்கக்கூடிய மாந்தர்களின் மனச்சாட்சியோடு பேசுகின்ற வல்லமையை புலம்பெயர் தமிழ் சமூகம் பெற்றாக வேண்டும். இது எங்களுக்குள் மட்டுமே புதைத்துவிட்டு போகக்கூடிய ஒரு வரலாறு அல்ல, எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கும் கடத்தியாக வேண்டிய ஒரு வரலாறு என்பதையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றை எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொண்டு செல்லவில்லை என்றால், சிங்களத்தாலும் அதனுடைய நேச சக்திகளாலும் எங்கள் மீது பிழையான வரலாறுகள் திணிக்கப்படும். தன்னுடைய வரலாற்றை அறிந்து போகாத ஒரு சமூகம், தன்னுடைய வரலாற்றை உள்வாங்கிக் கொள்ளாத ஒரு சமூகம் எந்த நாளிலும் விடுதலை பெற முடியாது என்பதை நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒன்றை உங்கள் குடும்பங்களிலே ஏதோ ஒரு நேரத்திலே உணவாக உருவாக்குங்கள். ஆனால் ஒரு சுவையுள்ள கஞ்சியாக அதை உருவாக்காமல், எந்த கஞ்சியை எங்கள் மக்கள் முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்திலே தங்களுடைய வாழ்வாதார உணவாக உட்கொண்டார்களோ, சில நேரங்களிலே அந்த கஞ்சிக்கு பால் இருக்காது, பல நேரங்களிலே அந்த கஞ்சியில் எந்த சுவையும் இருக்காது, சில நேரங்களிலே அந்த கஞ்சிக்குள் அரிசியே இருக்காது. அப்படியான நிலையில்தான் அந்த கஞ்சியை
ஒரு நேரம் என்றாலும் தங்கள் குழந்தைகளுக்கும் கொடுத்து தாங்களும் உண்டுதான். தங்கள் உயிர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். அத்தகைய உயிர் சுமந்த அந்த கஞ்சியை ஏதோ ஒரு நாளில் உங்கள் வீடுகளிலே ஒரு நேர உணவாக்குங்கள். சுவை இல்லாத அந்த கஞ்சியை உள்வாங்குகிற போது உங்கள் பிள்ளைகள் ஒரு கேள்வியை கேட்பார்கள், இதையே எங்களுக்கு உருவாக்கி தருகிறீர்கள், இதில் ஒரு சுவையும் இல்லையே என்று கேட்கிற போது அந்த கேள்விக்கான விடையாக வரலாற்றை சொல்லுங்கள். இதைத்தான் உங்கள் சித்தப்பாக்களும் பெரியப்பாக்களும், உங்களுடைய சித்திகளும் பெரியம்மாக்களும் அம்மாக்களும் இதைத்தான் தங்களுடைய உயிர் காப்பதற்காக முள்ளிவாய்க்கால் மண்ணிலே உள்வாங்கிக் கொண்டார்கள். இதுதான் அவர்கள் உயிர் தாங்கிய கஞ்சியாக இருந்ததென்பதை சொல்லி அதனூடாக வரலாற்றை கடத்துங்கள். வேற்றுக்கிரக பிள்ளைகள் போல் உங்கள் பிள்ளைகளை வளர்த்திருக்காமல் மிக தொன்மையான ஒரு தமிழ்குடியின் வரலாற்று பிள்ளைகளாக, எங்கள் வரலாற்றை தெரிந்து வளர்கின்ற உணர்ந்து வளர்கின்ற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துங்கள் என்று ஒரு நாள் இனத்துக்கான அநீதி நிகழ்கிற போது அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை தமிழ் குடும்பத்தின் நல்ல குடிமக்களாக உருவாக்குங்கள். இந்த கால பகுதியில் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே சிங்கள தேசத்தினுடைய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களாலும் கொத்தணி குண்டுகளாலும் திட்டமிட்ட வகையில் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் மக்கள் அனைவரையும் நினைவேந்தி, இதே காலப்பகுதியில் களங்களிலே விதையாகி போன எங்கள் தேசத்தின் வீரர்களையும் உள்வாங்கி, இதே காலப்பகுதியில் இந்திய வல்லாதிக்க படைகளால் எங்கள் மண்ணிலே கொன்றொழிக்கப்பட்ட மக்களையும் மனதிலேந்தி அவர்கள் அனைவருக்குமான நினைவேந்தல் வணக்கமாக அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு முடிவல்ல, நீதியின் பயணத்தில் அது எப்போதும் எங்களை இணைத்து வைத்திருக்கின்ற ஒரு நினைவு புள்ளியாக இருக்கட்டும். முள்ளிவாய்க்கால் என்பது சோகத்தால் எங்களை கட்டி போடுகின்ற ஒரு நிகழ்வாக இல்லாமல், அந்த சோகத்துக்கான நீதி கேட்டெழுகின்ற எழுச்சியின் வடிவமாக இந்த மாதத்தை உருவாக்குங்கள். தேசிய தலைவர் எப்பொழுதுமே சோகங்களை கொண்டாடுவதற்கு எங்களை பழக்கி இருக்கவில்லை. மாவீரர் வாரம் என்பது எழுச்சியின் வடிவமாகவே அவர் எங்களுக்கு வரையறை செய்தார். அங்கே கட்டப்பட்ட கொடிகள் சிவப்பு மஞ்சள் கொடிகளாகவே இருந்தது. சோகத்தை அடையாளமாக்கி எங்கும் சோககீதங்கள் இசைக்கப்படுவதில்லை. அங்கே கருப்பு கொடிகள் எங்கள் தேசத்தை அலங்கரிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் எங்கள் தேசம் எழுச்சி கொண்ட தேசமாகவே எங்களுக்கு வாழ்வளிக்கப்பட்டது, எங்களுக்கு வழிகாட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த முள்ளிவாய்க்கால் காலத்தையும் எழுச்சியின் காலமாக உள்வாங்கி வரலாற்றை எங்கள் பிள்ளைகளுக்கு கடத்துகின்ற களப்பணி செய்கின்ற காலமாக இந்த காலத்தை மாற்றுங்கள். இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி வேண்டி பயணிக்கின்ற காலமாக இந்த காலம் எங்கள் மனங்களிலே நிலையான உறுதியொன்றை உள்வாங்கிக் கொள்ளட்டும்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். 2026 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் வாய்மொழி மூலமான கருத்து கேட்பு இன்று நடைபெறும் என்று சிறிலங்காவின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழக கட்சியுடன் ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையோடு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டுமென்று அந்த துறை ஊழியர்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமையன்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஜெர்ஜி லாவ்ரோவுடன் அமெரிக்க ரஷ்ய விவகாரங்கள் குறித்து தொலைபேசி வாயிலாக உரையாடியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 8044-416-888-8044.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: தொடர்கின்ற காட்டிலையில் நேர்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055 4165930055 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
7: வணக்கம், கண்ணன் பேசுகிறேன்.
6: வணக்கம் கண்ணன், நலம் தானே?
7: நலம், வணக்கம். கேட்கும் பாடல் வந்து மரணம் தானே என்ற பாடலை கேட்போம். முன்னாளுக்கு முன் வந்து தமிழில் விடுதலை புலிகளின் போராட்டத்தின் போது வீரச்சாவை தழுவி கொண்ட மாவீரர் அனைத்தும், இந்திய ராணுவம் ஸ்ரீலங்கா ராணுவத்தாலும் சேர்ந்து இன படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்குமாக எனது தகவல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கேட்கும் பாடல் மரணம்தான் அந்த பாடலை கேட்போம்.
6: உங்கள் தெரிவாக அந்த பாடல் இருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
7: நன்றி, வணக்கம்.
6: நன்றி, நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM காட்டலை.

0: நேரம் 4:17. நேர்கள் கேட்டுக்கொண்டு செய்ய மார் தமிழகம் காட்டலை.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
0: நேரம் 4:20. நேர்கள் கேட்டுக்கொண்டு செய்ய மார் தமிழப்பும் காற்றலை அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சிவபாலன்.
0: வணக்கம் சிவபாலன், நலம் தானே?
4: நீங்கள்
0: நலமாக இருக்கிறேன். என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: பாடலுக்கு மேல் மாவீரர்களுக்கும் பணங்களும் செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். விரும்பும் பாடல் நானும் அதை நானும்
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
4: மிக்க நன்றி. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: நேரம் 4:27 நிமிடம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
6: வணக்கம், இது அருண் கணேசன்.
5: அருண் கணேசன், நலம் தானே?
6: ஓம் நலமா இருக்கிற நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு அருண்குமார் அவர்களே, நன்றியை தெரிவித்துக் கொண்டு. தாயகத்திலே வீரம் மரணமடைந்த எல்லாருக்கும் அக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் இந்த நேரத்திலே கேட்க எடுக்கும் பாடல் மரமே மரமே பனை மரமே என்ற பாட்டை தாருங்களா?
5: நிச்சயமாக. உங்கள் தெளிவாக ஒலிக்கிறது நல்லதொரு பாடல் ஒன்று. உங்கள் தெளிவாக ஒலிக்கிறது மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.

0: அந்த பாடல் சிதன் ஜெயமூர்த்தி அவர்கள் இசையமைத்து பாடிய பாடலாக ஒலித்தது. நேரம் 4:32.
1: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திருவிழைய பாடல்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் சிவானந்தன் கலக்கின்றேன்.
0: சொல்லுங்கள் சிவானந்தன், என்ன பாடல் நீங்கள் உங்கள் திருவிழா கேட்க போறீங்க?
3: செல்லப்பா பாடியா அழகான பனைமரமே என்ற பாட்டை கேட்கின்றேன்.
0: ஒலிக்கிறது உங்கள் தெளிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு. ஒலிக்கின்ற பாடல் இது தேனிசு செல்லப்பா அவர்கள் பாடிய பாடலாக ஒலிக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 20 ஆண்டுகளுக்கு
2: மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகம் காற்றிலே 4:44. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். இந்த வேளையிலே அழைப்பிலே வணக்கம்.
5: வணக்கம் அருங்குமான்,
4: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நலம் தானே?
5: நலமா இருக்கும்.
4: என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: முதற்கண் மாவீரர் விளக்கம். இனப்படுகொலை செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களும் அவகவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது எங்க மண் அந்த படத்தில இருந்து சிறுத்தைகளை வந்து சேர்ந்த அந்த பாடல்
4: ஒலிக்கின்றது. உங்கள் தெளிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
6: சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள், சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள்.
4: இது எங்கள் பூமி திரைக்காக ஒலிக்கிறது. இந்த பாடல் TM சௌந்தரராஜன் பாடியது.

ஜெயிக்க பாருங்கள். கொட்டம் அடித்த குள்ள நரிகளின் ரத்தம் குடிக்க பாருங்கள். சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள், இந்த ஜெகத்தை ஜெயிக்க பாருங்கள்.

கடந்தால் உங்கள் அடுப்பை கரையாளரிக்கும். அழுது ஒதுங்கி கிடந்தால் உங்கள் அடுப்பை கரையாளரிக்கும். ஆயுதம் ஏந்தி எழுந்தால் அந்த அடிமை சங்கி

சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள், இந்த ஜெகத்தை ஜெயிக்க வாருங்கள். கொட்டம் அடித்த குள்ள நரிகளின்

கயவர் கட்டிய தாலியை அறுத்தார், கண்ணீர் விட்டது குழந்தை அதனை காலில் போட்டு மிதித்தார். வெளுத்த போகுது கிழக்கு அடவிடிந்தால் உலகம் உனக்கு, சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள் இந்த ஜெகத்தை ஜெயிக்கவா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 PM, சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: நேர்கள் கேடுகொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. இது உங்கள் தெரிவிலேயே பாடல்கள் ஒழித்துக் கொண்டு நேரம் மழைப்போடு காத்திருக்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம் இந்த வேளையில. வணக்கம்.
7: வணக்கம் மகாராஜா, எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நலம் தானே?
7: நலமா இருக்கு.
6: என்ன பாடல் கேட்க போறீங்க?
7: கன்னடிய பாடல் தான், கந்தர் கூட்டம் என்ற
6: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி. வணக்கம்.
6: நன்றி. ஆம், இங்கே எங்கள் தலைமுறை பிள்ளைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் இது. ஸ்டீவ் கிளிவின் இசையில் ராட்டி ஆதித்தன் வரிகள் அமைத்து பாடிய பாடலாக ஒலிக்கிறது. எங்கள் தலைமுறைகளுக்கு வரலாற்றை சரியாக கடத்துகிற போது அந்த வரலாற்று படிப்பினைகள் இப்படியான படைப்புகளாக மாறும். அது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் சென்று சேரும் என்பதை இதுபோன்ற படைப்புகள் எங்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது. பண்டாரவன்னியன் வரலாறு தொடக்கம் தமிழீழ தேசிய தலைவர் வரலாறு வரை பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய ஒரு எழுச்சிகரமான பாடலாக இது உருவாக்கப்பட்டது.

0: ஆதித்தன் இசையமைத்து பாடிய பாடல் ஸ்டீவ் கிளிவின் இசையிலே ஒலித்தது. அடுத்து அழைப்பில் காத்திருக்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். குமார் காசிநாதன்.
0: காசிநாதன் நலம் தானே? சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: தாயகத்தின் சுதந்திரம் என்ற கோவி அந்த பாடலுக்கு
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. ஒலிக்கிற பாடல் இது மதுரை முட்ட சுந்தரபாண்டியன் திரைக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலாக ஒலிக்கிறது. இந்த பாடலோடு நானும் இன்றைய காற்றலையிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு இன்னொரு காற்றலை பொழுதல் காற்றலை வழியை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளிலே ராம் பிரசன் இணைந்திருப்பார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் நேர்களே.

0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நன்றி அருண்குமார். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காற்றலையில் தொடர்ந்து நேர்கள் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு ஆரம்பமாகி 8 நாட்களின் பின்னர் கண்டறியப்பட்ட மனித இரும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 254 உயர்ந்திருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு விவாக பதிவாளர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக இருவரின் பெயர்களை அந்த கட்சியின் தலைவர் விஜய் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டுமா அல்லது கட்டுப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து மாகாணம் தழுவிய தபால் அட்டை மூலம் குடியிருப்பாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு கணக்கெடுப்பை நடத்துவதற்கு சசெச்வான் மாகாண முதல்வர் ஸ்கோட்மோ விபரம் வெளியிட்டிருக்கின்றார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோஜீவா எச்சரித்திருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ் மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு விவாக பதிவாளர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நல்லூர் பருத்தித்துறை மற்றும் மருதங்கேணி ஆகிய பிரதேச செயலகங்களில் நிலவும் குறித்த பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்திருக்கின்றார். இந்த பதவிக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 18 முன்னர் சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் அவர் கூறியிருக்கின்றார். விண்ணப்பங்களுக்கான வர்த்தமானி அறிவித்தல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும தமது அரச பதவிக்காலத்தில் இரட்டை குடியுரிமை எதனையும் கொண்டிருக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜேதிச திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கை குடியுரிமை மற்றும் ஆஸ்திரேலிய குடியுரிமை ஆகிய இரண்டையும் கொண்டிருந்தாரா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவிப் பிரமாணம் எடுக்கும் பொழுது முறையாக ஆஸ்திரேலிய குடியுரிமையை துறந்தாரா என்பது குறித்து அண்மையில் வெளியான ஊடகச் செய்திகளுக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்திருக்கின்றார். இதுகுறித்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், ஹர்ஷன சூரியபெரும நாடாளுமன்ற உறுப்பினர், பிரதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகிய பதவிகளை வகித்த காலப்பகுதியில் இரட்டை குடியுரிமை கொண்டிருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் இரட்டை குடியுரிமை பெற்றவராக இருந்திருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும், அவர் அந்த பதவிகளை வகித்தபொழுது இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கவில்லை என்பதை பொறுப்புடன் தெரிவிப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைக்குழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு ஆரம்பமாகி 8 பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 254 உயர்ந்திருக்கின்றது. செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைக்குழியில் இருந்து 249 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும், நேற்றைய தினம் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு மீட்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் மனித உரிமைகள் சட்டத்தரணி வனிதா ஞானராஜா தெரிவித்தார். 5 எலும்புக்கூடுகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கம் இடப்பட்டுள்ளது. 2 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய அகழ்ந்தெடுக்கப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 249 ஆகும். அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ஒன்று சிறு குழந்தையுடையது. மேலும் அவர் சவப்பட்டியில் புதைக்கப்பட்டது போன்ற ஒரு எலும்புக்கூடும் தோண்டி எடுக்கப்பட்டிருப்பதாகவும், எரிந்த நிலையில் இருந்த பல எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகழ்வு ஆரம்பமான நாள் முதல் நேற்று புதைக்குழியிலிருந்து சில நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டத்தரணி வனிதா குறிப்பிட்டார். ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை சில நாணய குற்றிகள் தங்க நாணயம் என ஆபரணம் ஒன்றும் எடுக்கப்பட்டுள்ளது. 45 முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 2025 செப்டம்பர் 6 மதியம் நிறைவடைந்த பொழுது மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் உட்பட்ட 240 மனித எலும்புக்கூடுகளில் ஒன்றை தவிர அனைத்து எலும்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு விவசாயிகளுக்கு தேவையான உரம் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், அவர்களுக்கான தீர்வு வழங்கப்படாதுவிட்டால் வீதியில் இறங்கி போராட உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பில் விவசாயத்திற்கு உரம் வழங்குவது தொடர்பில் இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை என்றும், தனியார் ஊடாகவே பொதுமக்கள் உரத்தை வாங்க வேண்டும் என்றும், இதனால் முழுமையாக விவசாயம் அழிந்து போகும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 35 நாட்கள் கடந்துள்ளது. 60 நாட்கள் கடந்தால் விவசாயம் முழுவதும் அழிந்து போகும். தென்னைமர பாதிப்பும் அதிகளவு ஏற்பட்டுள்ளது. இதற்கான தீர்வு வழங்கப்படாதுவிட்டேன் விவசாயிகள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என்றும், அவர்களுக்கு ஆதரவாக தாங்களும் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: இந்திய செய்திகள்.
0: திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக இருவரின் பெயர்களை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனித்து ஆட்சியமைக்க மேலும் 10 இடங்கள் தேவை என்பதனால் ஆட்சியமைக்க தேவையான ஆதரவு குறித்து விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். இதேவேளையில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதி பதவியை ராஜினாமா செய்ய அவர் தீர்மானித்திருக்கின்றார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 2 வாரங்களுக்குள் ஒரு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதனால் வரும் 18 தொகுதிக்குள் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரான கு பாலகிருஷ்ணனை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை IAS அதிகாரி சகாயத்தை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் 14th முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழ்நாடு ஆளுநர் சில ஆலோசனைகளை கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது. எனினும் ஆட்சியமைக்க 11 இடங்கள் தேவைப்படும் நிலையில் அரசியல் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இருப்பினும் ஆட்சியமைக்க உரிமை கோரி இன்று சந்திக்க நேரம் கேட்டு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு கட்சித் தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் ஆட்சியமைக்க அழைத்தால் அடுத்த 2 வாரங்களில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக விஜய் குறிப்பிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே கூட்டணி அமைக்காமல் வெளியிலிருந்து ஆதரவை பெறும் பெரும்பான்மையை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் நிரூபிக்கலாம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்கேர் தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசம் கேட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறிய ஆளுநர் புதிய அரசமையும் வரை பதவியில் நீடிக்கும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: தொலைத்தொடர்பு துறையில் செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாட்டுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டுமென்று ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தொழிலாளர்களை கண்காணிக்கவும் வெளிநாட்டு அமைப்பு மைய ஊழியர்களின் உச்சரிப்புகளை குறைக்கவும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர். கனேடிய தொலைத்தொடர்பு தொழிலாளர் கூட்டமைப்பு April 30 ஒட்டோவாவில் பொதுச்சபையின் தொழில் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான நிலைக்குழுவின் முன் தங்களின் AI குறித்த தகவல்களை விரிவாக எடுத்துரைத்திருக்கின்றது. இந்த கூட்டமைப்பில் யூனிஃபோ, யுனைடெட் ஸ்டீல்ஸ் வர்க்கர் மற்றும் கனேடிய பொது ஊழியர் சங்கம் உட்பட்ட இந்த துறையின் 3 முக்கிய தொழிற்சங்கங்கள் அடங்கியிருக்கின்றன. இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டுமா அல்லது கட்டுப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து மாகாணம் தழுவிய தபால் அட்டை மூலம் குடியிருப்பாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு கணக்கெடுப்பை நடத்த செசெச்சுவான் மாகாண முதல்வர் ஸ்கோட் மோ ஆரம்பித்திருக்கின்றார். இதுகுறித்து நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்திருக்கின்ற அவர், சமூக ஊடக பயன்பாடு குறித்து பெற்றோர்கள் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. மேலும் ஒரு அரசாங்கமாக செசெச்சுவான் குடும்பங்களின் கருத்துக்களை கேட்டறிய விரும்புவதாகவும், இதன் மூலம் அந்த குடும்பங்கள் மற்றும் பெற்றோர்களின் பார்வைகளை தங்களால் துல்லியமாக பிரதிபலிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். இந்த கணக்கெடுப்பு தபால் அட்டையில் தடை விதிக்க எந்த வயது வரம்பு பொருத்தமானது என்பது உட்பட பல கேள்விகளை குடியிருப்பாளர்களிடம் கேட்க உள்ளதாகவும், பதில்களை அரசாங்கத்திற்கு தபால் மூலம் அனுப்பலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் இந்த கருத்துக்களை பயன்படுத்தி இந்த விடயத்தில் ஒரு மாகாண நிலைப்பாட்டை எடுக்க உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈராக்கின் பிரதமருடனான தொலைபேசி உரையாடலின் போது ஈரான் அழுத்தத்திற்கு பணியாது என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் முஸ்லீம்கள், ஏற்கனவே சர்வ வலமைப்புள்ள இறைவனிடம் தங்களை முழுமையாக ஒப்படைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். வேறு எவராலும் தங்களை பணிய வைக்க முடியாது என்றும் ஈராக்கிய பிரதமருடனான தனது உரையாடலில் தங்கள் பிராந்தியத்திலிருந்து ராணுவ அச்சுறுத்தல்களை நீக்குமாறு அமெரிக்காவை தான் வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஷியா பிரிவை பின்பற்றுபவர்களை பலவந்தத்தின் மூலம் பணிய வைக்க முடியாது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதிய முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜீவா எச்சரித்திருக்கின்றார். ஹோமூஸ் நீரிணை முடக்கத்தினால் உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிக்கப்பட்டு மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 100 அமெரிக்க டாலருக்கு மேல் உயர்ந்திருப்பதாகவும் உரங்களின் விலை 30-40% வரை அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் 3-6% வரை உயரக்கூடும் என்றும் 2026 ஆண்டுக்கான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி முந்தைய கணிப்புகளை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். போர் உடனடியே நிறுத்தப்படாவிட்டால் சர்வதேச சந்தையை சீரமைக்க குறைந்தது 3-4 வரை ஆகும் என்பதனால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நாடுகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஹோமூஸ் நீரிணையில் சிக்கியிருந்த ஒரு வணிக கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து அந்த கப்பலை துபாயில் உள்ள ஒரு துறைமுகத்திற்கு இழுத்துச் செல்ல கப்பலை ஏற்பாடு செய்திருப்பதாக தென்கொரிய கப்பல் நிறுவனமான HMM அறிவித்திருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு ஈரானின் தாக்குதலே காரணம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த கப்பல் துறைமுகத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே தீ விபத்திற்கான உண்மையான காரணம் உறுதி செய்யப்படும் என்று தென்கொரிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 2வது பெரிய மனித புதைக்குழியில் 3ம் கட்ட அகழ்வு ஆரம்பமாகி 8 பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 254 உயர்ந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு விவாக பதிவாளர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக இருவரின் பெயர்களை அந்த கட்சியின் தலைவர் விஜய் பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டுமா அல்லது கட்டுப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து மாகாணம் தழுவிய தபால் அட்டை மூலமான குடியிருப்பாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு கணக்கெடுப்பை நடத்துவதற்கு சசெச்வான் மாகாண முதல்வர் ஸ்கொட்மோ ஆரம்பித்திருக்கின்றார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜீவா எச்சரித்திருக்கின்றார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள் பிரதி
3: செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
5: 416-271-5992
6: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
7: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 7°C சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 8 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 12°C குறைந்த வெப்பநிலை 4°C தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

மகாநதி சோபனா பாடிய கிறிஸ்தவ கீதம் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இறையோசை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிப்பது ஷாகுல் ஹமீத் சுஜாதா பாடும் இஸ்லாமிய கீதம்.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். 5:37. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

0: கெட்டகாரியம் செய்ய மட்டும் அச்சப்படுங்கள், வேறு எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை. அச்சம் ஒரு மடமை, அஞ்சாமை ஒரு வரம். அச்சம் தனி மனித உயர்வுக்கு தடைக்கல். அச்சம் தவிர் என்பது பாரதியாரின் புதிய ஆத்திசூடி. அச்சம் கீழொரு செயல். எதற்கும் அச்சம், எதற்கும் தயக்கம் என்றால் நாம் எதையும் கற்றுக்கொள்ள இயலாது. அது வாகனம் செலுத்துவதை கற்றுக்கொள்வதா, இல்லை நீச்சல் பழகுவதா, எதுவாக இருப்பினும் முதலே பயம் போக வேண்டும். நாம் அச்சப்படலாம். எதற்கு? தீயன செய்ய, நல்லன செய்ய அச்சம் தேவையில்லை. கெட்ட காரியம் செய்ய அச்சப்படுங்கள், வேறு எதற்கும் அச்சப்படாதே என்கின்றார் கன்ஃபியூசியஸ். ஆம், தீச்செயல் செய்கின்ற போது நம் உடலிலும் மனதிலும் ஒரு நடுக்கம் பிறக்க வேண்டும். மனம் மென்மையாக இருக்க வேண்டும். பிறர் துயர் கண்டு உருகும் மனம் இருப்பின் நம்மால் எந்த தவறும் எந்த குற்றமும் செய்யவே முடியாது. கல் மனம், அச்சமற்ற மனம்தான் எல்லா குற்றங்களின் காரணியும். நல்லது கெட்டது உலகில் சேர்ந்தே இருக்கிறது. உணவிலே நல்லது செய்பவை தீயன செய்பவை என இருக்கிறது. நல்லன உண்டு தீயன விளக்குகின்றோம். நல்லன செய்யும் விலங்கை வீட்டு விலங்காக்குகின்றோம், தீயன செய்யும் விலங்கை காட்டு விலங்காக்கி தவிர்க்கின்றோம். அது போலவே நல்லோர் நட்பை தேடி பெற வேண்டும், தீயோர் நட்பை விலக்கிட வேண்டும். நல்ல செயல்கள் என்று சட்டமும் சமூகமும் நீதியும் நமக்கு இனம் காட்டுகின்றன. ஆசை, பேராசை, பொறாமை, சோம்பல். சோம்பல் விடு என்பது நல்ல போதனை. புத்தன், இயேசு, நபி, கீதை என நிறைவே நமக்கு நல்லது சொன்னார் உண்டு. குறள், நாளடி என எத்தனையோ நீதிகள். அதனை எல்லாம் மனதில் பதித்து தீயன விலக்கி, தீயன செய்திட அச்சப்பட்டு நல்லன நாடு செய்திட வேண்டும். அதுவே நல்வாழ்வு. ஏழையாய் வாழலாம். பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட சான்றோர் பழிக்கும் வினை வேண்டாம் என்கின்றார் வள்ளுவர். அது போன்ற நற்கரத்தை மனதில் மிக மிக ஆழமாக பதித்து திட்டமிட்டு யோசித்து காலடிகளை அளந்து எடுத்து வைத்தல் வேண்டும். மனதை அடக்கி நல்வழி பாதையில் செல்ல கட்டளையிடுங்கள். தீயன என உணரும் போதே ஓர் அச்ச உணர்வு மனதில் எழ வேண்டும். மறவாதீர்கள். நல்லது நீர்களே, நான் வாசித்ததிலிருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றும் ஒரு விடியலின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.
1: அச்சம் என்ன, அச்சம் என்ன, ஆசை தமிழே, அஞ்சி அஞ்சி மிச்சம் என்ன.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும்

0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162-45555.
1: வைகரை வசந்தம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த தருணத்தில் இன்று பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவிஐ நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். 6 மணிக்கு நேர்கள் புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போயிருந்தோசரிய மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266
2: ஜுவல்லர்ஸ். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று மே மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்துவழங்க கலைகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். துறந்து பெரும்பாகத்தின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்து கொண்டிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் மற்றும் இசபெல்லா மார்டின் ஆகியோர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை நேற்று ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களின் சார்பாக தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2025-26 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளதாக நம்பப்படும் பிரபல பாதாள உலக கும்பலின் தலைவன் ஒருவனின் நெருங்கிய சகா மினுவாங்குட பகுதியில் வைத்து துப்பாக்கி ரவைகளோடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தின் காவத்து நீலகாமம் தோட்டத்தில் தொழிலாளர்களின் குடியிருப்பு அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மலையக மக்களுக்கு உடனடியாக நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனநாயக திருவிழாவில் வெற்றி பெற்றவர்கள் மக்கள் மீது பொறுப்புணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமிக்கும் பரிந்துரைக்கு இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் 3 உள்ளனர். முதல்வராக பதவியேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டணி அமைக்காமல் வெளியிலிருந்து ஆதரவை பெற்றும் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஆலோசனை கூறியிருக்கின்றார். சீன அரசாங்கத்துடன் ஒத்துழைத்ததாக அமைச்சர் ஒருவர் விசாரிக்கப்படுவதாக வான்கூவரின் முன்னாள் நகர முதல்வர் கூறியதைத் தொடர்ந்து தனது அமைச்சரவை அல்லது கட்சிக்குழு குறித்து RCMPயோ அல்லது கனடாவின் உளவு நிறுவனமோ ஒருபோதும் கவலைகளை எழுப்பவில்லை என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு மொழிச்சட்டத்தை நீதிமன்ற சவால்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சாசனத்தின் மேலதிகார பிரிவை மீண்டும் பயன்படுத்துவதாக கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் ஃபிரெஷெட் உறுதியளித்திருக்கின்றார். ஃபலூன் டாஃபா நிகழ்வு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதன் 34வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அதன் பயிற்சியாளர்கள் ஒட்டோவாவில் கூடியபோது சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபலூன் டாஃபாவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதோடு ஷென் ஃபுனுக்கு எதிரான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலையீட்டு பிரச்சாரத்தையும் கண்டித்திருக்கின்றனர். ஈரானின் தலைநகர் டெஹ்ரானுக்கு மேற்கே அமைந்துள்ள ஆண்டிஷே நகரில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 41 பேர் காயமடைந்ததாகவும் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரை பகுதி முழுவதிலும் இஸ்ரேலிய படைகள் இன்று தொடர் சோதனைகளை மேற்கொண்டதோடு பல்வேறு பகுதிகளிலும் பல பலஸ்தீனியர்களை கைது செய்திருப்பதாக பலஸ்தீனிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்யும் நோக்கில் அமெரிக்காவும் அதன் வளைகுடா நட்பு நாடுகளும் இணைந்து ஐக்கிய நாடுகள் தீர்மான வரைவை உருவாக்கியுள்ளன. இந்த வரைவின் மீது வரும் நாட்களில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. ஈரானின் ராணுவத்திறனை நேற்று தினம் நிராகரித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் சரணடைதலின் அடையாளமான வெள்ளை கொடியை அசைக்க வேண்டுமென்றும் ஆனால் அதற்கான பெருமிதமற்ற மனநிலையின் காரணமாக அவ்வாறு செய்ய தயங்குகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தோடு புதிய கூட்டணியை உருவாக்கியிருப்பதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதலே தமிழகத்தில் இந்த முறை கூட்டணி தொடர்பான குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்து வந்திருந்தன. முதலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி என்ற விடயத்தில் கூட்டணி வைப்பதற்கு காங்கிரஸ் தேசிய தலைமை தயக்கம் காட்டி வந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்பார்த்ததன் காரணமாகவே தேசிய தலைமை ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டிருந்தது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் குரேஷ் சோடங்கர் கூறி வந்திருந்தார். காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜயை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருக்கின்றது. ராகுல் காந்திக்கு இதில் விருப்பம் இல்லை என்றாலும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தியதன் பேரில் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டிருந்தது. இறுதியாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோப திலக்கும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். எனினும் ராகுல் காந்தி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியின் அதிருப்தியில் இருந்து வந்ததாகவே கூறப்பட்ட நிலையில் இறுதி நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் சென்ற ராகுல் காந்தி ஸ்டாலினை சந்திக்கவில்லை என்றும் பொன்னேரியில் தனது முதல் கூட்டத்தில் ஸ்டாலின் பெயரை ராகுல் காந்தி குறிப்பிடவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் சர்ச்சை எழுந்த நிலையில் அடுத்து வந்த கூட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் ஸ்டாலின் குறித்து அவர் பேசியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் 28 இடங்களில் காங்கிரஸ் 5 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தது. மயிலாடுதுறை, மேலூர், விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர் ஆகிய 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் தனிப்பெரும்பான்மை இல்லாததால் சிறிய கட்சிகளின் ஆதரவை கோரியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காங்கிரசின் ஆதரவை கோரிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை நடத்துவதற்கு காங்கிரஸ் தேசிய தலைமை ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. வரும் தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் அதே நேரத்தில் மதவாத சக்திகளுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையையும் அது விதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சேரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு இருக்கின்றது என்று கட்சியின் தலைவர் விஜய் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இப்பொழுது காங்கிரசுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெண் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளவும் கூட்டணியை உறுதி செய்யவும் பனையூர் அலுவலகத்தில் விஜயை கிரீஷ் சோடங்கர் உட்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். கூட்டணி உறுதி செய்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரின் ஆதரவு கடிதத்தையும் விஜயிடம் வழங்கி இதை உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் என்று கூட்டணி ஆட்சி என்பது உறுதியாக அமையும் என்று கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள் பெற்றிருக்கின்ற நிலையில் பெரும்பான்மைக்கு 117 இடங்கள் தேவை என்பதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட்ட சில கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கலாம் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது.
1: ஒரு 20 வயசு பொண்ணு கவிதை பேசினா அழகா இருக்கும், கலாட்டம் பண்ணாலும் அழகா இருக்கும். ஆனா ஒரு சமயத்தில் கவிதை பேசிக்கிட்டு கலாட்டம் பண்ணினாலும், கலாட்டம் பண்ணிக்கிட்டு கவிதை பேசினாலும் எப்படி இருக்கும் இந்த பாட்டு கேட்டு புரிஞ்சுக்குங்க.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: இருப்பவர்கள்
4: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்ற இது சிஎம்ஆர் தமிழ் எஃப் எம் 101.3. தமிழ் சினிமாவின் மூத்த தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஆர் பி சௌத்ரி மறைந்ததான செய்தி வெளிவந்திருக்கின்றது. தென்னிந்திய சினிமாவின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பு செய்த தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி அவர்கள் நீண்டகாலமாகவே திரையுலகில் கவனிக்கத்தக்க ஒரு புள்ளியாக இருந்திருக்கின்றார். வயது மூத்தவராக இருந்தாலும் அவர் வீதி விபத்தில் பலியானமை குறித்து தகவல்கள் வெளிவந்த நிலையில் பலரும் தங்களுடைய துயரத்தை பகிர்ந்து வருகின்றனர். 99க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்தவர் அவர். இதில் தமிழ் சினிமா மட்டுமல்லாது தென்னிந்திய மொழிகளில் புதிய இயக்குநர்களை, புதுமுக நடிகர்கள் நடிகைகளை, வித்தியாசமான கதைகளை அறிமுகப்படுத்திய பெருமை ஆர் பி சௌத்ரி அவர்களுக்கு சொந்தமானது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்தாலும் சூப்பர் குட் பிலிம்ஸ் என்ற இந்த தயாரிப்பு நிறுவனம் என்பது திரையில் மிகவும் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பல புதியவர்களை அறிமுகமாக்கியிருந்தது. குறிப்பாக 1988 மலையாளத்தில் அதிபாபம் என்ற படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக திரை வாழ்க்கை தொடங்கிய ஆர் பி சௌத்ரி, தமிழில் புதுவசந்தம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கான வசந்த காலத்தை ஆரம்பித்து வைத்தார் என்று கூற வேண்டும். அவருடைய மறைவுக்கு பலரும் தற்பொழுது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக இயக்குநர் விக்ரமனை ாக அறிமுகப்படுத்தியவர் ஆர் பி சௌத்ரி என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பலரை அவர் தன்னுடைய திரைப்பட நிறுவனத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி சூப்பர் குட் 100வது படத்தை தயாரித்தாலும் அதை காண ஆர் பி சௌத்ரி இருக்க மாட்டார் என்ற விடயங்கள்தான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: WMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் மற்றும் இசபெல்லா மார்டின் ஆகியோர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை நேற்று ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களின் சார்பாக தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2025 நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2025-26 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 19 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளதாக நம்பப்படும் பிரபல பாதாள உலக கும்பலின் தலைவன் ஒருவனின் நெருங்கிய சகா மினுவாங்குட பகுதியில் வைத்து துப்பாக்கி ரவைகளோடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தின் காவத்து நீலகாமம் தோட்டத்தில் தொழிலாளர்களின் குடியிருப்பு அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மலையக மக்களுக்கு உடனடியாக நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனநாயக திருவிழாவில் வெற்றி பெற்றவர்கள் மக்கள் மீது பொறுப்புணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமிக்கும் பரிந்துரைக்கு இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் 3 உள்ளனர். முதல்வராக பதவியேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டணி அமைக்காமல் வெளியிலிருந்து ஆதரவை பெற்றும் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஆலோசனை கூறியிருக்கின்றார். சீன அரசாங்கத்துடன் ஒத்துழைத்ததாக அமைச்சர் ஒருவர் விசாரிக்கப்படுவதாக வான்கூவரின் முன்னாள் நகர முதல்வர் கூறியதை தொடர்ந்து தனது அமைச்சரவை அல்லது கட்சிக்குழு குறித்து RCMPயோ அல்லது கனடாவின் உளவு நிறுவனமோ ஒருபோதும் கவலைகளை எழுப்பவில்லை என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு மொழிச்சட்டத்தை நீதிமன்ற சவால்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சாசனத்தின் மேலதிகார பிரிவை மீண்டும் பயன்படுத்துவதாக கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரெஷெட் உறுதியளித்திருக்கின்றார். ஃபலூன் டாஃபா நிகழ்வு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதன் 34th ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அதன் பயிற்சியாளர்கள் ஒட்டோவாவில் கூடியபோது சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபலூன் டாஃபாவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதோடு ஷென் ஃபுனுக்கு எதிரான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலையீட்டு பிரச்சாரத்தையும் கண்டித்திருக்கின்றனர். ஈரானின் தலைநகர் டெஹ்ரானுக்கு மேற்கே அமைந்துள்ள ஆண்டிஷே நகரில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 8 உயிரிழந்ததாகவும் மேலும் 41 காயமடைந்ததாகவும் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதி முழுவதிலும் இஸ்ரேலிய படைகள் இன்று தொடர் சோதனைகளை மேற்கொண்டதோடு பல்வேறு பகுதிகளிலும் பல பலஸ்தீனியர்களை கைது செய்திருப்பதாக பலஸ்தீனிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்யும் நோக்கில் அமெரிக்காவும் அதன் வளைகுடா நட்பு நாடுகளும் இணைந்து ஐக்கிய நாடுகள் தீர்மான வரைவை உருவாக்கியுள்ளன. இந்த வரைவின் மீது வரும் நாட்களில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. ஈரானின் ராணுவத்திறனை நேற்று தினம் நிராகரித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் சரணடைதலின் அடையாளமான வெள்ளை கொடியை அசைக்க வேண்டுமென்றும் ஆனால் அதற்கான பெருமிதமற்ற மனநிலையின் காரணமாக அவ்வாறு செய்ய தயங்குகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார்.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: Sam Telephone puttam podi kale.
1: முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. சில பகுதிகளில் தொடர்ந்து மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது வெப்பநிலை 6°C. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 11 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலை 12°C, குறைந்த வெப்பநிலை 4°C.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் கலை விழாவும் பரிசளிப்பு வைபவமும் மே மாதம் 9 சனிக்கிழமை மதியம் 1:30 முதல், இலக்கம் 1335 ஹாவுட் அவென்யூ நோத்தில் அமைந்திருக்கின்ற ஜே கிளாக் ரிச்சர்ட்சன் கொலிஜியேட்டில் நடைபெறும். 6479849857.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:52 நிமிடம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்ததன் மூலமாக தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நிலையை காங்கிரஸ் அடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியானதில் இருந்து தொடர்ந்து பல ஊடகங்களும் இது தொடர்பான செய்திகளையே தற்பொழுது பதிவிட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
1: Veggies fresha, price besta, delivery fasta. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இருந்து வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
3: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற உங்கள் வாகனத்திற்கு

சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: வெளிநாட்டவர் ஒருவருக்கு வீடு அல்லது ஏதேனும் சொத்துக்களை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு வழங்கினால் அதுகுறித்து அருகிலுள்ள காவல் நிலையத்தில் அறிவிக்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப் யூ வூட்ல கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். சில வெளிநாட்டவர்கள் இவ்வாறு வீடுகளை வாடகைக்கு பெற்று நிதி சார்ந்த குற்றச் செயல்களில் ஈடுபடும் நிலைமை காணப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் சமூக அபிவிருத்தி முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் பல்துறை நிதியுதவி ஒப்பந்தத்தின் கீழ் முன்னுரிமை திட்டங்களாக தெரிவு செய்யப்பட்ட 6 திட்டங்களின் பணிகள் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2025 ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமரின் இலங்கை அரச உத்தியோகபூர்வ பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்டது. அதன்படி பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் கிராமப்புற தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் கைத்தறி பயிற்சி மையங்கள் அமைத்தல், முன்கூட்டியே பிறக்கும் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு அமைத்தல், சிறப்பு சுகாதார சேவைகளை மேம்படுத்த கண், காது, மூக்கு, தொண்டை, ENT மற்றும் மனநலப் பிரிவுகள் அமைத்தல், விதை உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஒப்பந்த விவசாய குழுக்கள் உருவாக்கம், ஆரோக்கிய மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்காக நிலைபேறான ஆயுர்வேத கிராமம் அமைத்தல், மேலும் உட்கார்ந்து சிகிச்சை பெறும் வசதிக்காக மத்திய ஆயுர்வேத மருந்தகம் கட்டிடம் அமைத்தல் உட்பட இந்த 6 திட்டங்களுக்கான தனிப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக பண்டார ஆகியோரினால் கையெழுத்திட்டு பரிமாறப்பட்டன. இலங்கையின் நகர்ப்புறங்களில் வசிக்கும் பாடசாலை செல்லும் சிறுவர்களில் 10-15% பேர் அதிக எடை அல்லது உடற்பருமன் கொண்டவர்களாக இருப்பதாக சிறுவர் நல மருத்துவ நிபுணர் மகேஷ விஜயவர்தன கவலை தெரிவித்துள்ளார். உலகளவில் பொது சுகாதாரத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கின்ற சிறுவர் உடற்பருமன் தற்பொழுது இலங்கை போன்ற குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளிலும் வேகமாக அதிகரித்து வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக கொழும்பு போன்ற நகர்ப்புறங்களில் ஒரே நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடும் மற்றும் உடற்பருமனம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனை ஊட்டச்சத்து குறைபாட்டின் இரட்டை சுமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறுவர்களின் வயது மற்றும் பாலினத்துக்கு ஏற்ப சரிசெய்யப்பட்ட உடல்நிறை குறியீட்டுச் சுட்டன் மூலம் இது அளவிடப்படுகின்றது. இலங்கை முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 4000-க்கும் அதிகமான அதிபர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வெற்றிடங்களுக்கு தகுதியானவர்களை தாமதமின்றி உடனடியாக தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனிவிரட்ன உறுதியளித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் அதிபர் ஆட்சேர்ப்புக்கான போட்டி பரீட்சை சில தொழில்நுட்ப காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு கூடிய விரைவில் பரீட்சையை நடத்தி உரிய நியமனங்களை வழங்க தேர்வுகள் ஆணையகம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆதார் அட்டையில் மாற்றம் வர உள்ளதாக வெளியான தகவல்களை இந்திய மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஆதார் அட்டையில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. மேலும் இந்த தகவலில் ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் QR கோட் மட்டுமே இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புமாறு மக்களை அது கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் பெயர், முகவரி அல்லது பிறந்த திகதி போன்ற தனிப்பட்ட விவரங்களை ஆதார் அட்டையில் நீக்கும் வகையில் ஆதார் அட்டையை மறுவடிவமைப்பு செய்யும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் சட்டவிரோதமாக ஊடுருவுபவர்கள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே புதிதாக ஆதார் வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திடமும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லுமாறு கூறி இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஆட்சியமைக்க நிபந்தனையுடன் ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. பிரிவினைவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்காக கையொப்பமிட்ட கடிதம் வெளியாகியிருக்கின்றது. இதில் உள்ளூராட்சி தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. விஜய் முறைப்படி கேட்டுக் கொண்டதை அடுத்து ஆதரவு தெரிவித்திருப்பதாக கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கின்றார்.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:10 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோட்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா? பிரைவேட் மோட்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோட்கேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காக பிரபல வங்கி டிடி, ஸ்கோஷியா மற்றும் நேஷனல் பேங்க் போன்ற வங்கிகளில் பிரதி செல்வம் மோட்கேஜை பெற்றுத் தருகின்றார். அலையுங்கள் 416-268-0155. உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். டெட் கான்சலிடேஷன் மூலமாக பல கடன்களை ஒன்றாக்கி கடனை 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிசினஸ் லோன்ஸ் போன்றவற்றையும் ஃபாஸ்ட் அப்ரூவலோடு பெற்றுத் தருகின்றார் பிரதி செல்வம். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோட்கேஜ் பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலமாக மோட்கேஜை பெற்றுத் தருகின்றார். டிடி, ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற வங்கிகளில் உங்கள் நம்பிக்கையான மோட்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள மோட்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155 பிரதி செல்வம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன திரைப்பட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334.
7: வரலாற்றில் இன்றைய நாள் மார்ச் 6, 1979 ஒமார் கயாம் ஈரான் நாட்காட்டியை அமைத்து முடித்தார். 1521 பெர்டினன் மெகலன் குவாம் தீவை அடைந்தார். 1788 கைதிகளை குடியமர்த்தும் திட்டத்தில் முதற்படியாக முதலாவது தொகுதி கைதிகள் அடங்கிய கப்பல் நோத்போக் தீவை அடைந்தது. 1790 மதுரை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1940 குளிர்கால போரில் பின்லாந்துக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையில் தற்காலிக போர் ஓய்வு ஒப்பந்தம் ஏற்பட்டது.
8: வரலாற்றில் இன்றைய நாள்.

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்க ஜனாதிபதி ஹோமுஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கின்ற கப்பல்களை வழிநடத்தக்கூடிய அமெரிக்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஈரான் போருக்கு முடிவு காணும் ஒப்பந்தத்துக்கு வாய்ப்பு வழங்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். சமூக ஊடக பதிவில் இந்த நடவடிக்கை ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே நிறுத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருப்பதோடு, மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுமா என்பதை மதிப்பீடு செய்வதே இதனுடைய நோக்கம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் ஈரானுடைய துறைமுகங்களை எதிர்த்து அமெரிக்கா விதித்த தடுப்பு நடவடிக்கை தொடரும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த முடிவு பாகிஸ்தான் உட்பட்ட சில நாடுகளுடைய கோரிக்கையையும் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் கிடைத்த வெற்றியையும் மேலும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் வெள்ளை மாளிகை இதுகுறித்து மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. பேச்சுவார்த்தைகள் மந்தமாக இருந்தாலும் சுமார் ஒரு மாதத்துக்கு முன் அமலுக்கு வந்த தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்ந்தும் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இரண்டாவது நாளாகவும் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் போரினுடைய ஆரம்ப தாக்குதல் கட்டம் முடிந்துவிட்டதாகவும் அமைதி நிலை தொடர்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் ஈரான் தனது அணுத்திட்டம் தொடர்பான அமெரிக்க கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்றும் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் ரூபியோ வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அவர்கள் சீனாவுக்கு செல்லுகின்ற நிலையில் சீனா ஈரானை நீரிணையை திறப்பதற்கான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த சந்திப்பாக இருக்கக்கூடும் என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் தொடர்ந்து நீரிணையை தடுத்து வைத்திருப்பதன் மூலமாக சீனாவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இப்பொழுது இந்த வாய்ப்பை அது இந்த நீரிணையை திறப்பதற்கான ஒரு அழுத்தமாக பாவிக்கும் என்று செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. 7:17 புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
5: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அழையுங்கள், 416-837-7795, 416-837-7795.
6: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

CMR. CMR Tamil FM 101.3 செய்திகள். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் மற்றும் இசபெல்லா மார்டின் ஆகியோர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை நேற்று ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களின் சார்பாக தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2025 நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2025-26 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 19 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளதாக நம்பப்படும் பிரபல பாதாள உலக கும்பலின் தலைவன் ஒருவனின் நெருங்கிய சகா மினுவாங்குட பகுதியில் வைத்து துப்பாக்கி ரவைகளோடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தின் காவத்து நீலகாமம் தோட்டத்தில் தொழிலாளர்களின் குடியிருப்பு அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மலையக மக்களுக்கு உடனடியாக நில உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனநாயக திருவிழாவில் வெற்றி பெற்றவர்கள் மக்கள் மீது பொறுப்புணர்வுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமிக்கும் பரிந்துரைக்கு இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் 3 உள்ளனர். முதல்வராக பதவியேற்க உள்ள தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டணி அமைக்காமல் வெளியிலிருந்து ஆதரவை பெற்றும் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஆலோசனை கூறியிருக்கின்றார். சீன அரசாங்கத்துடன் ஒத்துழைத்ததாக அமைச்சர் ஒருவர் விசாரிக்கப்படுவதாக வான்கூவரின் முன்னாள் நகர முதல்வர் கூறியதைத் தொடர்ந்து தனது அமைச்சரவை அல்லது கட்சிக்குழு குறித்து RCMPயோ அல்லது கனடாவின் உளவு நிறுவனமோ ஒருபோதும் கவலைகளை எழுப்பவில்லை என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு மொழிச்சட்டத்தை நீதிமன்ற சவால்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சாசனத்தின் மேலதிகார பிரிவை மீண்டும் பயன்படுத்துவதாக கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் ஃபிரெஷெட் உறுதியளித்திருக்கின்றார். ஃபலூன் டாஃபா நிகழ்வு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதன் 34வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அதன் பயிற்சியாளர்கள் ஒட்டோவாவில் கூடியபோது சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபலூன் டாஃபாவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதோடு ஷென் ஃபுனுக்கு எதிரான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலையீட்டு பிரச்சாரத்தையும் கண்டித்திருக்கின்றனர். ஈரானின் தலைநகர் டெஹ்ரானுக்கு மேற்கே அமைந்துள்ள ஆண்டிஷே நகரில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் குறைந்தது 8 உயிரிழந்ததாகவும் மேலும் 41 காயமடைந்ததாகவும் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதி முழுவதிலும் இஸ்ரேலிய படைகள் இன்று தொடர் சோதனைகளை மேற்கொண்டதோடு பல்வேறு பகுதிகளிலும் பல பலஸ்தீனியர்களை கைது செய்திருப்பதாக பலஸ்தீனிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்யும் நோக்கில் அமெரிக்காவும் அதன் வளைகுடா நட்பு நாடுகளும் இணைந்து ஐக்கிய நாடுகள் தீர்மான வரைவை உருவாக்கியுள்ளன. இந்த வரைவின் மீது வரும் நாட்களில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. ஈரானின் ராணுவத்திறனை நேற்று தினம் நிராகரித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் சரணடைதலின் அடையாளமான வெள்ளை கொடியை அசைக்க வேண்டுமென்றும் ஆனால் அதற்கான பெருமிதமற்ற மனநிலையின் காரணமாக அவ்வாறு செய்ய தயங்குகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். CMR Tamil FM 101.3 செய்திகள். டொரண்டோ பெரும்பாகத்தில் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது வெப்பநிலை 6°C. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 16 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 12°C. மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே தென்படுகின்றன. அதி குறைந்த வெப்பநிலை 4°C ஆக இருக்கும். நாளைய தினம் முகில் கூட்டம் நிறைந்து சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். இருந்தபோதிலும் நாளை மழைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. நாளையும் இதேபோன்ற வெப்பநிலையே இருக்கும். அதிகுடி வெப்பநிலை 12°C, குறைந்த வெப்பநிலை 4°C.

0: நேரம் காலை 7:41 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்குவது குறித்து தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களோடு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக தேர்தல் களம் என்பது மாற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் இதுவரை காலமும் 2 துருவங்களாக இருந்த அரசியல் என்பது தற்பொழுது மாற்றம் பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது எதிர்காலத்தில் எவ்வாறான தாக்கங்களை கொண்டுவரும் என்பது தொடர்பாகவும் தூர நோக்கோடு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருப்பதாக பார்க்கப்படுகின்ற நிலையில் ஒருவரும் நினைக்காத பல மாற்றங்களை தற்போதைய இந்த நிலை என்பது கொண்டு வந்திருப்பதை பார்க்கலாம். இன்று காங்கிரஸோடு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்திருக்கின்றது. ஏற்கனவே அது உறுதியாகி இருக்கின்ற நிலையில் வேறு என்னென்ன கட்சிகள் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டுச் சேரப்போகின்றன என்ற கேள்விகள் தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற நிலையில் இப்பொழுது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலை பொறுத்தவரையில் நேற்று முன்தினம் தேர்தல் முடிவுகள் வெளியானது முதலேயே பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதிமுகவை பொறுத்தவரையில் 169 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டிருந்தது. இதில் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு அது தள்ளப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை அடைந்ததில் இருந்து அதிமுக ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டு எழுந்து வரும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இப்பொழுது 108 இடங்களை பிடித்திருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க உரிமை கூறியிருக்கின்ற சூழலில் இந்த கட்சியோடு கூட்டுச் சேர்வது குறித்து தற்பொழுது ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இந்த கட்சிக்குள் 2 பிரிவினர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் இன்னும் ஒரு பிரிவினர் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்க தயார் இல்லாத நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தாவேகாவோடு ஆதரவு வழங்கி கூட்டணியில் சேர வேண்டும் என்ற அழுத்தத்தை அவர்கள் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு இப்பொழுது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் என்ன முடிவை அவர் எடுக்கப் போகின்றார் என்பதுதான் இப்பொழுது பெரும் கேள்வியாக இருக்கின்றது. அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த நிலைப்பாட்டிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மதச்சார்பற்ற கட்சிக்கு ஆதரவு அளிப்பதில் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பதோடு தாவைக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து தற்பொழுது தாங்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக இன்று அறிவித்திருக்கின்ற நிலையில் பெரும்பான்மைக்கு இன்னும் 6 பேரின் ஆதரவு தேவைப்படுகின்ற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட்ட கட்சிகளுக்கு ஆதரவு கோரி தமிழக வெற்றிக் கழகம் கடிதம் அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் இது தொடர்பான முடிவை தாங்கள் 11:30 அறிவிக்க இருப்பதாக தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் நாளைய தினம் தமிழக முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பதவியேற்க உள்ள நிலையில் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டணியில் சேரப்போகின்றன என்ற கேள்விகள் தான் இப்பொழுது மேலோங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
3: இல்ல
2: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
4: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆல்பர்ட்டாவில் பல மில்லியன் கணக்கான தனிப்பட்ட தகவல்கள், பிரிவினைவாத குழுவின் இணையதளத்தில் வெளிப்படையாக கிடைத்த சம்பவம் குறித்து கடும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த தகவல்கள் எப்பொழுது யாருக்கு தெரிந்தது என்ற விவகாரம் தற்பொழுது தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில், முன்னாள் முதல்வர் ஜேசன் கெனி அவர்கள் தன்னுடைய வீட்டு முகவரி உட்பட்ட தனிப்பட்ட தகவல்கள் அந்த பிரிவினைவாத குழுவின் கூட்டத்தில் பகிரப்பட்டிருப்பதாக தற்பொழுது குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதையடுத்து தான் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தனது தனிப்பட்ட தகவல்கள், குறிப்பாக தன்னுடைய வீட்டின் முகவரி, அண்மையில் இடம்பெற்ற ஆல்பர்ட்டா பிரிவினைவாத நிகழ்வில் பொதுமக்கள் முன்னிலையில் திரையில் காட்டப்பட்டதாக தான் புரிந்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தனியுரிமை பாதுகாப்பு குறித்த பெரும் கவலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும், அதிகாரிகள் இந்த தகவல் கசிவு தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தான் சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதான தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு பல முக்கிய நபர்களுடைய தகவல்கள் கசியவிடப்பட்டிருப்பது என்பது பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான விடயமாக பார்க்கப்படுகிறது.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வாகன விபத்தில் சிக்கிவிட்டீர்களா? ஸ்லிப் அண்ட் ஃபோல் விபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படுகின்ற சட்ட நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிப்போடு சேவை செய்து வருகின்ற தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் தமிழ் மக்களின் அன்பும் ஆதரவுக்கும் இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபோல் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு மிக்க சேவை, இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்குகின்ற நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூ, ப்ரோக்ரஸ் அவென்யூ அண்ட் மார்க்கம் ரோட் சந்திப்பில் ஸ்கார்போவில் அமைந்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 416-271-5992. மீண்டும் நினைவூட்ட விரும்புகின்றோம், உங்கள் விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ள

0: மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
1: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
3: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
4: 416-993-8443.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நேரம் காலை 8 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: பிரபலமான செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐ குறித்து தனியுரிமை கண்காணிப்பாளர்கள் இன்று அறிக்கையை வெளியிட திட்டமிட்டிருக்கின்றனர். ஒட்டவாவில் நடைபெறும் சந்திப்பில் அவர்கள் தங்கள் முடிவுகளை பற்றி விவாதிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய தனியுரிமை ஆணையாளர் பிலிப்பி டஃபீஸின் அனுமதியின்றி தனிப்பட்ட தகவல்களை சேகரித்தல், பயன்படுத்துதல் மற்றும் வெளியிடுதல் தொடர்பான முறைப்பாட்டை தனது அலுவலகம் விசாரித்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த கண்டுபிடிப்புகளை அவர் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா மற்றும் கியூபெக் மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் இணைந்து கூட்டு விசாரணையை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வேகமாக மாறி வருகின்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஈடுகொடுப்பதிலும் அவற்றை முந்திக் கொள்வதிலும் எவ்வளவு முக்கியம் என்பதனையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பணியில் இருந்தபொழுது நெடுஞ்சாலை விபத்தில் உயிரிழந்த ஒன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரியான பிராண்டன் மெக்கலம் இன்று நினைவு கூறப்படுகின்றார். அத்துடன் அவருடைய இறுதிச் சடங்கு இன்று காலை கோபோக்கில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையில் இணைந்த சார்ஜன் பிராண்டன் மெக்கலம் April 27 டொரண்டோவுக்கு கிழக்கே உள்ள நெடுஞ்சாலை 401 மோட்டார் சைக்கிள் தொடர்புடைய விபத்தில் உயிரிழந்தார். இறுதி ஊர்வலம் ஓஷுவாவில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து காலை 8:30 புறப்பட்டு நெடுஞ்சாலை 401 கிழக்கு நோக்கி பயணித்து 1 மணி நேரத்துக்கு பின்னர் கோபோக்கை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மால்கமின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது விருந்தினர்கள், அவசரகால மீட்பு பணியாளர்கள் ஆகியோர் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று OPP தெரிவித்திருக்கின்றது. அலர்ட் ரெடி அமைப்பிலிருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சோதனை செய்தியும் அதன் ஒலியும் தொலைக்காட்சி, வானொலி மற்றும் ஏனைய சாதனங்களில் இன்று ஒளிபரப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கியூபெக் மற்றும் சஸ்கச்வான் தவிர ஏறக்குறைய அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களிலும் காலை முதல் பிற்பகல் வரையிலான குறிப்பிட்ட நேரங்களில் சோதனை செய்திகள் வெளியிடப்படும் என்றும் ஒன்டாரியோவின் சோதனை நாளைய தினம் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு வழக்கமாக மே மற்றும் நவம்பர் மாதம் சோதிக்கப்படுவது வழமை. இது அமைப்பு செயல்படுவதை உறுதி செய்வதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் கனடா மேற்கொள்ளுகின்ற முயற்சியின் ஒரு பகுதியாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்திருந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போர் நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கின்ற அவர், தாக்குதலின் நோக்கங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுவிட்டதாகவும் போரின் ஆக்கிரமிப்பு கட்டம் முடிந்துவிட்டதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் ஹோமோஸ் நீரிணையில் சிக்கியிருக்கின்ற வணிக கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நோக்கத்தோடு ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற புதிய தற்காப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீரிணையை முழுமையாக திறப்பது தொடர்பாக ஈரானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே அமெரிக்க ஜனாதிபதி விரும்புவதாகவும், எனினும் ஈரான் இன்னும் அந்த ராஜதந்திர வழியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் பாகிஸ்தானின் வேண்டுகோள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஹோமோஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை நகர்த்தும் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். டொனால்டு டிரம்ப் தனது ட்ருத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீதான போரில் அமெரிக்கா அடைந்துள்ள மகத்தான வெற்றிகள் மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுடன் இறுதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள பாரிய முன்னேற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு கையெழுத்திடப்படுகின்றதா என்பதனை கண்டறியவே இந்த தற்காலிக இடைநிறுத்தம் என்றும், அதேவேளையில் ஹோமோஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழுவீச்சில் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்தளி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைனின் சப்ரோசியா நகர் மீது அடுத்தடுத்து 4 குண்டுகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இதில் கட்டமைப்புகள், கார் பழுதுபாக்கும் நிலையம் உட்பட்டவை சேதமடைந்தன. இந்த தாக்குதல் காரணமாக கடும் தீ பரவியிருப்பதாகவும், மீட்புப் படையினர் சென்றடைந்த நிலையில் ட்ரோன்கள் மூலம் 2வது கட்ட தாக்குதலை ரஷ்ய படைகள் மேற்கொண்டதாகவும் சப்ரோசியா நகர கவுன்சில் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் 20 பேர் காயமடைந்தனர். இதனிடையே இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை சோவியத் யூனியன் வீழ்த்தியதை கொண்டாடும் வகையில் வருகின்ற 8ஆம் மற்றும் 9ஆம் தேதிகளில் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருக்கின்றது. எனினும் இன்று இரவு முதலே போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று யுக்ரைன் வலியுறுத்தியிருக்கின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய 49ஆவது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஹைதராபாத்தில் நடைபெறுகின்ற போட்டி டொரண்டோ நேரப்படி காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். இதுவரை விளையாடிய 9 போட்டிகளில் 6 போட்டியில் வெற்றி பெற்று பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளி பட்டியலில் 1வது இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் 10 போட்டிகளில் 6 போட்டியில் வெற்றி பெற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222 J.ca.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
8: க்ளோசிங் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோர்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா? பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதி செல்வம் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றார். 416-268-0155. உங்கள் வீட்டுக் கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். டெட் கான்சல்டேஷன் மூலமாக பல கடன்களை ஒன்றாக்கி கடனை 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் ஈக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜஸ், இதைத் தவிர பிசினஸ் லோன்ஸுக்கும் ஃபாஸ்ட் அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களும் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் ஊடாக மோர்கேஜை பெற்றுத் தருகின்றார். அத்தோடு பிரபல வங்கிகளான TD, ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற வங்கிகளில் உங்கள் மோர்கேஜை பெற்றுத் தருகின்றார். உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம். அழையுங்கள் 416-268-0155, 416-268, 0155.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
13: வரலாற்றில் இன்றைய நாள் மார்ச் 6, 1945, ரொமேனியாவில் கம்யூனிச அரசு பதவிக்கு வந்தது. 1946 வியட்நாம் போரில் ஹோசி மின் பிரான்சுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பிரான்ஸ் வியட்நாமை பிரெஞ்சு ஒன்றியம் மற்றும் இந்தோனேஷிய கூட்டமைப்பினுள் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட பகுதியாக ஏற்றுக்கொண்டது. 1953 ஸ்டாலினின் மறைவை அடுத்து சோவியத்தின் பிரதமராகவும் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை செயலாளராகவும் கியோகி மலன்கோவ் பதவியேற்றார். 1957 ஐக்கிய ராஜ்ய குடியேற்ற நாடுகளான கோல்கோஸ் மற்றும் பிரித்தானிய டோக்கலாந்து ஆகியன இணைந்து கானா குடியரசு என்ற பெயரில் விடுதலை பெற்றன. வரலாற்றில் இன்றைய நாள்
14: புத்தம் புதி காலை.

0: வணக்கம் நேர்களை, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில், தேர்தல் களம் சூடுபிடித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டில் நாளைய தினம் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்க இருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதே நேரத்தில் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான நடைமுறைகளும் தற்பொழுது பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஆளுநரை சந்தித்திருக்கின்ற விஜய் இது தொடர்பான பல விடயங்களை பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒருபுறம் இவ்வாறான அரசியல் நடைமுறைகள் இருந்தாலும், மறுபுறத்தில் கூட்டணியை சேர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இவ்வாறான கூட்டணி இணையக்கூடிய கட்சிகளுக்கான அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு, இன்றைய தினம் அனைவராலும் எதிர்பார்த்தப்பட்ட காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கின்றது. 5 இடங்களை இந்த தேர்தலில் தக்க வைத்துக் கொண்ட காங்கிரஸ் ஆனது தற்பொழுது விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்தோடு கைகோர்த்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக கவனித்த ஒரு விடயமாக இருப்பதோடு, இனி வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்த ஆசனங்களை நிரப்புவதற்கு எந்தெந்த கட்சிகள் கூட்டணியை போகின்றன என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது தாங்கள் இது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. மிக முக்கியமாக அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதிமுகவின் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இப்பொழுது இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக, விஜய்க்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்வைத்திருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதிமுகவுக்குள் 2 பிரிவினர், ஒரு தரப்பு ஆதரவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதாகவும், மற்றைய தரப்பு ஆதரவை வழங்காமல் தாங்கள் தனித்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் முன்னிறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். விஜயனுடைய வெற்றி களிப்பில் விஜயனுடைய தொண்டர்கள் ஈடுபட்டாலும் கூட, இந்த பெரும்பான்மையை பெறுவது என்பது ஒரு சவால் மிக்க பொழுதாகவே கலைந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கு ஒரு பலமான ஆசனங்களை பெற வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இருந்த போதிலும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பது என்பது விஜய்க்கு அளித்த ஆதரவில் ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்தக்கூடுமா என்ற கவலைகள் இருக்கின்றன. காரணம், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த நிலையில், அந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியோடு இப்பொழுது சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்துவது என்பது எவ்வாறு பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் சுரேஷ்?
1: வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. இந்த விவகாரத்தை நாங்கள் ஈழத் தமிழர்கள் விவகாரத்தில் இருந்து சற்றே புறந்தள்ளி தமிழக அரசியல் என்கின்ற ரீதியில் முதலாய நிலைமையாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த காங்கிரசுடனான கூட்டணி என்பது தொடர்ச்சியாக கட்சிகளால் ஏற்புடையதாக ஏற்கப்பட்ட, அவர்கள் வந்து அதாவது வந்து காங்கிரஸ் என்பது பல மாநிலங்களிலும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உசாத்துணையான கட்சியாக தற்பொழுது பரிணமித்து வருகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பல பத்தாண்டுகளாக இருந்த ஒரு பூர்வீக உறவில் இருந்து காங்கிரஸ் என்பது தனிமைப்படுத்தப்பட்டு அது நிச்சயமாக ஒரு புதிய கட்சியோடு இணைந்து செயலாற்றுகின்ற அணியாக தன்னை அறிமுகப்படுத்திவிட்டது. இதற்கான முஸ்தாபை இட்டதே, அதாவது வந்து ராகுல் காந்தி வாக்கு தெரிவித்தல் இருந்தாகட்டும், அல்லது தேர்தலின் பொழுதே தான் பழைய காங்கிரஸை ஆதரிப்பவனாகத்தான் இருக்கின்றேன் என்று விஜய் கூறியதாக இருக்கட்டும், அது அவர்களிடையே ஒரு பலமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்பொழுது உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த கட்சிகள் இவ்வாறெல்லாம் ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஈடுபட்டன என்று பார்த்தால் ஒவ்வொரு கட்சிகளிலும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கின்றது. அது நாங்கள் தவிர்த்து செல்ல முடியாதபடி அது காலம் எங்களுக்கு தந்த ஒரு கசப்பான உணர்வாக இருக்கின்றது. அது தொல் திருமாவளவனாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், ராஜீவ்காந்தியின் மறைவின் பின்னாக எழுச்சி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போதான காலம் என்பது மிகவும் ஒரு கடினமான காலமாக இருந்தது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். இவையெல்லாம் மத்திய அரசின் மற்றும் தங்களுடைய மேலாதிக்கமாக இருக்கின்ற உளவுத்துறையின் அறிவுறுத்தல்களின்படி சில வேளைகளில் செயற்படுகின்ற தன்மை என்பதையெல்லாம் ஏற்படுகின்ற நிலை என்பதை நாங்கள் அந்த ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். எனவே அதற்கும் அங்கே தமிழகத்தில் இருக்கின்ற அரசியலுக்கும் இடையே ஒரு முடிச்சு போடுவது என்பது காலத்திற்கு ஏற்றதாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது.
0: தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஈழத்தமிழர் பிரச்சினை, குறிப்பாக கச்சதீவு விவகாரம் போன்ற விடயங்களை எல்லாம் விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தின் போதே வைத்து உலகத் தமிழர்களுடைய ஆதரவை பெற முயற்சித்திருந்தது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கக்கூடாதா?
1: இல்லை, அதை பார்க்கலாம். ஆனால் விஜய் கூட தனது நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் பெற வேண்டிய தேவையை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது வந்து சாத்திய பாடுள்ள விடயங்களை ஆராய்வது என்பதுதான் தற்பொழுது அதன் முன்னுள்ள தலையாய கடமை. கச்சதீவை மீட்பது என்பது கனவிலும் நடைபெற முடியாத இந்தியாவால் கொடுக்கப்பட்ட ஒரு விவகாரம். இந்தியா கச்சதீவு விவகாரத்தில் மாற்று நடவடிக்கை ஒன்றை எடுக்க முனைந்தால் அது இலங்கை தீவு என்கின்ற ஒரு தனது மைய புள்ளியை தனது பாதுகாப்பு வலயத்திலிருந்து இறக்கும். இவ்வாறு கூறுங்கள், இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற கிமுஸ் பொருணையில் எவ்வாறு அண்டையில் உள்ள நாட்டில் உள்ள ரேடர்களோ அல்லது இயந்திரங்களோ முக்கிய பங்கு வகிக்கின்றன. எதிர்கால போர் என்பது ராணுவங்களால் போராடப்படுகின்ற ஒரு போர் அல்ல. அவை வந்து இந்த இயந்திரங்களால், அதாவது AI எனப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த அணுகுமுறையாலும் ஆளற்ற சிறு சிறு பறப்பு விமானங்களாலும் போகின்ற போர் முனையாக மாறிவிட்டது. இந்த நிலையில் இவ்வாறான முயற்சிக்கு இந்தியா ஈடுபடுமா என்றால் இல்லை என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. இப்பொழுது இந்தியாவை விட பாகிஸ்தான் உலகில் பெரிய அளவில் மதிக்கின்ற நாடாக மாறிவிட்டது. ஜெய்சங்கர் என்கின்ற பேரோ மோடி என்கின்ற பேரோ எங்கும் தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது பாகிஸ்தான் பிரதமரும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியும் இந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ஈடுபட்டு அவர்கள் உலக நாடுகளின் கவனத்தை மிகவும் தங்களை திருப்பிவிட்டதாகவும், அதேவேளை ஒரே ஒரு நாடு உலகத்தில் சீனாவினுடைய ஆயுதங்களையும் அணுகுமுறைகளையும் அறிவையும் பெறுவதாகவும், அமெரிக்காவின் அறிவை பெறுவதாகவும், ஆயுதங்களை பெறுவதாகவும், ரஷ்யாவினுடைய அதை பெறுவதாகவும் இருக்கும் என்றால் உலகத்தில் ஒரே ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது. எனவே இந்தியா என்று ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது, தனது ராஜதந்திரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான நிலையில். இந்த நிலையில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு, அவருடைய கருத்தாடல் என்பது சில வேளைகளில் காலத்தை இன்னும் 5 வருடங்களை ஈழத்தமிழர்களுக்கு எந்தவித ஒரு விடிவும் இல்லாமல் எடுத்துச் செல்வதற்காக கொடுக்கின்ற உந்துதலாக இல்லாமல் அவர்களுக்கான தீர்வு திட்டத்திற்கான ஒரு வழிமுறைகளையும், நடைபெற்ற விடயங்களுக்கான உண்மைகளை கண்டறிவதற்கான விடயங்களையும் ஆராய்வதாக இருந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் 30-40 ஆண்டுகள், நேற்று தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்து இன்று 51வது ஆண்டாக இருக்கின்ற பொழுது, இந்த 50 வருடங்களிலும் கால எடுப்பு என்பதைத்தான் இந்த தமிழக அரசியல் செய்து வந்திருக்கின்றதை ஒழிய ஒரு ஆரோக்கியமான பங்காக அவர்களை மாற்றுகின்ற தன்மைக்கு இந்த முறையாவது நாங்கள் இட்டுச் செல்ல வேண்டும் என்றால், அங்கே இப்பொழுது இருக்கின்ற கட்சிகள் என்பன ஈழத்தில் அவர்கள் ஒரு மாகாண சுயாட்சி அல்லது ஒரு, அதாவது வந்து ஒன்றிணைந்த அரசிற்குள் ஒரு தீர்வை நோக்கியதான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே விஜய் அவர்களுக்கு சார்ந்துள்ள அவர்களுடைய அறிவுக்குழு அல்லது திங்க் டேங்க் அல்லது ஆலோசகர்கள் அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளலாம், எவ்வாறாக நட்பு ரீதியில் இந்த விடயங்களை ஆராய்ந்து அரசிற்கு அழுத்தம் கொடுப்பது போன்ற விவகாரங்களை ஆராயலாம். மறுபக்கமாக நீங்கள் கேட்ட இந்த கேள்வியின் ஒரு பங்கமாக இருப்பது இந்த அண்ணா திராவிட இனிய கட்சிகள் ஆதரவு கொடுக்கின்ற பொழுது இப்பொழுது தோல் திருமாவளவன் பெறப்போகின்றார். அப்பொழுது நாங்கள் அவர் மஹிந்த ராஜபக்சவை போரின் பின் சந்தித்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு இருக்கின்றது. இவ்வாறானவற்றை நாங்கள் கடந்து கசப்பை ஏற்றிச் செல்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் பெற வேண்டிய தேவையை காலம் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அவர்கள் எங்களுக்காக செய்ய போகின்ற விடயம் என்பது ஆம், நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உறுதிமொழி இருக்கின்றது. அதைவிட அவர் ஒரு ஈழ தமிழ் மகளை மனம் முடித்தவர் என்கின்ற ஒரு நிலையில் அவருக்கு அது குறித்த பார்வை என்பது பலமாக இருக்கின்றது. அவர் அவ்வாறான நிலைகள் அந்த கடந்த காலங்களில் எல்லாம் கனடா போன்ற இடங்களில் எல்லாம் சாதாரணமாக வந்து செல்கின்ற ஒரு ஈழத்தமிழரின் மருமகராக இருந்தவர். அவ்வாறான ஒருவருக்கு நிலைமைகள் எல்லாம் புரிந்திருக்கும். ஆனால் அவர் செய்கின்ற பாதை என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்க வேண்டுமே தவிர, யார் இணைகின்றார்கள் என்பதை நாங்கள் தீர்மானிப்பதாகவோ அல்லது நாங்கள் அதில் தலையிடுவதாகவோ இருக்கக்கூடாது என்றால், அவர் இந்த ஆட்சிக்கு வந்ததே ஒரு திரைப்படத்தில் நடிப்பது போன்று அல்லது திரைப்படத்தை இயக்குவது போன்றது, இயக்குநருக்குரிய தகுதி கூட அவருக்கு இருக்கின்றது என்றால், திட்டமிட்டு எவ்வாறு மக்களை கவரலாம், எவ்வாறு செய்யலாம் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார். இத்தோடு அவர் பல இன்னும் பல மாவட்டங்களுக்கு சென்றிருந்தால் சில வேளைகளில் அவரது பெரும்பான்மை என்பது கிடைத்திருக்கும். ஆனால் அவரை எதிர்பார்க்காத ஒரு அரசு அமைக்கின்ற தன்மையை அவருக்கு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அவரை இந்த 5 வருடங்களை கடந்து செல்வது என்பது நிச்சயமாக தேவை. இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. தமிழக அரசியலில் கட்சி தாவல் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்சி தாவினால்தான் அது தடை செய்யப்படும். இப்பொழுது 5 மாகாண சட்டசபை உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸில் 3 பேர் விஜயின் கட்சிக்கு செல்வார்களாக இருந்தால் அவர்கள் அது அதாவது கட்சியை இணைப்பதான முயற்சியாக அது அங்கீகரிக்கப்படும். அதாவது 2/3 பெரும்பான்மையானவர்கள் வேறொரு கட்சிக்கு சென்றால் அது கட்சி இணைவாக பார்க்கப்படும். எனவேதான் காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்தது. காங்கிரஸ் இது சாதாரணமாக முடிவு எடுக்கவில்லை. காங்கிரஸில் இருந்து 3 MPக்கள் கட்சி தாவினால் காங்கிரஸ் கட்சியை அங்கே ஆட்சியில் இல்லாத அளவிற்கு அந்த சட்டமன்ற சட்டங்கள் இருக்கின்றன. அதே போல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டுள்ள ஒரு கட்சி, அதாவது கூறுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அவர்கள் மாறும் பொழுது எந்த வித இதுவும் இல்லை என்றால் 2/3 என்பது அவர்களுக்கு பொருந்தாது. இப்பொழுது 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் இந்த நிலை பொருந்தும்.
0: சரி, இந்த நிலையில் இப்பொழுது அதிமுகவை பொறுத்தவரையில் 2 தரப்பினர் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்களே இப்பொழுது விஜயோடு சேர வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்வைக்கின்றார்கள். இந்த விதி என்பது அந்த கட்சிக்கு பொருந்தக்கூடிய ஒரு நிலையை அறிந்துதான் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை மேசையில் அவர்கள் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறார்களா?
1: நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரையில் இருக்கின்ற ஒரே ஒரு அபாயம் என்னவென்றால் இருவருக்கும் இடையான சங்கேத மொழி ஒன்று. அதாவது வந்து அதிமுக என்பதும் திரைப்படத்துறையிலிருந்து வந்த MGR அவர்களாலும் அதனால் வழிநடத்தப்பட்ட அல்லது அவருடைய கதாநாயகியாக வந்த ஜெயலலிதாவாலும் கொண்டு செல்லப்பட்ட ஒரு கட்சியாகவும் திரைத்துறை சார்ந்த நபர்களால் எவ்வாறு அரசியல் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு ஆணித்தரமான நிலையை வகுத்த கட்சியாகவும் இருக்கின்ற காரணத்தால் இருவருக்கும் இடையே உள்ள ஆதரவு புலம் என்பது மாறுதல் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டது. அதாவது வந்து அதிமுகவின் வாக்காளர்கள் தமிழக வித்திக் கழகத்தை நோக்கி செல்லக்கூடியதற்கு மிகவும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இப்பொழுது இந்த கட்சி வெளியில் இருந்தால் கூட அதிமுக நிச்சயமாக இப்பொழுதும் தமிழக வித்திக் கழகத்தை கவுக்க முடியாது. எந்த ஒரு வாக்கெடுப்பின் பொழுதும் அவர்களுக்கு எதிராக செயற்பட முடியாது. திமுக முனையும் பொழுது அவர்களை காப்பாற்றுகின்ற கட்சியாகத்தான் இருக்கும். என்னன்னு சொன்னால் இருவருக்குமான வாக்கு வங்கி என்பது ஏறக்குறைய ஒருமித்த தன்மையை கொண்டது அல்லது இருவரிடையே மாறக்கூடியது. ஆனால் விஜயிடமிருந்து அதிமுகவுக்கு போகுமா என்று கேட்டால் அவ்வாறான நிலைமை இல்லை. என்றால் அவருக்கான எதிர்பார்ப்பு என்பது மிகவும் அதிகமாக மக்களால் விடுக்கப்படுகின்றது. இப்பொழுது இவ்வாறு கூறுங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக பொருளாதாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, அதாவது வட இந்திய தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் வட இந்திய செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் தமிழகத்தை பிரமிப்போடு பார்க்கின்ற ஒரு நிலையில் வைத்திருந்தது யாரும் மறக்க முடியாது. அதே போன்று இப்பொழுது இந்த ராஜீவ்காந்தி வழக்கு விவகாரமாக இருந்த நபர்களின் விடுதலை போன்றவையோ அல்லது இந்திய குடியுரிமையை இலங்கை அகதிகளுக்கு பெறுவது போன்ற விடயங்களை செய்தது போன்றவையோ அவற்றையும் அது செய்திருக்கிறது. எனவே அந்த நிலைமைகளை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆம், இப்போ இவ்வாறாக அதிமுக என்பது நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கும். ஆனால் நாங்கள் இந்த விவகாரத்தில் ஈழ தமிழர்களின் எதிர்பார்ப்பு என்பதை அவர்கள் நடைமுறை சாத்தியமான முறையில், அதாவது வந்து பிராக்மெட்டிக் பொசிஷன் என்கின்ற ஒரு நிலைக்கு விஜய் அவர்கள் வந்து அதனை செய்பவராக இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி ஊட்டல் மூலம் அவரால் இதன் சாதிக்க முடியுமா என்றால் அது 5 வருடங்கள், இன்னும் 5 வருடங்களை தமிழர்கள் விவகாரத்தில் கடத்தி செல்லத்தான் முடியும். ஆனால் அதிமுக என்பது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்றது போன்று ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. அவர்களில் இருந்து 2/3 பங்கானவர்கள் பிரிந்து செல்வது என்பது தற்பொழுது சாத்தியமில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அந்த அவரின் கீழுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களோ விஜய்க்கு எதிராக செயற்பட மாட்டார்கள். அல்லது எடப்பாடி பழனிசாமி விரும்பினால் கூட அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லாமல் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து அறிவிக்கலாம் என்று சொன்னால், அவர்களுக்குரிய அந்த வாக்கு அந்த வங்கி என்பது இந்த இவ்வாறான ஆதரவு தளத்தை கொண்டது.
0: செங்கோட்டையனை பொறுத்தவரையில் ஒரு பழம் பெரும் தலைவர், ஏற்கனவே விஜயனுடைய கட்சியில் அவர் கைகோக்கின்ற பொழுது கூறிய விடயங்கள் இன்று அது சாத்தியமாக இருக்கின்றன. இந்த நிலையில் அவருடைய வழிநடத்தலின் கீழ் அதிமுகவில் இருந்து ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தற்போதைய சூழலில் காணப்படுகிறதா?
1: இல்லை, அதான் செங்கோட்டையன் உண்மையிலேயே அதிமுகவில் ஒரு பிரபல்ய பிரமுகராக இருந்தவர். அவருடைய கட்சி தாவல் என்பது இல்லாமல் அவர்கள் கட்சியாக ஆதரவு அளிக்கக்கூடியதாக அல்லது பிறிதொரு கட்சியாக பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை எட்டுவதாக இருந்தால் அவர்களில் இரண்டில் மூன்று பங்கானவர்கள் செல்ல வேண்டும். அவ்வாறான நிலைமைக்கு செல்லாமல் தடுப்பது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்பொழுது ஆதரவை கொடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இப்பொழுது 113 உறுப்பினர்களை விஜய் கொண்டிருக்கின்றார். இதில் இப்பொழுது திருமாவளவன் சில வேளைகளில் பிரேமலதா அல்லது வேறு யாராவது 115 ஆக வந்துவிடும். அந்த 115 காணுமான ஆசனங்கள் தற்பொழுது. ஏனென்று சொன்னால் சபாநாயகராக ஒருவர் தெரிவு செய்யப்பட போகின்றார். சபாநாயகரை விஜய் அவர்கள் எதிர்கட்சி ஒரு ஆசனத்தை எடுத்த ஒரு கட்சியிலிருந்து தெரிவு செய்வாராக இருந்தால் அல்லது ஒரு கட்சி வென்ற ஒரு நபர் தான் சபாநாயகராக இருக்கப் போகின்ற என்ற விருப்பை தெரிவித்தால் இவர்களுடைய தற்பொழுதுள்ள நிலைமை போதும். ஏனென்றால் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வென்றிருக்கின்றார். ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்தியாக வேண்டும். அப்பொழுது அந்த எண்ணிக்கை என்பது 233 குறையும். அத்தோடு இந்த திருப்பத்தூர் என்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் 1 வாக்கால் வென்றிருக்கின்றார். அதாவது வந்து 2 வேட்பாளர்களும் 83,600 ஒருவர் 83,684 தோற்ற திமுக வேட்பாளர் 83,683 ஒரு வாக்கால் வென்றிருக்கின்றார். அது நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது. எனவே 2 ஆசனங்கள் தற்பொழுது இப்ப இவ்வாறான நிலையில் இருக்கின்றபடியால் 115 என்பது அவருக்கு தேவையான அளவு.
0: ஆனால் தொடர்ந்து இந்த நாடாளுமன்றம் இவ்வாறான ஒரு விளிம்பில் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் ஒரு 6 மாதத்தில் மீண்டும் கவலக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அல்லவா? அதற்காக அவர் ஏற்கனவே கூடுதலான ஆசனங்களை பெரும்பான்மையை பெறுவதற்கு பெற முயற்சிக்க மாட்டாரா?
1: இல்லை, இவருடைய பயணமும் இவருடைய மக்களை அணுகின்ற தன்மை என்பதும் இந்த 6 மாதங்களுக்குள் அதிகரிக்குமாக இருந்தால் அவரே அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் தயங்க மாட்டார். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் தெரியும் திமுகவின் வாக்கு வங்கி என்பதில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் தன்னால் அதிமுகவின் வாக்கு வங்கி என்பதை கவர முடியும் என்று. இப்பொழுது கூறுங்கள், அவர்களுடைய ஆய்வு எவ்வாறு இருக்கும் என்றால் இந்த ஏனைய இடங்களில் அவர்கள் சிறு சிறு வாக்குகளில் தான் தோற்றிருக்கின்றார்கள். 4,000 வாக்கு, 5,000 வாக்கு அல்லது 1,000 வாக்கு, 800 வாக்கு அல்லது ஒரு வாக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தொகை என்பது மிக குறைவு. 4,000 வாக்கில் தோற்ற இடத்தில் அவர்களால் வெல்லப்பட வேண்டிய மனங்கள் 2,001. அவ்வாறு 2,001 பேரை வென்றால் அந்த நபர் வென்று விடுவார். 4,000 என்கின்ற வித்தியாசம் இருக்காது. எனவே அவர்களை பொறுத்தவரையிலும் தெரியும் எவ்வாறு இனி வெல்லலாம் என்று. எனவே என்னை பொறுத்தவரையில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, அதிமுக என்பது அரசு கவுழ்ச்சி முயற்சியில் ஈடுபடாது. ஏனென்றால் அது தனது வாக்கு வங்கியில் பலத்த அடியை வாங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
0: இன்னொரு கேள்வி, இப்பொழுது இவ்வாறான ஒரு நிலை காணப்படுகின்ற பொழுது தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்பது சில வாக்குறுதிகள் நடைமுறை சாத்தியமற்றது என்று வெளிப்படையாகவே தெரியக்கூடியவையாக இருந்தது. தொடர்ந்து இவ்வாறான ஒரு ஆதரவு நிலையை மக்கள் மத்தியில் வைத்திருக்க வேண்டும் என்றால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அது எவ்வளவு வெகு விரைவில் அது நிறைவேற்றப்படுகிறதோ அந்த விஜயனுடைய ஆதரவு மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணத்தின் போது தங்கம் வழங்குவது போன்ற விடயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமான விடயமாக இருக்குமா? அதனை அவர் எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றார்? தன்னுடைய ஆதரவு நிலையை தக்க வைப்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய சவால் நிலை என்ன?
1: அவருக்குள்ள சவால் நிலையில் முக்கியமான நிலை என்பது மாற்று தெரிவை மேற்கொள்வது. அதாவது கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மாற்று தெரிவை மேற்கொள்ளக்கூடிய தேவை அவருக்கு இருக்கின்றது. அதாவது இலவச பயணங்கள், பெண்களுக்கான இலவச பயணங்களோ அல்லது 2,500 கொடுப்பனவோ அல்லது நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்களை விட முக்கியமான விடயங்கள் லஞ்ச ஊழல்களை களைதல், மக்களில் அரசை அணுகுவதில் உள்ள அதாவது நேர விரியத்தை குறைத்தல். இப்பொழுது ஒரு கோப்பு என்பது ஒருவருடைய மேசைக்கு செல்கின்ற பொழுது அந்த கோப்பு நகர்வதாக இருந்தால் இப்பொழுது பணம் பட்டுவாடா செய்யப்பட வேண்டும். அங்கே அந்த லஞ்சம் என்பது தலை தூக்கிய நிலை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவற்றில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும், மற்றது இலத்திரனியல் முறையில் இவர் அறிவித்தபடி இந்த அரச நிறுவனங்களை அணுகக்கூடிய முறைகளையும் ஏற்படுத்துவதோடு மருத்துவத்துறையில், அரச பொது மருத்துவத்துறையில் கூட இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன. அதாவது பிள்ளை பேற்றுக்கு செல்கின்றவர்களுக்கு கூட மருத்துவத்தை பார்க்கின்ற தாதிக்கு $500, ஊசி ஏற்றுகின்றவருக்கு $50 என்கின்ற லஞ்ச தொகைகள் அங்கு சாதாரணமான ஒரு வழக்கத்தில் உள்ளவையாக மாறிவிட்டன. அவற்றை மாற்றுகின்ற பொழுது மக்கள் இவற்றை மறந்து அவற்றோடு சேர்ந்து பயணிப்பார்கள். அத்தோடு இதற்குரிய தேவைகளை ஆராய்ந்து அவர் அதனை பகிரங்கப்படுத்தலாம். இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வாறான தேவை எங்களுக்கு தேவை போன்ற விடயங்களை கூறலாம். அதுதான் அவர்களுக்குரிய வழியை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக சொன்னதே செய்ய முடியாது.
0: ஆமாம், நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆனது தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த கூட்டணவின் மூலமாக மாறியிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற கட்சிகள் எவ்வாறான நிலைப்பாடை எடுக்கப் போகின்றன என்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: Everything okay? No problem and dinam.
3: Bar kalamu closing da adikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268
2: வட்டி
6: வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும் இலவசம்.
6: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 புதிதாக
8: உங்கள் வீட்டை கட்ட 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
9: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
8: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
9: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
8: 416-271-5992.
9: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
10: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
11: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
10: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
11: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
0: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோரின் நிதி நெருக்கடிக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்தொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795 நவீன்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வியர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமன் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன் mega sale.
4: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு வருது சாப்பிட வர போயிருந்தோசையும் மெலிவா மண்டலாமன் பாக்குறோம். நீங்களே
5: இதுக்கேனப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: வாகன விபத்து ஏற்பட்டு விட்டதா, ஸ்லிப் அண்ட் ஃபோல் விபத்தால் பாதிக்கப்பட்டு விட்டீர்களா? தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படுகின்ற சட்ட நிறுவனம் த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட், 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் தமிழ் மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் இதயங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபோல் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்குகின்ற நிறுவனம். இன்று இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூ அண்ட் மார்க்கம் ரோட் சந்திப்பில் தன்னுடைய அலுவலகத்தை கொண்டு இயங்கி வருகின்றது த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். தொடர்புகளுக்கு 416-271-5992, 416-271-5992. த லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.
9: வரலாற்றில் இன்றைய நாள் March 6, 1964, கேசியஸ் கிளே தனது பெயரை அதிகாரப்பூர்வமாக முகமது அலி என மாற்றிக்கொண்டார். 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. 1975 ஈரானும் ஈராக்கும் தமது எல்லை தொடர்பாக உடன்பாட்டுக்கு வந்தன. 2007 இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் இடம்பெற்ற 2 அடுத்தடுத்த நிலநடுக்கங்களில் 70 பேர் வரையில் உயிரிழந்தனர். வரலாற்றில் இன்றைய நாள்.

0: வசம் புத்தம் புதி காலை.
1: தொடர்ந்து பெரும்பாகத்தின் சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. தற்பொழுது வெப்பநிலை 7°C முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. நாளைய தினமும் சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகுடி வெப்பநிலை 12°C, குறைந்த வெப்பநிலை 4°C. இன்றைய தினத்திலும் அதிகுடி வெப்பநிலை 12°C, குறைந்த வெப்பநிலை 4°C.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. Can Smile Dental. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
1: தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை திட்டமிடப்பட்டி தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. காரணம், தமிழக வெற்றி கழக கட்சி தன்னுடைய ஆட்சியை அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றது. இப்பொழுது 5 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற நிலையில் மொத்தமாக 118 ஆசனங்கள் ஆதரவு தேவை என்பதனால் ஏனைய கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்திருந்த விஜய் தற்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஆளுநர் முழு பட்டியலையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் திட்டமிட்டபடி விஜய் நாளைய தினம் பதவியேற்பாரா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தில் தொடர்ந்தும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக மற்றும் பிசிக போன்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்த அறிவிப்புக்காக காத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இதே அலைவரிசையில் இரவு 9 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.

ஷான் எக்ஸ்பிரஸ் நியூஸ் புலட்டின் brought to you by ஷான் மீடியா. This part of the show is sponsored by Win Lifetime. क्या आप भी चाहते हैं एक्स्ट्रा इनकम? तो Win Lifetime लेकर आए हैं ट्रेडिंग विदाउट इन्वेस्टमेंट. बस 90 मिनट रोजाना. फ्री सेमिनार एवरी सैटरडे एट 1 PM इन मिसिसागा. लिमिटेड सीट्स बट अनलिमिटेड अपॉर्चुनिटीज. कॉल 905-206-1008 और विजिट winlifetime.com. மத்ராஸ் ரெஸ்டாரண்ட், ஸ்வாத் ஸ்வாக் ஓர் சவுத் கா தட்கா. ஃப்ரைடே, சாட்டர்டே ஓர் சண்டே என்ஜாய் கரே ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் அன்லிமிடெட் தாலி ஸ்டார்டிங் அட் ஓன்லி 20-26. And KCDL Construction Group, legal basement construction se lekar full home renovation, separate side entrance, residential and commercial asphalt paving, resurfacing, concrete, interlocking and much more. Call 647-766-4335, 647-766-4335.

0: மீட் ரோஹித் த யெஸ் மேன் அட் ரிட்ஸ் ஃபர்னிச்சர் பிளானட், 5200 டிக்சி ரோட் மிசிசாகா, டெலிபோன் 905-232 ரிட்ஸ், தட் இஸ் 232-7489. விசிட் ரிட்ஸ் ஃபர்னிச்சர் பிளானட்.ca.
1: சஸ்தா சமான் சஸ்தா நை, ஹை அண்ட் த சமான் மிலே சஸ்தா.
2: டேஸ்டி தோசா கானே கா மன் ஹை? ஹமாரா ஃபேவரட் குரு லக்ஷ்மி ஹை நா, யூனிட் 44-50-7070, செயின்ட் பார்பரா புலிவார்ட், மிசிசாகா. மண்டே ஆர் டியூஸ்டே கோ டின்னர் ஷாம் 5-10. தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லன்ச் 12-3, டின்னர் 5-10. வெட்னஸ்டே கோ பந்த், மகர் லாங் வீக்கெண்ட் பே குலே ரத்தே ஹே. கால் கரே 9057952299 யா விசிட் கரே குருலக்ஷ்மி.com. குருலக்ஷ்மி சவுத் இண்டியா கே ஸ்வாத் கா.